சொர்ணம் உருக்கி அதிகாலை சுடரொளி மண்ணில் அறுக்கனவன் பூசிக்கொண்டிருக்கும் அதிகாலை 5:54. வழியெல்லாம் புதுப்பூக்களில் வண்டினங்கள் பாடி விழியெல்லாம் இயற்கை தரும் விருந்தோடு நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். கவிஞர் வாணிதாசன் அவர்களின் இயற்கை தந்த இன்பச் சொல்லோடும் உங்களோடும் காற்றில் சிறகு விரிக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி எஃப்எம் 101. இது சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 14 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 20 2026 ஆகஸ்ட் மாதம் 5 புதன்கிழமையின் புன்னகையுடனும் இசையின் இனிமையுடனும் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகளில் நானும் கலைமகள் பாலசுப்ரமணி. வந்தே மாதரம்.

சில கணப்பொழுதில் காலை 6 மணியை தொடும் வேளை, அதில் சென்னை வானொலி நிலைய செய்திச் சுருக்கம் கேட்போம். இணைந்திருங்கள். இது உங்கள் இனிய பண்பலை. நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக நாடுகளின் சூழல் மாறிவரும் நிலையில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் தேவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் முக்கிய அங்கம் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டி ஒய் பட்டேல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். தவிக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டாா்.

0: தூத்துக்குடியில் உள்ள தனியார் மின்சார கார்கள் உற்பத்தி நிறுவனம் தயாரித்த 100 கார்கள் ஹரியானாவுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட உபரிநீர் 3 நாட்களுக்கு பின்னர் நேற்று மேட்டூர் அணையை வந்தடைந்தது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 நாட்கள் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்று நிறைவடைந்தது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கானகத்து பறவையும் அமுதகானம் பாடும் இளங்காலை 6:02 மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியுடன் ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை நிகழ்ச்சி நிரல் பண்பலை 101 இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது. இன்று காலை 10 தமிழ்நாடு அரசின் 2026-27 நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஒய்வூதிய மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நமது குமரி பண்பலை 101. இனி மற்ற நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சி நிலையை தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7 வட்டார செய்திகள். முற்றத்தில் என்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேநிலையில் திரைசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும் வடசேரி உழவர்ச்சந்தை காய்கறி விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். காலை 8:30 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:30 வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேர் வெப்ப நேரலை. காலை 10 தமிழ்நாடு அரசின் 2026-27 நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நண்பகல் 12 நிகழ்ச்சி நேரல். 12:10 மனம் நினையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பால் கொடுப்பதினால் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் AR ஜமீலா பொன்மலர் அவர்கள். 12:55 திரை இசை. பகல் 1 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர எவராலும் முடியாது சரிதானா என்ற தலைப்பில் பெண்கள் பங்கேற்கும் நேரலை. 1:55 திரை இசை. பிற்பகல் 2:15 பேசுங்க மக்களே பேசுங்க நேரலை நிகழ்ச்சி. இன்று 6:00 அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை இடம்பெற காத்திருக்கின்றது. 2:55 திரை இசை. வானிலை அறிக்கை 3:00 தேனி நேரத்தில் வெள்ளித்திரையில். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையம் வழியாக.
2: The news read by Subhadra Ramachandran. The Parliament has passed the Registration of Births and Deaths Amendment Bill 2026 with the Rajya Sabha approving it yesterday. Lok Sabha had already passed the bill. Minister of State for Home Nityanand Rai moved the bill in the upper house, which aims to amend the Registration of Births and Deaths Act 1969. Following the passage of the bill, the Rajya Sabha was adjourned for the day. The Lok Sabha has passed the Appropriation No. 3 Bill 2026 yesterday. Following the passage of the bill, the lower house was also adjourned for the day. Earlier, Finance Minister Nirmala Sitharaman introduced the Taxation and Other Laws Amendment Bill 2026. The lower house witnessed repeated disruptions by opposition members over several issues, including alleged police action during students' protest over the neat paper leak issue. India has condemned the attack on the Indian-flagged commercial vessel MSV Faiz Noor Olia that sank in the Red Sea off the coast of Yemen yesterday. In a statement, Ministry of External Affairs said all 13 Indian nationals have been rescued. It said the Indian embassy in Riyadh is closely monitoring the situation and proactively coordinating with the Yemeni authorities for the safety and security of the crew. The ministry thanked the Yemeni authorities for their support. It said the

0: Continuing incidents of attacks on commercial shipping in the region are deeply worrisome. The Ministry of External Affairs said the targeting of commercial shipping in the region must end, and free and unimpeded navigation and commerce through the international waterways in the region must be restored at the earliest. India has termed the so-called local elections in Pakistan-occupied Jammu and Kashmir as complete farce, saying such hollow exercises cannot hide reality. Briefing media in New Delhi yesterday, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal pointed out that the real happening is that of public protests and wanton killings by Pakistani forces. He added that Pakistan must be held accountable and the world should see Pakistan's hypocritical lecturing on human rights.
1: This so-called local election in Pakistan-occupied Kashmir is a complete farce. The real happening is that of public protests and wanton killings by Pakistani forces. Such hollow exercises cannot hide reality. Since June this year, at least 90 civilians have lost their lives in the continuing crackdown. Many more have been injured. As you have seen, the Pakistani establishment has answered public discontent with bullets, blackouts, intimidation and repression, and now seeks to manufacture legitimacy.
0: India, as chair of BRICS 2026, will host the third BRICS Culture Working Group meeting in Bhopal from today till August 6th. The Minister of Culture said that the meeting will bring together representatives from BRICS member states to advance cultural cooperation and build consensus on key areas ahead of the BRICS Culture Ministers meeting. Meanwhile, the 13th BRICS Education Ministers meeting and the third BRICS Senior Officials meeting will also be held from today till the 7th of this month in Bhubaneswar, Odisha. Education Ministry said that these meetings will bring together education ministers, senior officials and delegates from BRICS member countries. Reserve Bank of India will announce its bi-monthly monetary policy review today. RBI Governor Sanjay Malhotra will announce the latest repo rate decision in Mumbai at 10 a.m. Monetary Policy Committee, MPC, of the Central Bank began its three-day meeting on Monday. The policy decision comes at a crucial juncture amid persistent geopolitical tensions and a hawkish U.S. Federal Reserve. The RBI is expected to hold the core repo rate unchanged at 5.25%. Uttar Pradesh government will provide free travel in state roadways buses for women aged 60 years and above. In the first supplementary budget for the financial year 2026-27, a provision of rupees 100 crore has been made to reimburse the Uttar Pradesh State Road Transport Corporation for implementing this initiative. The Bharatiya Janata Party had promised this measure in its Lok Kalyan Sankalp Patra. This decision will provide financial relief to millions of senior women across the state, enabling them to travel for religious, social, family and health care related needs. And that is the end of this news bulletin.
2: நேரம் இப்போது 6:10.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள்.
4: நம்மை சுற்றியுள்ள இந்த இயற்கை நமக்களித்த அனுபவ பாடங்கள் மிக அதிகம். அவ் இயற்கையிலிருந்து நாம் கற்ற அனுபவமே இன்றைய மனித வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. இயற்கை தன்னுள் கொண்ட அதிசயம் அனைத்தையும் கொடுத்து விட்டதா எனில் இல்லை. அதன் அதிசயத்தை அளந்தறிய முடியாமல் நீர் தேடிச் செல்லும் வேர் போல இன்றும் தேடுகிறோம். நமக்கு அனுபவத்தை தந்த இயற்கை தன்னுள் பிறர் காண முடியாத அதிசயத்தை ஒளித்து வைத்திருப்பது போல், இயற்கையை நாடிச் சென்று தன் வாழ்க்கையை நடத்தும் மனிதன் எத்தனை கூர்மையான அறிவுத்திறத்தை பெற்றிருக்க வேண்டும்? சற்றே சிந்தியுங்கள். அறிவுத்திறம் என்பது பல நூல்களை கற்பதால் வருவதில்லை. கற்றதை மனதினுள் சிந்தித்து, சிந்தித்ததிலிருந்து தெளிவு பெற்று, அத்தெளிவினால் மனிதநேய பண்புடன் சிறக்கும் போதே உண்மையான அறிவுத்திறமானது மேம்படுகிறது. உலகில் சிறந்த அறிவுடையோரின் இயல்பை ஆராய்ந்து பார்த்தால் அவர்களின் அறிவும் அவ்வறிவினால் செய்யப்படும் செயல்பாடும் மற்றவர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவே இருக்கும். பிறர் காணாத கோணத்தில் புதுமையாக ஒன்றை சிந்தித்து, அப்படி சிந்திக்கும் போதே அதில் பிற உயிர்களுக்குண்டான நன்மையை அமைத்து, கற்றவர் வியக்கும் வகையில் சீரிய கருத்துக்களை அமைப்பது அறிவுடையோரின் இயல்பாக இருக்கிறது. அவ்வியல்பு அறிவுடையோரிடம் பணிவையும் பண்பையும் உருவாக்குகிறது. தன்னினும் வயது குறைந்தவராக இருப்பினும் அவர்களை நன்மதிப்போடு நடத்தி அவர்கள் கூறுவதை பணிவோடு கேட்டு மகிழ்வார்கள். கடல் மிகுந்த வளங்களை தன்னுள் கொண்டிருந்தாலும் தன்னிலை மாறாதிருப்பது போல் அறிவுடையோரும் தன்னிலை மாறாதிருப்பார்கள். இதை உணர்த்த ஒரு கதையை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் மிகுந்த அறிவினை கொண்ட செல்வந்தர் ஒருவர்

0: இருந்தார். அவருக்கு தனக்கே எல்லாம் தெரியும் என்ற ஆணவகுணம் அதிகமாக இருந்தது. அக்குணம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு நாள் அவ்வூருக்கு ஒரு ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகுந்த பொறுமையும் நற்குணங்களும் ஒருங்கே பெற்றிருந்தார். அவரின் குணத்தையும் அறிவையும் ஊரார் புகழக் கேட்ட செல்வந்தர் ஞானியைக் காண அவரது இருப்பிடத்திற்குச் சென்றார். அப்போது தன் இடம் நாடி வந்த செல்வந்தரை உவகையுடன் வரவேற்ற ஞானி அவரை அமரச் செய்தார். செல்வந்தர் ஞானியை கண்டவுடன் தன் அறிவுத்திறத்தை இவருக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி பல தர்ம சாஸ்திரங்களையும் ஆன்மீக தத்துவங்களையும் விளக்கிச் சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்படியே பல மணி நேரங்கள் கடந்தன. அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த ஞானி செல்வந்தரை நோக்கி, ஐயா, பல மணி நேரமாக தாங்கள் எனக்கு அறச்சிந்தனைகள் பலவற்றை கூறி வருகிறீர்கள். சற்றே களைத்திருப்பீர்கள். சற்று பொறுங்கள். நான் தங்களுக்கு மூலிகை தேநீர் கொண்டு வருகிறேன் என வீட்டின் உள்ளே சென்றார். தன் வீட்டினுள்ளிருந்து வெளியே வந்த ஞானி செல்வந்தரின் கையில் ஒரு மண்கோப்பையை கொடுத்து அதில் மூலிகை தேநீரை ஊற்றத் தொடங்கினார். அக்கோப்பை முழுவதும் நிறைந்த பின்னும் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார் ஞானி. அத்தேநீர் செல்வந்தரின் மீது சிந்தத் தொடங்கியது. அதை கண்ட செல்வந்தர், போதும் போதும், நிறுத்துங்கள், கோப்பை நிறைந்துவிட்டது எனக் கூறினார். அதை கேட்ட ஞானி பொறுமையுடன் சொன்னார், அந்த கோப்பையைப் போலத்தான் தங்களின் மனமும் உள்ளது. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை தங்களின் மனம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறீர்கள். அப்படியிருக்க நான் எப்படி தங்களுக்கு புதிய ஞானத்தை போதிக்க முடியும்? முதலில் நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உம்முடைய மனமாகிய கோப்பையை நீங்கள் முதலில் வெற்றிடமாக்க வேண்டும். அப்போதுதான் பணிவு தோன்றி அறிவாகிய வெளிச்சத்தை உம்முள் தோன்றச் செய்யும் என்றார். அதை கேட்ட செல்வந்தர் தன் தவறை முழுவதுமாக உணர்ந்து ஞானியிடம் தன் தவறினை பொறுக்கும்படி கேட்டுக்கொண்டார். தெளிவான அறிவை பெற விரும்புவோர் முதலில் தன்னுள் எழுகின்ற தான் எனும் எண்ணமாகிய ஆணவத்தை கைவிட வேண்டும். அழிவை தரும் ஆணவம் நம் ஆக்கத்திற்கு துணை செய்யாது. அக்காரணத்தினால்தான் அறிவுடைய சான்றோர் தன்னுள் தோன்றும் ஆணவத்தை பயிரிடத்துக் கண்ட கலையாக அகற்றி அன்பெனும் வழியில் வாழ நினைக்கிறார்கள். அறிவுடையோர் பெறும் பண்பும் பணிவும் நூல்வழி பெற்ற கல்வியால் மட்டும் வந்ததில்லை. அவை அனுபவ முதிர்ச்சியினால் தோன்றியது. வாய்ச்சொற்களை குறைத்து செவியை திறந்து வைப்பதால் உலகின் போக்கை எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். நூல்களை நாள்தோறும் தோய்வின்றி படியுங்கள். கற்றதை சிந்தியுங்கள். சிந்தித்ததை செயல்வடிவமாக்குங்கள். அச்செயல் உங்கள் வாழ்வாதாரத்திற்கான அறிவை மேம்படச் செய்யும். தாம் கற்றதை பெரிதனை எண்ணாது வாழ்க்கையில் நாள்தோறும் நிகழும் நிகழ்வுகளின் மீது முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். சிறு துளியாக தோன்றும் செயல்கள் யாவும் மிகப்பெரிய அனுபவ கீற்றுகளாக மாறுவதை உணர்வீர்கள். கண்களின் வழி காண்பதை விட ஒரு நிகழ்வை மனதின் வழி காண பழகுங்கள். அனுபவத்தின் சுவடு உங்களுக்கான அறிவை விரிவு செய்யும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். இயற்கை அரசி உலாவர எண்ணி எழுந்தருளியுள்ள காலை நேர சந்திப்பில் ஊரெல்லாம் பேரொளி பரப்பிக் கொண்டிருக்கின்றான் அருணோதயன். காலை 6:15 கவிஞர் முடியரசன் கவிதை துளியில் காற்றில் இன்பமாய் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரிப்பண்பலை 101.

0: இளம் காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. பொய்ப்பால் பொய்யேயாய் போயின, பொய்யல்லாத மெய்ப்பால் மெய்யாய் விளங்கினவே. முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய்திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து. இதன் பொருள், பொய்யான கருத்துக்கள் பொய்களாகவே மறைந்து போயின. திருவள்ளுவர் தந்த முப்பாலின் தத்துவத்தால் உண்மைகள் தெளிவாக்கப்பட்டன. என்ற தேனிக்குடி கீரனாரின் பறைசாற்றிய குரல் பெருமையுடன் பண்பலை 101 காற்றில் மலர்கிறது குரலின் மலரொன்று.
1: கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொழல்.
2: தன்னை மறக்கச் செய்யும் போதையை விலை கொடுத்து வாங்குவது என்பது அறியாமைகளுள் மிக கீழான அறியாமை ஆகும். குறள் எண் 925, அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொழல்.
2: தன்னை மறக்கச் செய்யும் போதையை விலை கொடுத்து வாங்குவது என்பது அறியாமைகளுள் மிக கீழான அறியாமை ஆகும்.

0: குறள் எண் 925 அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: குறளமதம் கேட்டோம் குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து. அருணன் திசையில் நம் இதயத்தின் சாரலன்களை திறந்து மகிழ்ச்சியின் கதவுகளை திறக்கும் அற்புதமான காலை நேரம் 6:17. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியைப் போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திட வேண்டும். பக்தி என்பது அச்சமல்ல, அன்பும் அறிவும் துணிவும் சேர்ந்த வாழ்க்கை நெறி என்பதை நெறிப்படுத்தியுள்ளான் சுப்பிரமணிய பாரதி. அன்பே இறைவன், பக்தியே பலம். இறை இசையோடு குமரி பண்பலை நூற்றொன்றின் ஆத்ம ஒளி பயணத்திற்கு தயாராவும் பக்தி மாலை வழியாக. பக்தி மாலையில் முதலில் ஹரிணி குரல்.

0: ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: பக்தி மாலையில் தொடர்ந்து கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் அழகிய காலை 6:30. நேர்களோடு இணைந்துள்ளது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. பக்தி மாலை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இனி SP பாலசுப்ரமணியம் குரல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பக்தி மாலையை தொடர்கிறார் வின்சென்ட்.

0: திருநெல்வேலி
1: பக்தி மாலையில் இனி நாகூர் இயம் ஹனிஃபா பாடிய பாடல்.

அருளை விதைக்கும் பக்தி மாலை கேட்டோம் குமரி எஃப்எம் 101. தொடரும் நொடிகளில் அமைதியை அறுவடை செய்யும் நேரம் தொடரும். நம்பிக்கையுடன் தொடர்வோம் இந்த நாளை. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து. இணைந்திருங்கள். உங்கள் இனிய பண்பலை குமரி பண்பலை 101.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ரா உடனான சந்திப்பின்போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும் அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர்

0: ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்தராவ் விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவிக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்து கடந்த மே மாதம் புதிய அரசு அமைந்த பின்னர் 2026-27 ஆண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று காலை 10 மணிக்கு தாக்கல் செய்கிறார். நாளை வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இதனிடையே தவிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான திரு ஆனந்த் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இதனை அடுத்து சென்னை திரும்பும் முன்னர் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் ஏதும் தவறாக பேசவில்லை என்றும் பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் கூறினார். விவசாயிகளுக்கு ஆதரவாக மட்டுமே தாம் பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். தமிழகத்தில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் இதுவரை 95.86% குடும்ப அட்டைகளில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் இதனை 100% நிறைவு செய்யும் நோக்கிலும் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் குடும்ப அட்டைதாரர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மண்டல அளவிலான நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான மாற்று வழிகளையும் தமது கடிதத்தில் விளக்கமாக எடுத்துரைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நிரந்தரமான மற்றும் சுமூக தீர்வை கர்நாடக முதலமைச்சர் மேற்கொள்வார் என்று தான் நம்புவதாகவும் திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. இதையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கடந்த ஜூலை 31 தேதி கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக துவங்கியது. 5 நாட்கள் நடைபெற்ற விழா கோலாகலமாக நிறைவடைந்தது. இந்த நிலையில் 5வது நாளாக தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் தொம்பு கம்பு கிராமிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகள், பறை இசை, தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் திரைப்பட மெல்லிசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நடைபெற்றது. அப்போது ஆட்டம் பாட்டத்துடன் இவ்விழா கோலாகலமாக நடந்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாரல் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தூத்துக்குடி தனியார் மின்சார கார்கள் உற்பத்தி நிறுவனத்தில் தயாரான 100 கார்கள் ஹரியானாவுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் சரக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: தூத்துக்குடியில் தனியார் நிறுவனம் நவீன மின்சார வாகன உற்பத்தி ஆலையை அமைத்துள்ளது. அந்த ஆலையில் மாதத்திற்கு 1800 முதல் 2000 மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தி செய்யப்படும் வாகனங்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் ரயில் போக்குவரத்தையும் தனது தளவாட திட்டத்தில் இணைத்துள்ளது. இந்த நிலையில் இந்த நிறுவனம் தூத்துக்குடி வாவு சிதம்பரநாத் துறைமுகத்திலிருந்து ஹரியானா மாநிலம் பல்லப்கார் பகுதிக்கு 100 மின்சார கார்களை ரயில் மூலமாக அனுப்பியது. 25 பெட்டிகளை கொண்ட NMG ரயில் மூலம் இந்த சரக்கு ரயில் அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. தொடர்ந்து மின்சார கார்கள் ரயில் மூலமாக அனுப்புவதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு ஆட்டோமொபைல் சரக்கு போக்குவரத்து மற்றும் சரக்கு வருவாய் தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: இருவரி செய்திகள். இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமன் கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் வந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக அளவில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாவைக்கா அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நிலவங்கள் உறவென்று உலகத்தார் உயிர் வாழ பயிர் செய்யும் வேளாண் மக்களுக்கான குமரி பண்பலை நூற்றொன்றின் நேரம் காலை 6:55. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 20 புதன்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 5 மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37-38 ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை வரும் வாய்ப்புள்ளதால் நெல்லில் தண்டு துளைப்பான் தாக்கக்கூடும். இதை தவிர்க்க குளோரோபைரிபாஸ் 20% மருந்தை ஹெக்டேருக்கு 1.25 லிட்டர் வீதம் தெளிக்கவும். இவ்வாறு பேச்சிப்பாறை மற்றும் ஆராய்ச்சி நிலைய தலைவர் கேட்டுக்கொள்கிறார். மீனவர்களுக்கான அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து இம்மாதம் 7 அதாவது வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 10:30 மீனவர் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள்

கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை அருகில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்ற தலைப்பில் இம்மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஒருநாள் கட்டண பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. கட்டணத் தொகையாக 590 ரூபாய் செலுத்தி பயிற்சியில் பங்கு பெறலாம். இப்பயிற்சியில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பில் பராமரிப்பு முறைகளான இனங்களை தேர்வு செய்தல், பண்ணை அமைப்பு, தீவன பராமரிப்பு, கோழி இனங்களை தாக்கும் நோய் அவற்றை தடுக்கும் முறைகள், விற்பனை யுத்திகள் ஆகிய தலைப்புகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் பறக்கை கால்நடை அலுவலக தொலைபேசி எண் 04562 28684

0: 6526268643 மூலம் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு பறக்கை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தற்போது தோவாளை வட்டாரத்தில் நெற்பயிரில் பரவலாக துத்தநாக பற்றாக்குறை காணப்படுகிறது. நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் துத்தநாகம் மிகவும் முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இன்தோல், அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளில் பச்சையம் உற்பத்தி மற்றும் ஒளிச்சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளில் நடு நரம்பு பகுதி வெளுத்து காணப்படும். அடி இலைகளில் பழுப்பு நிறத்திட்டுகள் ஏற்பட்டு இலை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து பதர்போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக செல்பேட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மக்கிய தொழு உரத்துடன் கலந்து அடி உரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள், அதாவது முன்பருவ வளர்ச்சி காலத்தில், 10 கிலோ துத்தநாக செல்பேட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். அல்லது 1 கிலோ துத்தநாக செல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலை மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரங்களில் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும். இலையில் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணூட்ட கலவை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம். இவ்வாறு பூதப்பாண்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் கேட்டுக்கொள்கிறார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நிறைவுபடுத்துகின்றோம் நேயர்களே. இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: வட்டார செய்திகள்.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இயற்கை அங்காடி மூலம் வேளாண் பொருட்கள் விற்பனை, அதிகாரிகள் தகவல். நாகர்கோவிலில் பசுமையாக்கல் திட்டம், மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். குமரி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரில் உழவர் சந்தைகளில் மாதந்தோறும் முதல் சனிக்கிழமைகளில் இயற்கை விளைபொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான சிறப்பு சந்தை மற்றும் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் இடுபொருட்கள், பாரம்பரிய அரிசி வகைகள், இயற்கை உரங்கள், பூச்சி விரட்டி, மரச்சக்கு எண்ணெய் ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. கடந்த இரண்டு மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமைகளில் மொத்தம் 3,25,000 மதிப்பிலான பொருட்கள் விற்பனையாகியுள்ளன என அதிகாரிகள் தெரிவித்தனர். இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்க தொடர்ந்து இந்த உழவர்சந்தை சிறப்பாக செயல்படும் என வேளாண் வணிகத்துறை துணை இயக்குநர் தெரிவித்தார். நாகர்கோவில் மாநகராட்சியில் பசுமையாக்கல் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள வளைவு சாலை பகுதியை சீர்படுத்தி அலங்கார செடிகள் நடும் பணியை தொடங்கி வைத்து மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில், தூய்மையான மற்றும் இயற்கை வளமிக்க மாநகரமாக நாகர்கோவிலை மாற்றும் நோக்கில் விரிவான நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நகரின் பிரதான சாலையோரங்கள், பூங்காக்கள், பொது இடங்கள், அரசு அலுவலக வளாகங்கள் மற்றும் ஏரிக்கரைகளில் நிழல் தரும் மரங்கள் நடப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலும் குடியிருப்புகளிலும்

0: மேலும் குறைந்தபட்சம் ஒரு மரமாவது நட்டு பராமரிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
1: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903008005.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களை நினைவுபடுத்துகின்றோம், நம்ம குமரி பண்பலை 101 இன்று காலை 10 தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதின் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பண்பலை 101 நேர்கள் இப்போ நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்போது காலை 7:05. உங்கள் நேரங்களில் இனிமையாய் இளமையாய், இது ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோ.

0: ஏய், என்னப்பா இது? நம்ம கிராமத்துல எப்பண்டா ஒரு கடை திறக்கும் அப்படின்னு ஆவலா இருந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம கிராம மக்களை பொறுத்த அளவுல. திடீர்னு தெருவோர கடை யாருன்னு தெரியலையே. ஒருவேளை பக்கத்து கிராமத்துல இருந்து யாராவது, ஏய் நம்ம தம்பி சிவா எல்லாம் மாற மாற விளாண்டுட்டு இருக்கான், அவன் என்னவாக்கும்? ஒருவேளை வேலைக்கு சேர்ந்துகிட்டானா? போய் பாப்போம்.
1: வாங்க வாங்க வாங்க.
0: ஏ அப்பா, என் தம்பி இல்ல. ஏ என்னப்பா, யாரோ கடை திறந்திருக்கா, நீ இந்த அளவுல வரவேற்க?
1: ஏய் யாரு வந்திருக்க பாரு, அண்ணன் வந்திருக்காங்க, சந்தனமும் குங்குமமும் எடுத்து குடுத்துட்டு லட்டு எடுத்து குடு.
0: என்னப்பா என்ன நடக்குது? நேத்திக்கு கூட சும்மா சாதா பேசும் போது பக்குவமா தானே பேசிட்டு இருந்த, உனக்கும் இந்த கடைக்கு என்ன தொடர்பு?
1: இணை என்னென்ன பேசுறீங்க? ஒரு நல்ல நாள் அதுவுமா, நான் கடை தொடங்க கூடாதா?
0: ஏ தொடங்கினப்பா, எதுனாலும் அண்ணன்ட்ட ஆலோசனை கேப்ப.
1: ஏ இது ஒரு அதிரடி முடிவுன்னு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்சி பக்கம் போயிருந்தோம்னே.
0: ஏ திருச்சி பக்கம் போனதுக்கும் நீ கடை தொடங்குறதுக்கு என்னப்பா?
1: ஏய் அண்ணன் நல்ல நாள் அதுவுமா, சூடா இருக்காங்க, ஒரு பருத்தி பார் எடுத்து கொடு.
0: பாரியன் தம்பிய, விதவிதமான பலகாரங்கள் என்னெல்லாமோ செய்திருக்கிறேன் அப்படிங்கறத வெளிப்படுத்த மாதிரி பருத்தி பால குடுங்கறான். என்னப்பா எப்படி இந்த ஞானோதயம், அத சொல்லு.
1: இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும்னு திருச்சி பக்கமா போயிருந்தேன்.
0: சரிப்பா.
1: அங்க கையேந்தி போவன் கூட்டம்னா அளவு கடந்த கூட்டம்னே, எல்லாரும் வரிசை கட்டி வந்து சாப்பிட்டு போறாங்கன்னு, என்ன கூட்டம் தெரியுமானே?
0: ஓ அந்த ஒரு அடித்தளம் உன்ன வந்து இந்த பக்கத்துல ஒரு கடை உருவாக்கும் அப்படிங்கிற நிலையில புறம்போக்குல ஒரு கடையை போட்டுட்ட.
1: என்ன நல்ல

0: வார்த்தை பேசுங்கண்ணே.
1: தம்பி, நீ கடை தொடங்கினதுக்கு பிறகுதான் நம்ம ஊர் நிலைமை எனக்கு புரியுது.
0: என்னென்ன புரிஞ்சது சொல்லுங்கண்ண.
1: யாருக்கு வீட்டுலயும் சமையல் இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சது. அங்க பாரு, பைய கொண்டுட்டு வந்துட்டாங்க, பாத்திரத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்க, வருஷக்கட்டில அப்பா வர்றாங்க.
0: ஏனே இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க?
1: என்ன நினைப்பு?
0: எல்லாம் என் கைப்பக்குவம் மட்டும் இல்லாம அண்ணன் சொன்ன பரப்புரைகளை கேட்டு அதன் அடிப்படையில செய்யறதுனால சுவையோ சுவையா இருக்கும்னே.
1: ஏ தம்பி, இவ்வளவு விறுவிறுப்பா, இவ்வளவு சுறுசுறுப்பா உழைப்பு கொடுத்துட்டு இருக்க கூடிய நீ, ஒரு நாள் அரசாங்கம் இந்த கடையை காலி பண்ணு அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்னப்பா பண்ணுவ?
0: என்ன நல்ல நாள் அதுவுமா? வார்த்தையா விடுற வார்த்தை. ஏ நீ போமா, அவங்க பேச்சே அப்படிதாம்மா. நாலு இட்லியும் ஒரு புட்டம் வச்சு கொடுத்தா அவரு அவரு பாட்டு சாப்பிட்டு போறாரு. விடம்மா விடு, அங்க ஆளுக்கா கவனி.
1: ஏ தம்பி, நீ ஒரு நல்லபடியா ஆகுற மாய், இந்த மாதிரி திறம்பட நீ செயல்படக்கூடிய ஒரு நிலையில ஒரு 60 வயசுக்குள்ள. தம்பிக்கு இப்ப வயசு என்ன?
0: 29.
1: 18 வயசுல இருந்து 40 வயசு வர நீங்க வந்து ஒரு திட்டத்துல சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா, மாதாந்திரமா குறிப்பிட்ட தொகையை கட்டியாச்சுன்னா, உங்களுக்கு வந்து 60 வயசுக்கு பிறகு 5000 வேணும் அப்படின்னு திட்டமிட்டேன்னா, அந்த திட்டமிடல் பிரகாரம் 60 வயசு வர பணம் கட்டிட்டேன்னா, தம்பிக்கு வந்து நிலையான வருமானம் அப்படிங்கிற அடிப்படையில வயோதிக காலத்துல உதவும்ப்பா. இப்ப நீ சுறுசுறுப்பா இருக்க, நல்ல செயல்படுற, இப்ப வரக்கூடிய வருவாயை கொண்டு பணம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? எப்படி?
0: ஏய் பரவாயில்லையே, அண்ணன் ஒரு நல்ல திட்டத்தை சொல்றாரு. ஏய் இங்க வாமா, வயோதிக காலத்துல செலவுகள் அதிகமா வரும், நாமளும் இந்த திட்டத்துல சேர்ந்துருவோமே.
1: தம்பி, இந்த திட்டத்தை பொறுத்த அளவுல இந்த திட்டத்தினுடைய பேரு அடல் பென்ஷன் யோஜனா. சொல்லு பாப்போம்.
0: அடல் பென்ஷன் யோஜனாவா?
1: ஆமாப்பா, நீ போய் இந்த திட்டத்துல சேரக்கூடிய ஒரு நிலையில வங்கியில கூட போய் சேர்ந்துக்கலாம். சேரும் போது அவங்க வந்து ஒரு அட்டவணைப்படுத்தல் பிரகாரம் இவ்வளவு பிரீமியம் கட்டணும், தொடர்ந்து கட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஏலே அங்க என்னென்ன எடுக்கிறீங்க? புட்டு, பயறு, பப்படம் வச்சு சாப்பிட்டுட்டு போங்கண்ணே.
1: ஏ தம்பி, இந்தாப்பா இந்த கவர் ஒன்னு வச்சுக்கோ.
0: ஏலே நீங்க இதெல்லாம் தரலாமா?
1: ஏ மொய்ப்பணம்ப்பா, முத நாள் கடை தொடங்கி இருக்க, அண்ணன் ஒரு திட்டத்தை சொன்ன உடனே ஆமோதிச்சிருக்க, அத அங்கீகரிக்க மாதிரி கவரை வச்சுக்கப்பா.
0: எவ்வளவு வச்சிருக்காரு பாப்போம். ஏ அப்பா, 500 ரூபா தாள்ல 4 பழப்பழம்ல இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க எங்க அண்ணன நப்பி கஞ்சே அர்த்த கைக்கு உப்பு வைக்க மாட்டாருன்னு. பாரு எங்க அண்ணன 2000 ரூபா தந்திருக்காரு. ஏ அண்ணனுக்கு கூட 2 குழல் புட்டு எடுத்து வை.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
5: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
6: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
7: இந்த பியூட்டிஃபுல்லான மார்னிங்க சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு குட்டி மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேச போறோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன?
8: தமிழ்.
7: தமிழ், எங்க இருந்து வரீங்கம்மா? மூவேந்தர் நகர்ல இருந்து வரீங்களா? சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, யார் உங்களுக்கு கூப்பிட்டு வந்தாங்க? சரி, அவங்க பேர் சொல்லுங்க. அப்படியா? சரி, இந்த செல்ல குட்டி தமிழ் என்ன படிக்கிறீங்க? யூகேஜி படிக்கிறீங்களா? இன்னைக்கு தமிழ் வந்து ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்லி தர போறீங்க? ஆத்திச்சூடி சொல்லி தர போறீங்களா? சொல்லுங்க.
8: கண்துரை விரும்பு என்னுடையது ஒற்றுமை வலிமையா ஆதல் வழி Oh, no.

0: உடை.
1: அவ்வளவுதான் உடை, சூப்பரா. எங்களுக்கு பழைய ஆத்திச்சூடி, புதிய ஆத்திச்சூடின்னு ரெண்டு ஆத்திச்சூடியுமே சொல்லிட்டீங்க. தமிழுக்கு வந்து கிளாஸ் இருக்கிற மிஸ்ஸோட பேர்
0: என்ன?
1: சரி, நம்ம தமிழ் வந்து நீங்க நிகழ்ச்சியில வந்து ஆத்தி சொல்லி சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்க வந்து பெரிய பையனா வளர்ந்த பிறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஓ, ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை? ஓ, நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம செல்ல குட்டி ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகி பெருமை சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: நேர்களே, ஒரு நினைவூட்டல். அதாவது புதன்கிழமை தோறும் காலை 11:05 ஒலிபரப்பாகும் பேசுங்க மக்களே பேசுங்க நேரலை நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:15 ஒலிபரப்பாக உள்ளது. பேசுங்க மக்களே பேசுங்க நேரலை நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:15 எங்கிருந்து வருது அப்படின்னா, அருமனை அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வருது மாணவர்களோட பங்களிப்புல. மேலும் ஒரு நினைவூட்டல், இன்று காலை 10 தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பகல் 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் தாய்ப்பால் கொடுப்பதினால் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் சூப்பரான ஒரு பயணம் குமரி எஃப்எம் 101. இனி தமிழ் செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கல்வி சுற்றுலாவாக இந்தியா வந்துள்ள 17 நாடுகளைச் சேர்ந்த ஐநா நிரந்தர பிரதிநிதிகள் புதுதில்லியில் டாக்டர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் சீர்திருத்தங்களுடன் கூடிய பன்முகத்தன்மை என்பது காலத்தின் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா பிரதிநிதிகளுடன் தொழில்நுட்பம், கடல்சார் பாதுகாப்பு, அமைதியை பராமரித்தல், கூட்டாக இணைந்து மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி, பேரிடர் மீட்பு பணிகள் குறித்து தாம் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் 3வது கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்றுள்ள நிலையில் அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி போபாலில் 2 நடைபெறவுள்ள கலாச்சார பணிக்குழு கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று கலாச்சார ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே இந்த அமைப்பின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்கும் 13வது கூட்டம் மற்றும் 3வது மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளும் கூட்டமும் இன்று தொடங்கி வரும் 7 வரை ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறவுள்ளது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 13 இந்தியர்களுடன் வந்த எம் எஸ் வி ஃபயாஸ் நூர்

0: லிபியா என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் செங்கடலில் அந்த கப்பல் மூழ்கியது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்த கப்பலில் இருந்த 13 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் நிலைமையை ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகள் ஏமன் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அதற்காக ஏமன் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் வெளியுறவு அமைச்சகம் அதில் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் தொடர்வது வருந்தத்தக்கது என்றும் இதனை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நீர்வழி போக்குவரத்தில் எவ்வித இடையூறும் இன்றி கப்பல்கள் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மாநில போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அம்மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அம்மாநில சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட முதல் துணை பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உத்தரப்பிரதேச மாநில அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு 100 கோடி ரூபாய் வழங்க உள்ளது. பிஜேபி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார். ரிசர்வ் வங்கி இரு மாதங்களுக்கு ஒருமுறை வெளியிடும் நிதிக் கொள்கையை இன்று வெளியிடுகிறது. மும்பையில் வங்கியின் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா காலை 10 மணிக்கு இதனை வெளியிடுகிறார். நிதிக் கொள்கை குழுவின் 3 நாள் கூட்டம் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. வங்கிகளுக்கான வட்டி விகிதம் குறித்த அறிவிப்புகள் இதில் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள சிவாலயத்திலும் மாதா கந்துனி தேவி கோவிலிலும் நேற்று வழிபாடு செய்தார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அமைதி முன்னேற்றம் ஏற்பட அவர் வழிபட்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சம் பகுதிக்கு குடியரசுத் தலைவர் சென்றபோது உள்ளூர் மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்புகிறார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டிஒய் பட்டேல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர், ஏழை மக்களின் மேம்பாடு மற்றும் கல்விக்காக அரும்பாடுபட்டதுடன் சமூக சேவையில் தீவிரமாக பங்காற்றியவர் டிஒய் பட்டேல் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தின் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் மழையின் தீவிரம் நேற்றை விட சற்று குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த மாவட்டங்கள் தவிர கோழிக்கோடு, இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களிலும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கேரளத்தின் தெற்கு மாவட்டங்களில் இன்று காலை நிலவரப்படி 15 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மைய தகவல் தெரிவிக்கிறது. இதனிடையே அசாம், மேகாலயா மாநிலங்களின் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, கொங்கன், ஒடிஷா, மேற்கு வங்கத்தின் இமயமலை பகுதிகள், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ராவுடனான சந்திப்பின் போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும் அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன்

0: படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின்போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ராவ் விளக்கமளித்தார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஒரிகானில் இன்று தொடங்குகிறது. வரும் 9 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் 36 பேர் கொண்ட தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. முதல் போட்டி வரும் 15 தேதி முதல் 19 தேதி வரையிலும் இரண்டாவது போட்டி வரும் 23 முதல் 27 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகளுக்கு முன்னதாக நாளை மறுநாள் அந்நாட்டு அணியுடன் 4 நாட்கள் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி விளையாடவுள்ளது. இந்த தொடரில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்தும் இன்று பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. யேமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25. நேர்களோடு இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து உங்கள் இனிய நட்பு குமரி பண்பலை 101. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக
2: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
3: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
4: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடி, நாகர்கோவில். கால் 8800 1977.

0: Brasil.
1: சேவை செய்திகள். நாகர்கோவில் புலவர் விளை அருள் தரும் தேவஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடி மாத சிறப்பு பூஜையில் இன்று மாலை 6:30 அருள்மிகு ஸ்ரீ வைரவநாத சுவாமிக்கு அபிஷேகம், 8:00 தீபாராதனை. தென் தாமரைக்குளம் புனித பன்னிர்மய அன்னை ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று காலை 8:00 திருப்பலி, மாலை 6:30 திருக்கொடி இறக்கம், நற்கருணை ஆசீர். குளித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையில் 101வது வாவுபலி பொருட்காட்சி வருகின்ற 17 வரை 20 நடைபெறுகிறது. தினமும் காலை 8:00 முதல் இரவு 10:00 வரை நடைபெறும் இந்த பொருட்காட்சியில் விவசாய விளைபொருட்கள் கண்காட்சி, கைவினை கண்காட்சி ஆகியவை இடம்பெறுகின்றன. பொருட்காட்சியில் வருகின்ற 12 ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்கள் நினைவாக பலிகர்மம் செலுத்தும் நிகழ்ச்சி குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் நடைபெற இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம் மற்றும் புதிரை வண்ணார் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்கள் பதிவு செய்திடவும் சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத மேற்கூறிய வாரிய உறுப்பினர்களுக்கு கட்டணமின்றி இணைய வழி வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறுவதற்கு சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. அதன்படி வரும் 8 அன்று காலை 10:00 முதல் மாலை 4:00 வரை வேலிப்பிலாம் மோதிரமலை நூல் நிலையத்திலும், வரும் 16 அன்று காலை 10:00 முதல் 4:00 வரை வாளையத்து வயல் அரசு ஆதி திராவிட நல மேல்நிலைப்பள்ளியிலும் நடைபெறும். எனவே சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் வாரிய உறுப்பினர்கள் முகாமில் உரிய ஆவணங்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேர்களே, இன்று காலை 10:00 தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் முன்னோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. நேரத்தை தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது காலை 7:30 இணைந்திருக்கீங்க. இது உங்கள் ஸ்பெஷலான குமரி எஃப்எம் 101.
2: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
3: வணக்கம் வணக்கம் வாரும் மந்திரியாரே. மந்திரியாரே, கும்மலுக்கு ஜலதோஷம் காரணமா?
2: இல்லை மன்னா, இந்த பழைய ஓலைச்சுவடியில் இருந்து வரும் தூசுதான் காரணம்.
3: ஓலைச்சுவடியா?
2: இதற்குதான் மன்னா, இந்த பழைய ஓலைச்சுவடிகளை எல்லாம் மாற்றிவிட்டு.
3: மந்திரியாரே, அதற்கெல்லாம் இப்போது எனக்கு நேரம் இல்லை. எனது கவலை எல்லாம்
2: அரண்மனை கஜானாவை பற்றித்தானே மன்னா?
3: இல்லை மந்திரியாரே, இல்லை. என் நெஞ்சில் ஒரு பெரும் குழப்பம் குடிகொண்டுள்ளது. இந்த ஜென்சி எனும் இளைய தலைமுறையினரின் போக்கை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை.
2: மன்னா, உலகமே டிஜிட்டல் மயமாகி செயற்கை நுண்ணறிவு ஆட்சி செய்யும் இந்த 2026 அவர்களுக்கு என்ன குறை? எப்பொழுதும் இந்த சிறு திரையையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்த ஸ்மார்ட் போன் இருக்கிறதல்லவா, அதை சொல்கிறீர்களோ?
3: அதுதான் இல்லை மந்திரியாரே. அவர்கள் புதுமையை விடுத்து ரெட்ரோ என்றும் விண்டேஜ் என்றும் கூறி நாம் அந்த காலத்தில் பயன்படுத்தி தூக்கி எறிந்த பழைய பொருட்களையே மீண்டும் தேடி ஓடுகிறார்களாம். எனக்கு இது விந்தையாக உள்ளது. எனது தம்பி இளவரசன் சந்திரசேனன் ஜென்சி தலைமுறை ஆயிற்றே. அவனுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் ஒரு கேமராவை வாங்கி கொடுத்தால் அவன் பழைய பிலிம் ரோல் கேமராவை வாங்கி கேட்கிறான்.
2: ஓஹோ, அதை சொல்கிறீர்களா மன்னா? அது முற்றிலும் உண்மை. தொழில்நுட்பம் உச்சத்தை தொட்டதும் அவர்களுக்கு அதில் சலிப்பு தட்டி விட்டது. உதாரணத்திற்கு, துல்லியமாக படம் பிடிக்கும் அதிநவீன கேமராக்களை விடுத்து பழைய பிலிம் ரோல் இருக்கிறதே அந்த கேமராக்களை தேடி தேடி அலைகிறார்களாம்.
3: எடுத்த புகைப்படம் எப்படி வந்திருக்கிறது என்று பார்ப்பதற்கே 3 லேபின் வாசலில் தவம் இருக்க வேண்டுமே. அந்த பழங்கால பெட்டியை கொண்டாடுகிறார்கள்.
2: அந்த படங்களில் வரும் தானிய கோடுகள் தான் அவர்களுக்கு அழகியல் தாரக மந்திரம். அது

0: வயர்லெஸ் இயர்பட்ஸை விடுத்து சிக்கு பிடிக்கும் கம்பிகள் கொண்ட வயர்டு இயர்போன்களை கழுத்தில் சுட்டிக் கொள்கிறார்களாம்.
1: என்ன கொடுமை மந்திரியாரே இது! கம்பிகள் இல்லாத சுதந்திரத்தை விடுத்து ஏன் இந்த கழுத்தை சுற்றும் கயிற்றை தேடுகிறார்கள்?
0: மன்னா, அதுதான் இன்றைய ஃபேஷன். அந்த கம்பி கழுத்தில் தொங்கினால் தான் அவர்களுக்கு ஒரு தனி கெத்தம். மேலும் நம் காலத்து கிராமபோன் தட்டுகளை வினைல் ரெக்கார்ட்ஸ் என்று பெயரிட்டு 1000 பொற்காசுகள் கொடுத்து வாங்கி வீட்டின் சுவர்களில் மாட்டி வைக்கிறார்கள்.
1: அடப்பாவமே, நாமெல்லாம் கஷ்டப்பட்டு டிஜிட்டல் யுகத்திற்கு மாறினால் இவர்கள் தலைகீழாக பின்னோக்கி ஓடுகிறார்களே. அடுத்து என்ன, நம்முடைய ஓலைச்சுவடிகளில் வாட்ஸ்அப் செய்திகளை எழுத தொடங்குவார்களோ?
0: அப்படியே நடந்தாலும் வியப்பதற்கில்லை மன்னா. தற்போது சந்தையில் டம் போன்ஸ் என்ற ஒரு புதிய அலை வீசுகிறது. இணையதள வசதியோ இன்ஸ்டாகிராமோ இல்லாத வெறும் அழைப்புகளை மட்டுமே பேசக்கூடிய பழைய விசை பலகை, அதாவது பட்டன் கைபேசிகளை விசித்திரமாக தற்போது பயன்படுத்தி வருகிறார்களாம்.
1: ஆஹா, அப்படியானால் நிம்மதியாக வாழ அவர்களுக்கு இப்போதாவது அறிவு வந்ததே. அப்படியே உணவு முறையும் நாமே மாற்றி விடுவோம். இதுதான் சரியான தருணம் மந்திரியாரே. உடனடியாக நம் அரண்மனை சமையல்காரரை அழையுங்கள். நாளை முதல் இளவரசருக்கும் மக்களுக்கும் கேழ்வரகு கூழும் அம்மம் சோறும் பழைய சாதமும் இலையிட்டு பரிமாற ஆணையிடுகிறேன்.
0: மன்னா, அவர்கள் அதை தாராளமாக உண்பார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, அதை அப்படியே சாப்பிட மாட்டார்கள். அதற்கு ஆர்கானிக் மில்லட் பவுல் என்று பெயரை ஆங்கிலத்தில் இட்டு சமூக வலைதளத்தில் ஒரு போட்டோவை எடுத்து போஸ்ட் போட்டு பதிவிட்டு அதற்கு பின்புதான் நாவிலே வைப்பார்கள்.
1: ஐயோ ஐயோ, என்ன ஒரு விசித்திரமான உலகம் மந்திரியாரே. சுழலும் பூமி ஒரே இடத்திற்கு வருவது போல் இந்த ஃபேஷனும் சுழன்று பழமைக்கே வருகின்றது. ஒருவேளை நாம் உடுத்தி இருக்கும் இந்த பாரம்பரிய ராஜ உடைகளும் எதிர்காலத்தில் பெரிய விலைக்கு போகுமோ? ஆமாம், ஜென்சி தலைமுறையினரின் சமூக நடத்தைகளில் கூட ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதாமே.
0: மன்னா, எனக்கு இன்று 1008 வேலை இருக்கிறது. இந்த தகவல் அடுத்த வாரம் தொடரும். இப்போது நான் சென்று வருகிறேன்.
1: என்ன இவர் டிவி சீரியல் போல தொடரும் போட்டுவிட்டு செல்கிறார்? சரி, என்ன நடக்கிறது என்று அடுத்த வாரம் பார்ப்போம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

தேனலை ஆழ்கடலின் அமைதியில் விளைந்த அற்புதம் அது. வலி தந்த மண் துகளை கூட வாழ்வின் அழகாக மாற்றும் கலைஞன் அது. எதுனே ஈஸியா மைண்ட் தட்டிவிட்டிருக்கும் அவைதான் ஆய்ஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிப்பிகள். இந்த சிப்பிகள் நமக்கு தரும் வாழ்க்கை பாடம் ஒன்னே ஒண்ணுதான், காயம் வந்தாலும் கலங்காதே, காலம் அதை முத்தாக மாற்றித்தரும் அப்படிங்கிற அற்புதமான தத்துவம் தான் அது. திடீர்னு தென்குமரி தேனில சிப்பி பற்றிய செய்தி. இன்னைக்கு நேஷனல் ஆய்ஸ்டர் டே, அதாவது தேசிய சிப்பி தினம், ஆகஸ்ட் 5 தேதி. கடல்ல வாழக்கூடிய சிப்பி பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அதன் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. இந்த சிப்பியோட ஸ்பெஷல் என்னன்னா, கடல் நீரை இயற்கையா வடிகட்டுமா, அப்புறமா நீரின் தரத்தையும் மேம்படுத்துமா. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சிப்பினா முத்து தரும் அப்படிங்கறதான். ஆனா எல்லா சிப்பிகளும் முத்தை உருவாக்காது, எல்லா முத்துக்களும் நகைத்தரத்திலும் இருக்காது. எல்லா விஷயத்திலையும் நவீனத்தை கண்டுபிடிச்ச மனுஷன் ஆபரணங்கள்ல பயன்படுத்துற செயற்கை முத்துக்களை உருவாக்கும் வித்தையையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப கேள்வி, இந்தியாவின் முதல் முத்து வளர்ப்பு தொகுப்பு எங்கு உள்ளது? கேள்வியை திரும்ப சொல்றோம், இந்தியாவின் முதல் முத்து வளர்ப்பு தொகுப்பு எங்கு உள்ளது? இந்த கேள்விக்கான பதில மதுஸ்ரீ, அஸ்வந்த் அஜித் வாய்ஸ்ல, லாவரதன் லிரிக்ஸ்ல, சி சத்யா மியூசிக்ல, கேங்கஸ் பிலிம் சாங் கேட்டுட்டு தெரிஞ்சுக்க போறோம். மனதை மெதுவாக தாளாட்டும் மெலடி, இதயத்தை துள்ள வைக்கும் ரிதம், இவை இரண்டிற்கும் அழகான முகவரி இசையமைப்பாளர் சி சத்யா. பாடல் கேட்கலாமா இப்போ தென்குமரி தேனலில?

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சரக்கோடு.
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
3: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330666.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
7: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
6: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
7: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
9: சல்பர் இல்லாமல் இயற்கை முறை.

0: தயாரிக்கப்பட்டது.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
0: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
2: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
0: செல்
2: 7305365016.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: டிக்டாக் டோன்ட் ஸ்டாப், நேரம் ஓடிட்டே இருக்கு, நினைவுகள் கூடிட்டே இருக்கு. டைம் செக் பண்ணலாம். நேரம் காலை 7:43 ஆயிடுச்சு. ஒன் ஸ்டேஷன், ஒன் எமோஷன், ஒன் செலிப்ரேஷன். அது நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101 தான். ஓகே நேர்களே, தென்குமரி தேரலையின் பொதுஅறிவு கேள்விக்கு பதில் என்ன? கேள்வி: இந்தியாவின் முதல் முத்து வளர்ப்பு தொகுப்பு எங்கு உள்ளது? இதற்கான பதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஹசாரிபாக்கில். திரும்ப சொல்றோம், இந்தியாவின் முதல் முத்து வளர்ப்பு தொகுப்பு எங்கு உள்ளது? ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஹசாரிபாக்கில். பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனாவின் கீழே இந்தியாவின் முதல் முத்து வளர்ப்பு தொகுப்பா ஜார்க்கண்டின் ஹசாரிபாக் மாறியிருக்கு. கிட்டத்தட்ட 22 கோடி செலவு செஞ்சிருக்கு இந்திய அரசு இந்த முத்து வளர்ப்பு தொகுப்புக்கு. 2024 ஆகஸ்ட் 30 அன்னைக்குதான் இந்த ஹசாரிபாக் முத்து வளர்ப்பு தொகுப்பா அறிவிக்கப்பட்டுச்சு. குறிப்பா சுமார் 1.02 லட்சம் முத்துக்களை உற்பத்தியும் பண்ணிருக்குன்னு தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் பதிவும் பண்ணிருக்கு. ஹிரோப்சிஸ் குமிங்கி அப்படிங்கிற ஒரு சிப்பி தான் இந்த ஹசாரிபாக்ல செயற்கை முத்து உருவாக்கத்துல வளர்க்கப்படுதான். ஏன்னா இந்த வகை சிப்பி தான் நன்னீர்ல வளரக்கூடிய சிப்பியாம். முக்கியமா இந்த முத்து வளர்ப்பு தொகுப்பை ஏற்படுத்த காரணம் மீன் வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பை மேம்படுத்தும் மத்திய அரசின் திட்டம் தானாம். கேட்டுட்டே இருக்கீங்க நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. நம் ரேடியோவின் ஒவ்வொரு செகண்ட்ஸும் ஒரு புதிய உற்சாகம் தரும். உற்சாகம் நிறைய டிராவல் பண்ற டைம் நேரம் காலை 7:45.
5: தேதியும் செய்தியும் இன்று ஆகஸ்ட் 5
6: சமூக சேவகர் எம் ஏ முத்தையா செட்டியார் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு இதே நாளில் பிறந்த இவர் சமூக சேவகர், சென்னை மேயர், சென்னை மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சட்ட மேலவை உறுப்பினரும் ஆவார்.
6: தமிழ் மொழி மற்றும் இலக்கியம், தமிழ் இசை மற்றும் கலாச்சாரம் பற்றிய ஆய்வில் ஆர்வமும் கொண்டிருந்தார்.
7: தமிழுக்கு இவராற்றிய சேவை இவருக்கு தமிழிசை காவலர் எனும் பட்டத்தை பெற்றுத்தந்தது.
6: நகைச்சுவை நடிகர் பாடகர் ஜே பி சந்திரபாபு அவர்கள் பிறந்த தினம் இன்று.
8: புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை.
7: தமிழ் திரையுலகின் தலைசிறந்த நகைச்சுவை நடிகர்களுள் ஒருவராகவும் சிறந்த பாடகராகவும் விளங்கிய சந்திரபாபு அவர்கள் 1927 இதே நாளில் தூத்துக்குடியில் பிறந்தார்.
6: 1947 தன அமராவதி என்னும் திரைப்படம் மூலமாக திரையுலகில் அடியெடுத்து வைத்த சந்திரபாபு அவர்கள் விரைவிலேயே முன்னணி நகைச்சுவை நடிகரானார்.
7: புதையல், பாத காணிக்கை, மரகதம் போன்றவை இவர் நடித்த குறிப்பிடத்தகுந்த படங்களுள் சிலவாகும்.
6: ஒண்ணுமே புரியல உலகத்தில, நானொரு முட்டாளுங்க போன்றவை இவர் பாடியுள்ள பிரபலமான பாடல்களுள் சிலவாகும்.
7: அமெரிக்க விண்வெளி வீரரும் சந்திரனில் தரையிறங்கிய முதல் மனிதருமான நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
6: வான்வெளி பொறியாளர், கப்பல் படை விமானி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர் போன்ற பதவிகளை வகித்துள்ள நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 1930 இதே நாளில் பிறந்தார்.
7: விண்வெளி வீரராக வருவதற்கு முன்பாக ஐக்கிய அமெரிக்க கடற்படையில் அதிகாரியாக இருந்து கொரிய போரில் பணியாற்றியுள்ளார்.
6: தனது 16 வயதில் விமான ஓட்டிக்கான உரிமம் பெற்ற இவர் 1969 July 20 அமெரிக்காவின் அப்பல்லோ 2 விண்கலத்தில் தனது நண்பர்களுடன் பயணித்து முதன் சந்திரனில் கால்பதித்த மனிதர் என்ற பெருமையையும் பெற்றார்.
7: இந்திய நடிகை

0: நடிகை ஜெனிலியா அவர்கள் 1987 ஆண்டு இதே நாளிலும் பிறந்தவர்களே.
1: 1884 ஆண்டு இதே நாளில் ஐக்கிய அமெரிக்காவில் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி சிலைக்கான அடிக்கல் நியூயார்க் நகரில் உள்ள நியூயார்க் துறைமுகத்தில் நாட்டப்பட்டது.
0: 1914 ஆண்டு இதே நாளில் முதலாவது போக்குவரத்து சிக்னல் அமெரிக்காவில் உள்ள கிளீவ்லாந்து நகரத்தில் நிறுவப்பட்டது.
1: 1962 திரைப்பட இயக்குநருமான மெர்லின் மன்றோ அவர்கள் 1962 ஆண்டு இதே நாளில் காலமானார்.
0: அறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி திரைப்படம் மூலம் அறிமுகமாகி நடிப்பிசை புலவர் என்று அழைக்கப்பட்ட தமிழ் திரைப்பட நடிகரும் பாடகருமான K.R. ராமசாமி அவர்கள் 1971 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: செய்தியும்
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடி.
6: என்னடி எங்க வரணும்?
7: அக்கா, திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன்.
6: ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
7: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
6: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
7: வா வா, சீக்கிரம் போகலாம்.
8: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
9: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
10: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் போலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
1: நாகர்கோவில்
3: GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னையில் ஊடுபயிர் வாழை சாகுபடி அனுபவங்கள், குளச்சல் எஸ் செல்வராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுதசுரபி தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு ஏற்படும் மடிநோய், ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேர்களே.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.

நேர்களை நிறைவுபடுத்துகின்றோம். இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நமது குமரி பண்பலை 101.1

வந்து அப்படியே பாஸ் ஆயிட்டே இருக்கு. நாமளும் வந்து ஃப்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டே இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய ஒரு லிங்க் கேட்டுக்கலாமா? புதன்கிழமை தோறும் முற்பகல் 11:05 ஒலிபரப்பாகும் பேசுங்க மக்களே பேசுங்க நேர்ல நிகழ்ச்சிக்காக நிறைய நேர்கள் இருக்கீங்க, அவங்களுக்காக ஒரு நினைவூட்டல். இன்னைக்கு நம்ம பேசுங்க மக்களே பேசுங்க நேர்ல நிகழ்ச்சி வந்து 2:15 ஒலிபரப்பாக இருக்கு. எங்கிருந்து வருது அப்படின்னா, அருமனை அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பங்களிப்புல ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராம் வர இருக்கு. ரெடியா இருங்க, இன்று 2:15 மறக்காம கேளுங்க.

லைஃப்ல வந்து நம்ம வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கு யார் காரணம்? சுத்தி முத்தி உள்ளவங்களா? இல்ல, நாம தான் அதுக்கு ஸ்பெஷல் காரணம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாது, சரிதானா? அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் போட்டுட்டு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கீங்க அப்படின்னு நம்ம பெண் தோழியர் பேச வரலாம். எப்ப பேச வரலாம்? ஒன்று பத்துக்கு ஹாய் ஸ்நேகிதிய பெண்களுக்கான நேரில் நிகழ்ச்சியில 0465 2 இணைப்பு எண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணிலையும், 290 722 அப்படிங்கிற எண்ணிலையும், 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் வரலாம். வாங்க லைஃப கொண்டாடுங்க. நமக்குமரி எஃப்எம் 101 கூட சேர்ந்து இப்ப கொண்டாடமா ஒரு சாங் கேட்கலாமா? சந்திரமுகி முபலாஸ் வாய்ஸ்ல தர்பார் ஃபிலிம் சாங்.

வந்து டைம் சொல்லும், நியூஸ் வந்து நடப்பு நிகழ்வு சொல்லும். சோ டைம் செக் பண்ணுவோம். நேரம் காலை 8 மணியை தொடும் வேளை. இனி செய்தி சுருக்கம் கேட்போம். தென் வில் பி ரைட் பேக் ஆஃப்டர் த நியூஸ். உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் சூப்பரான ஒரு பயணம் நாகர்கோவில் ரேடியோவில் இருந்து குமரி எஃப்எம் 101. So be happy always, dear girl.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள சிவாலயத்திலும் மாதா கந்துனி தேவி கோவிலிலும் நேற்று வழிபாடு செய்தார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார படிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 நாட்கள் நடைபெற்று சாரல் திருவிழா நேற்று நிறைவடைந்தது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 8:02. வெல்கம் பேக், வெல்கம் பிரைட் நேர்களே. செய்தியின் சுவடுகளோடு இசையின் இனிமையோடு பேக் டு மியூசிக், பேக் டு மேஜிக் ஒன்லி ஆன் குமரி FM 101. தென்குமரி தேனிலேயே கண்ணி பண்ணுவோம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 233-066.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
7: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
8: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
9: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
0: நேரம் காலை 8:05. கேட்டுடையிருக்கீங்க தென்குமரி தேனிலை. தென்குமரி தேனிலையில இனி வடசேரி உழவச்சத்தை காய்கறிகள் விலை விவரம், கூடவே பழங்களின் விலை விவரமும் வருது. நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு ₹70, கத்திரிக்காய் சாதாரணம் ₹50, நாட்டு வெண்டைக்காய் ₹60, வெண்டைக்காய் பச்சை ₹55, நாட்டு தக்காளி ₹25, ஆப்பிள் தக்காளி ₹40, நாட்டு மிளகாய் ₹70, நாடன் மிளகாய் ₹120, சீன வரக்காய் ₹48, வெள்ளரிக்காய் ₹20, பாகற்காய் ₹75, இஞ்சி கிலோ ஒன்றுக்கு ₹220, உருளைக்கிழங்கு ₹35, சேனைக்கிழங்கு ₹55, பல்லாரி ₹45, கேரட் ₹115, முட்டைக்கோஸ் ₹55, வாழைக்காய் பத்தி எண்ணம் ₹60, முருங்கைக்காய் பத்தி எண்ணம் ₹35, சின்ன வெங்காயம் ₹80, பூசணி ₹20, தடியங்காய் ₹25, மரவள்ளி ₹40, புளி கிலோ ஒன்றுக்கு ₹140, புடலை ₹45, பீன்ஸ் கிலோ ஒன்றுக்கு ₹120, சவுச்சவ் ₹50, தட்டைப்பயிறு ₹45, நாடன் மாங்காய் ₹50, பீட்ரூட் ₹60, முள்ளங்கி ₹50, எலுமிச்சை ₹100, நார்த்தங்காய் ₹50, காலிஃபிளவர் ₹58, தேங்காய் குடுமியுடன் ₹63, குடுமி இல்லாத தேங்காய் ₹65, வாழை இலையொரு போட்டு ₹15, மல்லிக்கீரை கிலோ ஒன்றுக்கு ₹55, புதினா கிலோ ஒன்றுக்கு ₹100, பால் சேம்பு ₹90, வழுதிலங்காய் ₹15, கோவைக்காய் ₹58, நெல்லிக்காய் ₹70, சுரைக்காய் ₹25, காரமணிப்பயிறு ₹48, ஒட்டு மாங்காய் ₹40, நூல்கோல் ₹75, பஜ்ஜி மிளகாய் ₹150, பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் ₹56, பப்பாளி ₹30, அன்னாசி ₹50 விற்கப்படுகிறது.
10: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
11: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
12: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
13: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
14: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
15: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
14: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நெல்விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல்லகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு ₹2,500, உள்ளூர் சந்தையில் ₹1,700 விற்கப்படுகிறது.
16: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
9: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
0: இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்னைக்கு காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 30.77 அடி, பெருஞ்சாணி அணை 63

நேர்களே, இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து

3.50 அடி, சிற்றாறு ஒன்று 11.87 அடி, சிற்றாறு இரண்டு 11.97 அடி, பொய்கை அணை 15.40 அடி, மாம்பழத்துறையாறு அணை 36.99 அடி.

மதியம் 12:50 என்ன ஸ்பெஷலா இருக்கும்? இது வந்து தாய்ப்பால் வாரம் இல்லையா, அதனால கண்டிப்பா அதை பத்தின ஒரு தகவல் நமக்கு பெரிய FM 101 உங்களுக்கு கண்டிப்பா தரும். அதுவும் ஒரு ஸ்பெஷல், அந்த தாய்ப்பாலை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு நிபுணரை கூட்டிட்டு வந்து தான் சொல்வோம். இன்னைக்கு யார் சொல்ல வராங்க அப்படின்னா, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் AR ஜமீலா பொன்மலர் அவர்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாய்ப்பால் கொடுப்பதினால் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள், இது பத்தி ஒரு அருமையான விளக்கம் தர இருக்காங்க. தாய்ப்பால் கொடுக்கறதால என்னென்ன நன்மைகள், நம்ம குழந்தைகளுக்கு நன்மைகள் என்ன வருது அப்படிங்கறத பார்த்து பார்த்து செய்வோம் இல்லையா. சோ அந்த நன்மைகளை இன்னைக்கு சொல்றாங்க. 12:50 நலமாய் வாழ நலமாய் வாழ்வோம் மருத்துவத்துடன் நமக்கு மரியப்பம் 101. நேர்களே, இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னைக்கு காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் இருப்ப நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களுக்காக சூப்பரான சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். பெண்களுக்கான நேர நிகழ்ச்சியில உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாது, சரிதானா அப்படிங்கிற கொஸ்டினோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்ல வரலாம். பாடல் இது.

காலை வேளை உங்கள் இதய துடிப்போடு பயணித்தது குமரி எஃப்எம் 101 தென் குமரி தேனலையில். இதனால் முழுமையும் நல்ல எண்ணங்களும் கூடவே நல்ல நிகழ்வுகளும் உங்களை சுற்றி மலரட்டும். வாழ்த்துடன் உங்கள் நாகர்கோவில் ரேடியோ. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் பயணித்த நான் கலைமகள் பாலசுப்ரமணி. இனிய ஆங்கிலத்தில் செய்திகள். Until we meet again, stay bright, take care, have an awesome day. நமக்குள்ள ஒரு ஹார்ட், ஹார்ட்டுக்குள்ள ஒரு செம்ம பீட். அது நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101 பீட் தான் அது.

0: to frame standard operating procedure on cyber fraud accounts. Qatar and US see progress in talks to end Iran war, while in the Sun Times reports 13 Indians rescued as vessel sinks after attack off coast of Yemen. A headline in the Tribune writes about sex ratio at birth falling to 900 in first half of current year. The paper adds Karnal tops with 945, Charkhi Dadri lowest at 829. Strongly criticizing Pakistan over its recently conducted so-called elections in Pakistan-occupied Jammu and Kashmir, the statesman writes, India dismisses POJK polls as complete farce. All the dailies have covered the news of passing away of educationist, philanthropist and ex-governor of Tripura, Bihar and West Bengal, Padma Shri Dr. D.Y. Patil at the age of 90. And finally, Gen Z may help drive digital gold rush, states the Economic Times, as the savvy Gen Z emerges as the fastest growing consumer. With that, it's back to you, Anuja.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. India flagship sinks after attack in Red Sea. All 13 Indian sailors rescued. India condemns attack on commercial vessel. Reserve Bank of India to announce its bi-monthly monetary policy review this morning. Supreme Court asks RBI to prepare SOP for dealing with mule accounts and bank accounts linked to cyber fraud. Online registration for first round of NEET UG counselling 2026 to commence today. IMD warns of very heavy rainfall in Assam and Meghalaya today. And in badminton, PV Sindhu seeded 9th, while Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty get 5th seeding for BWF World Championships. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் காலை 8:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இனி நம் பண்பலையில் கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
7: ஒரு சின்ன கிராமம். அங்க ரெண்டு பேர் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க. அந்த ரெண்டு பேரில் ஒருத்த மட்டும் கொஞ்சம் வசதி உள்ளவன். கொஞ்ச நாள் பள்ளிக்கூடம் போனான், படித்தான். அதுக்கப்புறம் அந்த கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு போனான், வியாபாரம் பண்ணான், பணம் சேர்ந்தது. பட்டணத்தில் பங்களா கட்டிக்கிட்டு அங்கேயே தங்கிட்டான். இன்னொருத்தன் என்ன பண்ணான்னா, கிராமத்திலேயே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துட்டான். பள்ளிக்கூடம் போகலை, படிக்கலை. அந்த கிராமத்தை விட்டு வெளியில் எங்கேயுமே அவன் போனதில்லை. அதனால் வெளி உலகமே தெரியாமல் அவன் வளர்ந்துட்டான். இவன் ஒரு நாள் பட்டணத்துக்கு போக வேண்டியிருந்தது. விவரம் தெரிஞ்சவங்க சில பேர் துணையோடு அங்கே போய் சேர்ந்துட்டான். மெதுவாக தன்னுடைய பழைய நண்பன் இருக்கிற இடத்தையும் விசாரித்து கண்டுபிடிச்சி போய் சேர்ந்தான். ஏன்னா நம்ம கூட ஒன்றா வளர்ந்தவனாச்சே, பட்டணத்துக்கு வந்து பெரிய மனுஷனாக இருக்கான், அவனை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற ஆசையில் தேடி கண்டுபிடிச்சி போய் சேர்ந்துட்டான். போய் பார்த்தா அவன் கட்டியிருக்கிற பெரிய பங்களா இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அசந்து போய் நின்றுட்டான். அவன் இவனை பார்த்ததும் வாப்பான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போனான். இவன் மெதுவாக உள்ளே போனான். இவனுக்கு புரியாத சமாச்சாரங்கள் என்னென்னமோ இருக்குங்க. நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்ட அப்படின்னா இவன், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டான் ரொம்ப பெருமையாக. அது சரி, ரொம்ப களைப்பாக இருக்குது, வெயிலில் வந்தது, ஒரு விசிறி மட்டை இருந்தால் கூட அப்படின்னு கேட்டான் இவன். விசிறி மட்டை என்னத்துக்கு, அது தேவையே இல்லை, இதோ இப்போ காற்று வீச சொல்கிறோம் பார் அப்படின்னு சொல்லி மின் விசிறி பட்டனை தட்டி விட்டான். அது சுழல ஆரம்பிச்சுது, காற்று வந்தது. இவன் ஆச்சரியமாக அண்ணாந்து பார்க்குறான். என்ன பார்க்குற, எல்லாம் என்னோடய விரல் நுனியில், இதை தொட்டால் போதும் அது சுத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக அவன் சொல்லிக்கிட்டான். நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான், அது இருக்கட்டும், இருட்ட ஆரம்பிச்சுட்டுதே ஒரு சின்ன விளக்கு அல்லது மெழுகு வச்சுருந்தா கொண்டுட்டு வாயன், கொளுத்தி வைக்கலாம்னா இவன் கிராமத்துலேருந்து போனவன். உடனே அவன் மறுபடியும் ஆரம்பித்தான், அது என்னத்துக்கு வெளிச்சம், நான் சொன்னால் வரும், அதுக்கு என்னத்துக்கு மெழுகு வத்தி கொளுத்தி வைக்கணும், அதுவும் என் விரல் நுனியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சுவிட்சை தட்டினான். உடனே பிரகாசமான வெளிச்சம். இவன் ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்க்குறான். என்ன ஆச்சரியப்படுற, இப்போ பார் அப்படின்னு சொல்லி ஒரு வானொலி பெட்டியை போட்டான், அது பாட ஆரம்பிச்சுட்டுது. தொலைக்காட்சி பெட்டி சுவிட்சை தட்டி விட்டான், அதில் படம் வர ஆரம்பிச்சுட்டுது. பாத்தியா, என்னால் எல்லாம் முடியும், எல்லாம் விரல் நுனியில் அப்படின்னா அவன். இந்த சமயத்தில் தான் அது நடந்தது. அதாவது திடீர்னு மின்சாரம் நின்று போச்சு, பவர் கட்டு. கிராமத்தாளுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இருட்டாக்கி விட்ட, வெளிச்சத்தை கொண்டுக்கிட்டு வான்னா. மின்சாரம் போயிட்டுது, அதனால் விளக்கு எரியாது.

0: அதுன்னா அவன், இவனுக்கு அது புரியல. சரி அப்படின்னா விசிறியையாவது போடேன்னா அதுவும் வேலை செய்யாதுன்னா, ரேடியாவையாவது பாட வையேன்னா அதுவும் முடியாதுன்னா, என்ன இப்படி சொல்கிற? எல்லாம் விரல் நுனியில், என்னால் எல்லாம் முடியும், நான் தான் காரணம்னு. இப்போ அந்த நான் எங்கே போச்சுன்னா, இவன் அவன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். இன்றைக்கி நம்மளில் பல பேர் நினப்பு இப்படி தான் இருக்குது. அதனால தான் அப்பப்போ அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தான், உடம்பு பூரா கட்டு. என்ன ஆச்சுன்னு கேட்டார் அங்கே வந்த ஒருத்தர். இவன் தன்னோட விரல் நுனியை காட்டினான். இதுதான் சார் காரணம்னா, அவருக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்கிற அப்படின்னார். இந்த விரல் நுனியை எங்கள் வீட்டு சுவத்தில் வச்சேன், உடனே என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து போட்டுட்டாங்கண்ணா. என்னப்பா அது, வீட்டு சுவத்தில் விரல் நுனியை வைக்கிறது தப்பான்னார் அவர். விரலை வைக்கிறது தப்பு இல்லை சார், அப்படி வைக்கிற இடத்துல மின்சார ஒயர் தொங்கிக்கிட்டு இருந்தது, அதுதான் தப்பு அப்படின்னா அவன். இப்படி அந்த இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறதுன்னா, அந்த மனிதனை வந்து கெடுக்கிறது நான் எனது அப்படிங்கிற ரெண்டு எண்ணங்கள். அதனால் வாழ்க்கையில் அமைதியாக வாழ விரும்புகிறவர்கள் அந்த நான் அப்படிங்கிறதையும் எனது அப்படிங்கிறதையும் ஒதுக்கி வைக்க தெரியணும். அப்படி தெரிந்தவர்கள் நல்ல விதத்தில் வாழ முடியும். இல்லைன்னா அகந்தை வந்து மனசில் உட்காந்துக்கும். அகந்தை மனதில் வந்து உட்காந்தா அவனால் முன்னேற முடியாது. அதனால் எல்லாம் என்னால் முடியும்னு சொன்னவன் திடீர்னு அந்த மின்சாரம் போனதுக்கப்புறம் எதுவுமே முடியாமல் போச்சு இல்லையா? அது மாதிரி வாழ்க்கையில் அகந்தை இல்லாமல் வாழ கற்றுக்கொள்வோம். நான் எனது அப்படிங்கிற எண்ணத்தை ஒதுக்கி வைப்போம். அதுதான் வெற்றிக்கு முதல் படி.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக் வெட்டூர் நிமடம் நாகர்கோவில் 2330 66. நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர் வடசேரி நாகர்கோவில்.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
5: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
4: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை ஏனம். ஏனம் அப்படின்னா காட்டுப்பன்றி அப்படின்னு அர்த்தம். இதற்கான ஒரு உதாரண வாக்கியம் இதோ.
5: 4000 திவ்ய பிரபந்தத்துல பெரியாழ்வார் திருமாலுடைய வராக அவதாரத்தை போற்றி பாடுறப்ப, மானமிலா ஏனமாகி நிலமங்கை இடர் தீர்த்தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பெரிய உருவத்தை கொண்ட காட்டுப்பன்றியாக வடிவெடுத்து பூமி தேவியின் துன்பத்தை தீர்த்தவனே அப்படிங்கறதுதான் இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம்.
4: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
5: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட் இபாக், EPOCH. இபாக் அப்படின்னா ஒரு காலகட்டத்தை குறிக்கக்கூடியது அல்லது ஒரு வரலாற்று சகாப்தத்தை சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நாம இபாக் அப்படின்னு சொல்லலாம்.
4: இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The invention of the steam engine marked a new epoch in human history. அதாவது நீராவி இன்ஜினின் கண்டுபிடிப்பு மனித வரலாற்றில் ஒரு புதிய காலகட்டத்தை குறிக்கிறது அப்படின்றத இந்த சென்டென்ஸ் சொன்னார்.
5: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
4: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் நம்ம எல்லாருமே ரொம்ப யோசிச்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். நம்ம யோசிச்சிருப்போம், ஆனா அதுக்கான பதில் என்ன, அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியாமல் போயிருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்காக இதோ இந்த சயின்ஸ் செக்மெண்ட்ல இந்த ஒரு புதிய தகவல். மின் கம்பிகள்ல பறவைகள் அமரும் போது ஏன் மின்சாரம் அந்த பறவைகளை தாக்குறது இல்லை, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா உயிரையே பறிக்கக்கூடிய அதிதிறன் கொண்ட அந்த மின்சார கம்பிகள்ல பறவைகள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா அமர்ந்து போறதை நம்ம பார்க்கறோம் இல்லையா. நம்ம தோணி இருக்கும், எதுக்கு அந்த பறவைகளுக்கு மட்டும் தாக்கடிக்காதா அப்படின்னு இதோ தெரிஞ்சுக்கலாம்.
5: மின்சாரம் எப்போதுமே அது டிராவல் பண்றதுக்கு ஒரு மிக எளிய தடை இல்லாத பாதையை தான் தேர்ந்தெடுக்கும். மின் கம்பிகள் தாமிரம் அல்லது அலுமினியத்தால ஆனதா இருக்கும். இந்த கம்பியில மின்சாரம் மிக வேகமா எந்த தடையுமே இன்றி பாயும்.

0: ஆனா பறவையினுடைய உடலோ மின்சாரத்தை எளிதில் கடத்தாத ஒரு தடையை உருவாக்குது. சோ அந்த பறவைகள் கம்பியில அமர்றப்ப மின்சாரம் அதனுடைய உடலுக்குள்ள செல்ல விரும்பாம தனக்கு கிடைத்த மிக எளிதான பாதையான மின் கம்பியின் வழிய நேரா ஓடிடுது.
1: மின்சாரம் பாயறதுக்கு ஒரு மேடு பள்ளம் மாதிரி ஒரு வித்தியாசம் தேவை. அதுதான் மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். கம்பியில ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தமும் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தமும் வெவ்வேறானது. பறவை வந்துட்டு ஒரு கம்பியில உட்காரும் போது அதனுடைய இரண்டு கால்களும் ஒரே மட்டமான தரைப்பரப்புல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்க மேடு பள்ளம் எதுவும் இல்லாததுனால மின்சாரம் பறவையினுடைய உடலுக்குள்ள பாயறது இல்லை.
0: சப்போஸ் கம்பியில அமர்ந்திருக்கக்கூடிய பறவை தவறுதலா பக்கத்துல இருக்கக்கூடிய மின் கம்பத்தையோ அல்லது சுவரையோ டச் பண்ணிட்டு அப்படின்னா கம்பியில உடனே உயர் மின்னழுத்தம் ஏற்பட்டு அது பறவையினுடைய உடல் வழியாக பாய்ந்து மின் கம்பத்தின் வழியே பூமிக்கு செல்ல ஒரு புதிய பாதையை உருவாக்கிறோம். அதனால மின்சாரம் பறவையினுடைய உடலை தாக்கிட்டு பூமிக்குள்ள பாயும். அப்போதான் இந்த பறவைகளுக்கு விபத்து எல்லாம் ஏற்படுது.
1: சுருக்கமா சொன்னா மின்சாரத்துக்கு எப்பவுமே பூமியில பாயணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குங்க. பறவைகள் வந்து காற்றுல தொங்கக்கூடிய கம்பியில மட்டும் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் மின்சாரத்துக்கு பூமிக்கு போக வழி கிடைக்காது. அதனால பறவைகளும் பாதுகாப்பா இருக்கு. நாம தரையில நின்னுகிட்ட மின் கம்பியை தொட்டா நாம பூமி கூட இணைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அது வழியா மின்சாரம் நம்ம உடம்பு வழியா உடனே பூமிக்கு பாயும். அதனாலதான் நமக்கு ஷாக் அடிக்குது. நம்ம வீடுகள்ல ஏதாவது ஒரு ஸ்விட்ச்ல இருந்து நமக்கு அப்படி ஒரு கரண்ட் ஷாக் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து வெறும் காலோட நிக்க கூடாது, சப்பல் போட்டுட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கான காரணமும் இது. இன்னைக்கான மூணு புதிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: குமரிப்பண்பலை 101 நேர்கள் இப்போ நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்போது காலை 8:40. நேர்களை நினைவுபடுத்துகின்றோம், இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மேலும் ஒரு நினைவூட்டல், புதன்கிழமை தோறும் காலை 11:05 ஒலிபரப்பாகும் பேசுங்க மக்களை பேசுங்க நேரலை நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:15 ஒலிபரப்பாக உள்ளது. நிகழ்ச்சி அருமனை அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பங்களிப்பில் வர இருக்கு. மறக்காம கேளுங்க இன்று பிற்பகல் 2:15 பேசுங்க மக்களை பேசுங்க நேரலை நிகழ்ச்சி. 9:00 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேர்மை நிகழ்ச்சியில டாபிக் என்ன அப்படின்னா, உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாது சரிதானா அப்படிங்கிற க்வெஸ்டினோட நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அப்படிங்கறது மாதிரி பேச வரலாம் பெண் தோழியர். இதற்காக நம்ம நிலைய தொலைபேசி எண்கள் 0465-2 இணைப்பு எண்ணுடன் 260-240 அப்படிங்கிற எண்ணிலையும் 290-722 அப்படிங்கிற எண்ணிலையும் வரலாம். 890-32-570-39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை கூட காத்திருக்கு நமக்கு ஒரு FM 101 இன்று இரவு 8:05 மறக்காம உங்க குட்டி துட்டி செய்யும் பேச வைக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி கூட இருக்கு. இந்த அலைபேசி தொலைபேசி எண்களை ஞாபகம் வச்சுக்கோங்க.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
6: உலக தாய்ப்பால் வாரம் நடந்துட்டே இருக்கு. அதை ஒட்டி நமக்கு ஒரு FM 101 தரக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சி தான் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில். தாய்ப்பால் கொடுப்பதினால் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

அப்பப்ப பிரேக் எடுத்தாலும் பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணுவோம் உங்கள் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. நேரம் அப்படி ஃப்ரெண்ட நோக்கி போயிட்டே இருக்குது. நேரம் காலை 8 மணியை தொட இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப நம்ம கேட்க போறோம் கே எக்ஸ்பிரஸ். கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில முதல் பாடல் எதிரி திரைப்படத்தில் இருந்து

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது காலை 8:49. நேர்களை நினைவுபடுத்துகின்றோம், இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஓஹோ எந்தன் பேபி திரைப்பட பாடல்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: கே கே எக்ஸ்பிரஸில் அடுத்து எமக்கு தொழில், ரொமான்ஸ் திரைப்பட பாடல்.

வைணவம் நேர்களே, இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இருப்பது காலை 9 மணியை தொடும் வேளை. இனி செய்திச் சுருக்கம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வசந்த் அழைப்பு, தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி காத்திருக்கு. நமக்கு மரியம் 101.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை காலை 10 மணி அளவில் சட்டப்பேரவையில் மாநில அமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட உள்ளது. தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் உபரி நீர் அளவு வினாடிக்கு 20,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 15,000 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் 74 அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிக்கவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 நாட்கள் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்று கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பௌரா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஒரேகானில் இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. வசந்த அழைப்பு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்க தானே? நேர்கள் அனைவருக்கும் ஃபேன்டாஸ்டிக்கான குட் மார்னிங். ஃப்ரெஷ்ஷா குட் மார்னிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். இனியவர்களுக்கு இனியவளின் அன்பான காலை வணக்கம். வசந்த அழைப்பு ஆரம்பமாயாச்சு. நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா 2602-0240, அதுக்கப்புறம் 2907-2222, NPN 0465-2, அப்புறமா ஒரு மொபைல் நம்பர், அதாவது அலைபேசி எண் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903-2570-309. இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. சூப்பரான மகிழ்ச்சியான பாடல்கள் கேட்கும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் அம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வெள்ளங்கோட்டில இருந்து அனிதா பேசுறேன் மேடம்.
2: சூப்பரா பேசுங்க, பாக்கலாம். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: என்ன உதயகீதம் படத்துல இருந்து பாடு நிலாவே.
2: நிலாவே பயங்கரமா பாடுதே. ஓகே, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படி உங்களை தேடிக்கிட்டே வரது கிட்ட என்ஜாய் பண்ணலாம்.

0: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
6: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
5: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
6: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
7: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

0: நேரம் அப்படியே சூப்பரா வாசனாலை போட எனக்கிட்ட அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:10 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். அம்மா சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சாமிதோப்புல இருந்து நீங்களா பேசுறீங்க?
0: பேசுங்க.
1: மேடம்
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: ஓகேம்மா, சந்தோஷம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மன்னன் படத்துல இருந்து
0: அருமை அருமைமா, ரொம்ப அவங்க அப்படியே சந்தோஷத்துல அப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பிடித்த அந்த பாடல் இதோ உங்களுக்காக.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாகர்கோவில் ஹோலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 ஆகஸ்ட் 8 தேதி அன்று காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களுக்கு நினைவுபடுத்திடலாம், அதாவது பெண் மணிகளுக்கு நினைவுபடுத்திடலாம், இன்று

0: பகல் ஒன்று பத்திரிக்கு ஹாய் ஸ்நேகிதி அந்த நிகழ்ச்சி இருக்கு. அந்த ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாது, அப்படித்தானே? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற டாபிக்லாம் நீங்க என் கூட பேசலாம். எப்ப பேசலாம்? பகல் ஒன்று பத்திரிக்கு தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 260-240, அதுக்கப்புறமா 2970-7222, இணைப்பு எண் 0-4652. மொபைல் நம்பர் இருக்கு, உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் கூட சொல்றேன், 8903-2575-7039. எப்படி எப்படி பேசுவீங்க? அப்படி அப்படி சூப்பரா பேச போறீங்க இன்று பகல் ஒன்று பத்திரிக்கு. நேரம் அப்படியே சூப்பரா மகிழ்ச்சியா வசந்த அழைப்போட அணிஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 9:20 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? எறும்பு காட்டுல இருந்து கௌரி பேசுற. பேசுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வருது. காய்ச்சல் இல்ல, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றிமா.
1: நன்றி மேடம்.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: வசந்த் அழைப்பு கேட்டு அப்படியா ரசித்து போய் கொண்டிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் சார். நீங்க சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
1: பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் சின்ன தம்பி பாடல். துழியிலே வந்த வானத்து மின் விளக்கி, அழியிலே கண்டெடுத்த அற்புத அணி முத்து.
0: ஓகே சார், உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: நன்றி.

0: ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நேரம் 9:29 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: ஒவ்வொரு துறையிலும் முன்முகம் தெரிகிறது. இந்த உலகத்து முன்பிரியே அந்த பாடல்.
1: உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தெரிகிட்டே வருது. நன்றி சார்.
2: நன்றி மேடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடித்திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
7: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
8: வசந்தலை பூ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
8: வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
9: மணிகண்டன், மண்டகாடு.
8: வெல்கம், சொல்லுங்க சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
9: படம் பூவே வணக்காக. சொல்லாமலே யார் பார்த்தது.
8: சரி, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தெரிவிக்கிட்டே வந்துகிட்டே என்ஜாய் பண்ணலாம். நன்றி சார்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேரம் அப்படியே அருமையா வசந்த் அழைப்போட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. நேரம் 9:42 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், திட்டுவிலிருந்து சாபி பேசுறேன்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: முதல்வன் படத்திலிருந்து குறுக்கு சிறுத்தவன்.
1: சரி, உங்களுக்கு பிடித்தமான இந்த பாடல் இதோ உங்களுக்காக வருது, கேளுங்க.
2: நன்றி.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பின் நேயர்களே.

0: நேர்களே, நமது குமரி பண்பலை 101 இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேரம் அப்படியே சூப்பரா வசந்தளிப்போட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 9:50 ஆகிவிட்டது. நம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பரா
0: இருக்கும். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன
1: பாட்டு,
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
1: பாட்டு வியாபாரி படத்துல இருந்து
0: வாங்கிடலாமே. சரி, ஓகே. உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வரதுக்கிட்டே என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.

நேர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். நமது குமரி பண்பலை 101 இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: பாதி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. பொருள் வரும் வழிகளை பெருக செய்து அவற்றால் வளத்தை ஏற்படுத்தி மேற்கொண்டு இடையூறுகளை நீக்க வல்லவனே செயலை செய்வானாக. ரெண்டாயிரத்தி 2026 ஆண்டுக்கான நாமரலாம் 2026 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல். மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர்.
1: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அன்னை அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் ஆகிய எங்கள் கொள்கை தலைவர்களுக்கு வணக்கம் செலுத்தி, ஆட்சி அதிகார நிர்வாக நிலைகளில் எங்களை வழிநடத்தும் மக்கள் நலன் சார்ந்த மக்களாட்சி நடத்திய மாபெரும் மக்கள் தலைவரான பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகளை கொண்ட பெருமை வாய்ந்த இந்த பேரவையின் முன் 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வைப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன்.
2: தனக்கு 2027 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வைப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். தனக்கு எல்லாம் கொடுத்த தன் மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தன் உயிராக நேசிக்கும் மக்களுக்காக, தன்னை உயிராக நேசிக்கும் மக்களுக்காக பல்வேறு சூழ்ச்சிகளை எதிர்த்து மாபெரும் சரித்திர வெற்றி பெற்று ஜனநாயகனாக இந்த பேரவையில் அமைந்திருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களை வழிநடத்தி ஆலோசனைகளை வழங்கி தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்ல அரசை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சிந்தித்து அயராது பாடுபடும் மக்கள் விரும்பும் தலைவர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்மறை தந்த தலைவன் தலைமகன் திருவள்ளுவரின் காலத்தை வென்று வாக்கினை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து எனது உரையை தொடங்குகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம், ஆனால் செய்யும் செயல்களில் அடிப்படையில்தான் அவரவர் சிறப்பு இயல்புகள் வேறுபடுகின்றனர். பிறப்பால் அனைவரும் சமம் என்று மேலான சமத்துவ கோட்பாட்டுடன் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களிலே ஏராளமான சாதனைகளை செய்து ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக, உயிராக, உறவாக, உணர்வாக வாழும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ள நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, தன் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மை தரும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரை காணாத ஒரு சரித்திர நிகழ்வினை, மாபெரும் மக்கள் புரட்சியினை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்த்தி காட்டியுள்ளார்கள். அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு, ஊழலற்ற நேர்மையான வெளிப்படைத்தன்மை உடைய அரசு ஆகிய மேலான கோட்பாடுகளுடன் தொடங்கியுள்ள இந்த ஆட்சியானது கடந்த 3 மாதங்களில் இவற்றை சொன்னதை மட்டுமின்றி செய்தும் காட்டியுள்ளது. இது மட்டுமல்ல, உண்மையான சமூக நீதி மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை ஒரு கொள்கையாகவே கொண்ட ஆட்சி இது என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் உணர தொடங்கியுள்ளனர்.

இரு மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் மக்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும் மின்சாரத்தை 200 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கி மின் நுகர்வோரின் மாத செலவினை குறைத்தது, விவசாய பெருமக்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பெற்ற கடனை தள்ளுபடி செய்தது, குறுவை சிறப்பு தொகுப்பை வழங்கியது, பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கியது, தமிழ்நாட்டு வேர் ஊன்றி இருந்த போதை கலாச்சாரத்தினை ஒழிக்க மாவட்டந்தோறும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவை உருவாக்கியது, கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் பொதுமக்களின் அன்றாட வாழ்விற்கு இடையூறாக அமைந்திருந்து 717 சில்லறை விற்பனை மதுபான கடைகளை மூடியது, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தலான செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் முதல் செயல்படுத்த உள்ளது என நமது அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த குறுகிய காலத்திலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் பல துறைகளில் கணிசமான முன்னேற்றங்களும் மக்களின் நம்பிக்கையும் பிரதிபலிக்கும் பல முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி என்பது ஒரு கட்சியின் தனிப்பட்ட வெற்றி அல்ல, ஒட்டுமொத்த மக்களின் தமிழக மக்களின் வெற்றி அது. மக்களுக்கான பல நல திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கத்தில் நமது அரசு அறம், பொருள் மற்றும் இன்பத்தை நோக்கமாக வைத்து 10 தூண்களை கொண்ட வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் ஆவணத்தின் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திட்டங்களை அடுத்த வருகின்ற 1ஆம், 3ஆம் மற்றும் 5ஆம் ஆண்டுக்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களை வகைப்படுத்தி அவற்றுக்கான செயல் வடிவம் கொடுத்து வருகிறது. தேசிய அளவில் பல சமூக பொருளாதார குறிவீடுகளை முன்னணியில் விளங்கும் மாநிலமாக தமிழ்நாடு பல ஆண்டுகளாக இருந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டை வறுமை இல்லாத அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி அதன் மூலம் சமூக நீதியினை நிலைநாட்டும் மாநிலமாகவும் 2036ஆம் ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொலைநோக்க பார்வையை முன்னெடுத்து செல்லும் வகையில் அரசு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் கொள்கையை ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள திட்டங்களை நடைமுறைப்படுத்தும். இதில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நிர்வாகத்தை மேம்படுத்தல், அனைவருக்கும் வீடு, பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், சமூக நீதியை காத்தல், பசுமை பரப்பினை உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த முன் உரிமைகளை பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை உண்மையான தொலைநோக்கு திட்டங்களை அடைவதற்கான பாதையை வழிவகுத்து காட்டும். தமிழ்நாட்டின் கடன் 5 ஆண்டுகளில் மட்டும் 2 மடங்காக உயர்ந்து 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதை நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் வெளியிட்ட நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்தி உள்ளோம். மேலும் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் சொந்த வரி வருவாயின் விகிதம், வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை என பல்வேறு நிதிநிலை குறியீடுகளில் தமிழ்நாடு மற்ற இணை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பின்தங்கிய நிலையே உள்ளது. மொத்த வரி வருவாயில் வட்டி செலுத்துவதற்கான தொகையும் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு கிடைக்கும் நிதி ஆதாரம் என்பது குறைவாகவே உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் தேர்வு செய்யப்பட்ட நமது அரசானது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றும் அதே வேளையில் மாநிலத்தை இந்த நிதி நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. முதலாவதாக பொது டெண்டர்களில் கான்ட்ராக்டரிடம் கேட்கப்படும் தேவையற்ற சான்றிதழ்கள் மாண்டேட்டரி சப்மிஷன் அந்த டெண்டர்கள் போட்டியில்லாதவாறு மாற்றியுள்ளன. இதை கலைத்து நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படை தன்மை கொண்டு வந்துள்ளது. இரண்டாவதாக பல அரசு துறைகளில் அந்த துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் மட்டுமே டெண்டர்களில் பங்கேற்க முடியும் என்று இருந்த நிலையை மாற்றி எந்த ஒரு துறையிலும் பதிவு செய்துள்ள கான்ட்ராக்டர்ஸ் தகுதி இருந்தால் பிறர் துறைகளிலும் டெண்டர்களில் பங்கேற்க முடியும் என்ற நிலையை அரசு கொண்டு வந்துள்ளது. மூன்றாவதாக இளைஞர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக
குறைந்த

மதிப்பில் டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகள் புதிய மற்றும் வளர்ந்து வரும் கான்ட்ராக்டர்ஸுக்கு அரசின் டெண்டர்ஸ் எளிதில் கிடைக்க வழிவகுக்கும். அதே நேரத்தில் டெண்டர்ஸில் ஏற்படும் ஆரோக்கியமான போட்டியின் காரணமாக அரசின் வீண் செலவுகள் குறையும். இந்த முன்முயற்சிகளின் பலன்கள் அனைத்தும் அரசிற்கு கிடைக்க பெற தொடங்கிவிட்டன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அரசு பொறுப்பு ஏற்பதற்கு முன் டெண்டர்களின் மதிப்பீடுகளில் ஒரு பெரும் பகுதி சில தனி நபர்களுக்கும் சில கட்சிகளுக்கும் சென்றதை முழுமையாக தடுத்து நிறுத்தி ஒப்பற்ற சாதனையை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். மேலும் பல அடுக்கு மற்றும் உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்கான திட்ட அனுமதியை பெற அரசிடம் வர வேண்டும் என்ற நிலையை நமது மாண்புமிகு முதலமைச்சர் மாற்றியுள்ளார். இந்த அனுமதியை அதிகரிப்பு பகிர்ந்து அளிப்பின் மூலம் டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் நிலையிலேயே பெற்றுக்கொள்ள ஆணையிட்டுள்ளார். இதன் மூலம் திட்ட அனுமதியை பெறுவதற்கு நிலவி வந்த ஊழலை முற்றிலும் அகற்றியுள்ளார். மக்களின் வரிப்பணத்தில் இருந்து ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சரை கண்டாலே, அவரின் பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகள் அஞ்சி நடுங்கி ஓடி ஒழிவதை நாம் நிரந்தரம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வாறு பொது டெண்டர்ஸ் மற்றும் திட்ட அனுமதிகளில் நேர்மையான மற்றும் வெளிப்படைத்தன்மை உடைய நிர்வாகத்தின் மூலம் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ள நமது அரசு நிதி ஆதாரங்கள் பெருக்குவதற்கான முன்முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. இவற்றின் ஒரு பகுதியாக மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் சரக்கு மற்றும் சேவை வரிகளில் நேரடியாக தொடர்புற்ற ஃபேஸ்லெஸ் மதிப்பீடு, பதிவுத்துறையில் நேரடி தொடர்பு ஃபேஸ்லெஸ் பத்திரப்பதிவு, சுரங்க நடவடிக்கைகள், கண்காணிப்பு முழுமையான எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன், தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பல முன்னெடுப்புகள் அரசு எடுத்து வருகிறது. இதன் மூலம் அரசுக்கு கூடுதலாக கிடைக்கும் வருவாய் ஏறத்தாழ 15,000 கோடி ரூபாய் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பல வெற்றி திட்டங்களை செயல்படுத்த முடியும். பொருளாதார வளர்ச்சியுடன் இணைந்து செல்லக்கூடிய வருவாய் வளர்ச்சி அடையவும் வருவாய் ஆதாரங்களை பெருக்கி சஸ்டெயினபிலிட்டியை பராமரிக்கவும் மாநிலத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாய் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் பரிந்துரை செய்வதற்காக ஒன்றிய திட்ட ஆணையத்தின் முன்னாள் துணைத் தலைவர் திரு மோன்டெக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் 5 உறுப்பினர்களை கொண்ட வருவாய் மேம்பாட்டு குழு ரெவன்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அரசு அண்மையில் அமைத்துள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் நிதி சுயேட்சை பலப்படுத்தி அதன் சமூக பொருளாதார வளர்ச்சியை கடமைகளை நிறைவேற்ற தேவையான நிதி ஆதாரங்களை உருவாக்குவதை அரசின் நோக்கமாகும். பள்ளி கல்வி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வியே ஒருவருக்கு அழியா இல்லாத சிறந்த செல்வமாகும், அழிவு இல்லாத சிறந்த செல்வமாகும். கல்வி கற்றலில் சிறந்த விளங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு நற்சான்றுகளையும் உதவித்தொகையும் வழங்கி கௌரவிப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவரது தலைமையிலான அரசு 43 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளிகளை நிர்வகித்து வருகிறது. இந்த பள்ளிகளில் தூய்மையான மற்றும் பாதுகாப்பான கற்றல் சூழலை உறுதி செய்வது என்பது மாணவர்களின் தரமான கல்வி பெறுவதற்கு அவர்களின் நலனுக்கு அவசியமாகும். தற்போது அரசு பள்ளிகளில் தொழில்முறை தூய்மை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகள் வழங்குவதற்கான ஒருங்கிணைத்து நடைமுறை இல்லாத நிலையில் கருத்தில் கொண்டு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தினை அரசு செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள் மற்றும்

கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் ஸ்கூல் கேம்பஸ்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும். இதன் மூலம் நமது சூப்பர் சிஎம் ஆட்சியில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட் மற்றும் சூப்பர் கேம்பஸ் உறுதி செய்யப்படும். முதற்கட்டமாக 10,000 பள்ளிகள் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் குழந்தைகளின் தாய் மாமன் ஆகிய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தும் அரசு இது. தமிழ்நாட்டு குழந்தைகள் தரமான கல்வியில் போலவே தரமான கல்வி கூடங்களும் அவசியம் என்பது இந்த தாய் மாமன் அவரது அரசும் உணர்ந்து இருக்கிறது. மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. 2514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3734 பள்ளிகள், 2132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டின் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 300 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள், மாடர்ன் ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸை பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பயிலும் இந்த பள்ளிகளின் கல்வி, உணவு, தங்குகிடம், பாடப்புத்தகங்கள் மற்றும் யூனிஃபார்ம்ஸ் அவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும். இந்த பள்ளிகளின் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேகமாக மாறி வரும் உலகளாவிய மற்றும் தொழில்நுட்ப யுகத்திற்கு ஏற்ப பள்ளி கல்வியின் பாடத்திட்டத்திற்கு அனுபவ ஆய்வு அடிப்படையில் எதிர்கால தலைமுறைக்கான திறன் சார்ந்த முழுமையான கல்வியாக மாற்றியமைப்பது காலத்தின் கட்டாயமாகும். இத்துடன் பகுத்தறிவு சிந்தனை, படைப்பாற்றல், நிதிசார் அறிவு, பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, கணினித்திறன், போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் குளோபல் சிட்டிசன்ஷிப் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு துடிப்பான மற்றும் முற்போக்கான பாடத்திட்டம் எதிர்காலத்திற்கு ஏற்ற தலைமுறையை உருவாக்கும் அவசியமாகிறது. தமிழ்நாட்டை கற்றல் வெளிப்பாடுகளில் முதன்மையாக மாநிலமாக உருவாக்கும் நோக்கத்தில் பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்கும் இந்த அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. சே நோ டு ட்ரக்ஸ் என்று சொன்னவர் என்றென்றும் அதை சொல்பவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு என்று சொன்னவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கவும் நமது இலக்கானது பள்ளிகளில் இருந்தே தொடங்குவது மிகவும் அவசியமானதாகும். இளமையில் கல் என்ற ஔவையாரின் சொல்லுக்கு ஏற்ப போதைப் பொருள் மற்றும் அவற்றின் தவறான பயன்பாடு குறித்து விழிப்புணர்வும் முன்னெச்சரிக்கையும் கல்வியும் இளம் தலைமுறையின் மனங்களில் ஆழாக பதிவு செய்யப்பட வேண்டும். இதற்கான முன்னெடுப்பின் கீழ் பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் தகவல் தெரிவிக்க ஏதுவாக போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பப்ளிக் லைப்ரரிஸ் மாநில அளவிலான டிஜிட்டல் லைப்ரரிஸ் என மாற்றம் செய்வதன் மூலம் டிஜிட்டல் அறிவு, ஒற்றை உறுப்பினர் சேர்க்கை, 24/7 வெப் மற்றும் கைபேசி வாயிலாக அணுகும் வசதி, டிஜிட்டல் உள்ளடக்கம்,
இலவச

வைஃபை வசதி மற்றும் 38 மாவட்ட சென்ட்ரல் லைப்ரரிஸில் கோ ஒர்க்கிங் ஸ்பேசஸ் வசதிகள் கொண்டு கற்றல் மற்றும் புத்தாக்க மையங்கள் செயல்படுத்தப்படும். இந்த நோக்கத்திற்காக பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டில் 11 வகுப்பு பயிலும் சுமார் 5.32 லட்சம் ஜென்சி இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீடில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வழங்கப்பட உள்ளது. தன்னை உயிராக நேசிக்கும் ஜென்சி தலைமுறை தலைசிறந்த தலைமுறையாக வளர்த்தெடுக்கும் வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன் வெளிப்பாடே இந்த மேம்படுத்தப்பட்ட செயல் திட்டம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உயர்கல்வி. தமிழ்நாட்டு நீட் தேர்வினை கடுமையாக எதிர்க்கிறது. நீட் தேர்வில் தேசிய அளவில் நடைபெற்று பல்வேறு குளறுபடிகள் மற்றும் வினைத்தாள் கசிவு ஆகியவை எதிர்கால தலைமுறையினை உயர்கல்வி வாய்ப்பினை பெரிதும் பாதிக்கின்றன. எனவே நீட் தேர்வு முறையான நடவடிக்கை ரத்து செய்து முந்தைய முறையான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கான சேர்க்கை தொடர்ந்திட ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது. கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி என்பது ஒரு அவசியமான தகவல் தொழில்நுட்பம் சாதனமாக உள்ளது. நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்து கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக்கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனை உணர்ந்த நமது அரசு கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இத்திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் ஒரு கருவியாக அமையும். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்ற நாளோடியரின் காலத்தில் அழியாத ஞானத்தை வழிகாட்டியாக கொண்டு போதிய வசதி இல்லாத வாழ்க்கை சூழலை எந்த ஒரு மாணவரின் கற்றலும் தடைப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது நமது தலையாய கடமையாகும். மாநிலம் முழுவதும் மாணவர் தங்கும் வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் 10 கோடி ரூபாய் ஆரம்ப மூலதனத்துடன் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன் என்ற நிர்வாகம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒன்றை நமது அரசு அமைக்கும். TN சுடர் மாணவர் குடியிருப்புகளின் மாநில அளவிலான மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்ற முதன்மை திட்டத்தின் கீழ் முக்கிய கல்வி மையங்களில் 1 லட்சம் நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் கட்டப்படும். சுமார் 3,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரியின் அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக மாநில அரசின் 20% கட்டுமான மானியம் அடுத்த 2 நிதி ஆண்டுகளில் 640 கோடி ரூபாய் வழங்கப்படும். இந்த திட்டம் பரவலாக உள்ள தங்குமிடங்கள் ஒருங்கிணைத்து உயர்தர வசதிகள் கொண்ட கேம்பஸ்களாக மாற்றி அமைக்கும். இதில் முழுமையாக குளிர்வூட்டப்பட்ட டிஜிட்டல் கற்றல் மையங்கள், 24 மணி நேரம் பாதுகாப்பு சுகாதாரமான சமையல் அறைகள் மற்றும் முழுமையான சமூக சமத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையிலான தானியங்கி ஒதுக்கீடு முறை ஆகியவை இடம்பெறும். வரும் ஆண்டுகளில் பல்வேறு சமூகங்கள் மற்றும் மதங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் TN சுந்தர் திட்டம் ஒன்று சேர்க்கும். 2027-28 கல்வி ஆண்டில் மதுரையில் சீர்மிகு சட்டப்பள்ளி தரத்தில் மேம்பட்ட சட்டக்கல்வி வழங்க சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். இந்த திருத்த வரவு செல திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு.
பெட்ரோலியம் பொருட்களின் மீதான தேவைகளை குறைப்பதற்கும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்கவும்

ஒரு நடவடிக்கையாகவும் வாகன மெக்கானிக்ஸ் மற்றும் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பணிகளில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மின்சார வாகனங்களையும் பழுதுபார்ப்பதற்கு வகையில் மின்சார வாகனங்கள் மற்றும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் குறித்து பயிற்சி வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 12,500 வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் உட்பட மொத்தம் 22,500 நபர்கள் இத்திட்டத்தின் வாயிலாக பயனடைவர். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு இளைஞர்கள் உலகளாவில் உருவாகி வரும் புதிய வேலைவாய்ப்புகளை பெறுவதை சாத்தியமாக்கும் வகையில் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர வழி கற்றுதல் AI & ML என்ற புதிய தொழில் பிரிவு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்படும். இந்தொழில் பிரிவு ஆண்டுக்கு 10 தொழில் பயிற்சி நிலையங்கள் வீதம் 5 ஆண்டுகளில் மொத்தம் 50 தொழில் பயிற்சி நிலையங்களில் அறிமுகம் செய்யப்படும். இத்திட்டத்தின் மூலம் 5 ஆண்டுகளில் 24,000 மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெற்று வேலைவாய்ப்புகளை பெற வழிவகை செய்யப்படும். மேலும் 5 புதிய தொழில் பயிற்சி நிலையங்கள் 90 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாநில அரசின் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி மூலம் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சி வகுப்புகள் தற்போது ஒன்றிய அரசின் பணியாளர் தேர்வு ஆணையம், ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம், வங்கி பணியாளர் தேர்வாணையம் ஆகியவற்றால் நடத்தப்பட்டு போட்டித் தேர்வுகள் விரிவாக்கப்படுத்தப்படும். அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையங்களின் மூலம் SSC, RRB, IBPS போட்டித் தேர்வுகளுக்கான கூடுதல் பயிற்சி வகுப்புகள் நடத்த 3.38 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலைவாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. இத்திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு, 1 லட்சம் வேலையில்லாத இளைஞர்களுக்கு தொழில்துறை தேவைக்கு ஏற்ப திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். மேலும் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து முதற்கட்டமாக 20,000 இளைஞர்களுக்கு பணியிட பயிற்சி வழங்கப்படும். இந்த பணியிட பயிற்சி காலத்தில் பட்டதாரிகளுக்கு தொழில் கல்வி தகுதி பெற்றவர்களும் மாத உதவித்தொகை வழங்கப்படும். நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லாத குடும்பங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் முன்னுரிமை வழங்கப்படும். இத்திட்டத்தின் செயல்படுத்துவதற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு எதிர்கால பொருளாதார வளர்ச்சியும் டெக்னாலஜி இன்னோவேஷனுக்கு முக்கிய சக்தியாக இந்த டிஜிட்டல் மாற்றத்தில் தமிழ்நாட்டை முன் அணியில் நிலைநிறுத்திட நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப புரட்சியின் முதன்மை பயனாளிகளாக நமது இளைஞர்கள் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் AI இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தொடங்கப்படும் என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தின் கீழ் உயர்கல்வியின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்களை வடிவமைக்க கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை முன்னோடிகள் கொண்ட நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும். IIT மெட்ராஸ் உள்ளிட்ட நாட்டின் முன் அணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனின் நோக்கம் சார்ந்த உலக தரத்திலான நவீன பயிற்சி உள்கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி 2031 ஆண்டுக்குள் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளித்து உலக தரத்திலான ஆற்றல் மிக்க மனிதவளத்தை உருவாக்க நமது அரசு இலக்கு வைத்திருக்கிறது. AI ரோபோட்டிக்ஸ் மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் உலக மாற்றி அமைத்து வரும் சூழலில் இந்த தொலைநோக்க பார்வையை செயல்படுத்தும் விதமாக செயற்கை AI ரோபோட்டிக்ஸ் வெப் டூல்ஸ் குறித்து அறிவுக்கான தமிழ்நாட்டு பள்ளி திட்டம் தமிழ்நாடு ஸ்பார்க் எக்ஸ்டெண்டட் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் தற்போது உள்ள 5,000 அரசு பள்ளிகளிலிருந்து கூடுதலாக 2,600 பள்ளிகளுக்கு 2026-27 ஆண்டில் எக்ஸ்டென்ட் செய்யப்படும். புதிதாக மறுசீரமைக்கப்பட்ட 3 நிலைகளை கொண்ட கட்டமைப்பின் கீழ் 6 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த துறை சார்ந்த அடிப்படை பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படும்.

ஒன்பதாவது மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இடைநிலை அளவிலான பயிற்சியும் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு விரும்பும் பாடங்களுக்கும் வழங்கப்படும். இந்த இக்குறிக்கோள் சார்ந்த முயற்சியானது மாணவர்கள் புதியனவற்றை படைக்கவும் தலைமைத்துவ பண்பையும் வளர்த்து கொள்ளவும் குளோபல் நாலேஜ் எக்கனாமியில் தமிழ்நாட்டை நிலை பலப்படுத்தவும் நேரடியாக உதவும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் சிறப்பு திட்டம் செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு சமூக தீமைகளுக்கு எதிராக நமது வலுவான ஷீல்டாக ஒரு துடிப்பான விளையாட்டு பண்பாடு திகழ்கிறது. உடற்தகுதி ஊக்கப்படுத்தும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரில் பங்கேற்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடன் தோளோடு தோல் நின்று 3 கிலோமீட்டர் ஓடி இந்த நோக்கத்தை மிக ஆற்றலுடன் வெளிப்படுத்தினார்கள். ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு என்ற செய்தியை முன்வைத்து தவறான போதை பழக்கத்துக்கு பதிலாக விளையாட்டு ஒழுக்கத்தையும் சமூக பொறுப்பையும் இளைஞர்களிடையே விதிக்கும் விதமாக ஒரு ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டத்தை இந்த அரசு தொடங்கும். NCC, NSS போன்ற முக்கிய இளைஞர் அமைப்புகளை மருத்துவம், காவல் மற்றும் சமூக நலன் துறைகளுடன் ஒருங்கிணைத்து இளைஞரின் ஆற்றல் விளையாட்டு, சமூக சேவை மற்றும் நல்வாழ்வு போன்ற ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளில் திசையில் நமது அரசு அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்லும். அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப்பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. சிறந்த திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்காக 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உலகத்தரம் வாய்ந்த வெற்றியாளர்களை உருவாக்குதல் மற்றும் இளைஞர்களுக்கு இடையே ஆரோக்கியம் மற்றும் உடற்தகுதி காக்கும் பண்பாட்டை வளர்த்துதல் ஆகிய இருமுனை அணுகுமுறையின் மூலம்தான் உண்மையான விளையாட்டு வளர்ச்சியை அடைய முடியும். விளையாட்டு என்பது நமது பள்ளிகளில் இருந்து தொடக்கப்பட வேண்டும். தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் வாரத்திற்கு 2 PT வகுப்புகள் மட்டுமே உள்ளன. இந்த நிலையை மாற்றப்பட்டு பள்ளி நேரத்துக்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் வசதிகள் அனைத்தும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கப்படும். இது மாணவர்களின் உடற்தகுதி, சிந்தனை திறன் வளர்ச்சி, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒழுக்கத்தை வலுப்படுத்துவதுடன் மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதனைப்படக்கூடிய திறமை கொண்டவர்களை கண்டறிவதற்கு வழிவகுக்கும். மேலும் விளையாட்டு பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் நெய்பர்ஹட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், சிறிய உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் உருவாக்கப்படும். இளைய தலைமுறையினர் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வீட்டிலிருந்து நடக்கும் தூரத்தில் விளையாடுவதற்கான உட்கட்டமைப்பு வசதியை உருவாக்குவதன் மூலம் ஆரோக்கியமான, சுறுசுறுப்பான மற்றும் ஒழுக்கமிக்க தலைமுறையை நாம் உருவாக்குவோம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமூக நீதி சொல் அல்ல.

முக்கியம், செயல் செயல் செயலே முக்கியம் என்று முழங்கியவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதனை சமூக நீதித்துறையின் செயல்பாட்டில் காட்டி வருகிறார். புகழ்பெற்ற சர்வதேச பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்படும் அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பாண்டில் இத்திட்டத்தின் கீழ் 362 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முன் எப்போதும் இல்லாத அளவில் 131 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதையும் நிலையான வளர்ச்சியும் உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகள் மொத்த திட்ட செலவில் மூலதன மானியம் வட்டி மானியம் பெற ஏதுவாக நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்திற்காக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்கோடிகள் திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இடையே ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் மூலதன மானியம் மற்றும் கடன் வழங்கப்பட்டு அத்தொழிலில் முனைவோருக்கு ஆதரவு அளித்த அவர்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் செல்ஃப் சஃபிஷியண்டை உள்ளடக்கிய வளர்ச்சியினை அடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 165 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை லேண்ட் ஓனர்ஸ்களாக மாற்றும் நோக்குடன் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விவசாயம் செய்ய திட்ட தேவையான நவீன தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அவர்களின் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என நோக்கத்தில் அயோத்தி தாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை உட்கட்டமைப்புகளை விரிவாக மேம்படுத்துவதிலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் இத்திட்டம் முழுமையாக கவனம் செலுத்தும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாட்டு உள்ளிட்ட அடிப்படை வசதி மேம்படுத்தும் நோக்கத்தில் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு கூறுகள் திட்டத்தின் கீழ் 25,225 கோடி ரூபாய் பழங்குடியினருக்கு துணை திட்டத்தின் கீழ் 2,079 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பினர் நலன். தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சமூக நீதி என்று சொல்லி ஏமாற்றுவர் அல்ல நம் தலைவர். சமூக நீதியை உணர்வு பூர்வமான ஏற்றவர். அதனால்தான் அவரின் தலைமையிலான நமது அரசு தமிழ்நாட்டில் சமூக நீதியை காப்பதில் உறுதியுடன் உள்ளது. தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பின மாணவர்கள் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி எந்தவித தடையும் இல்லாமல் தொடர்ந்திட 372 கோடி ரூபாய் பள்ளி படிப்பு மற்றும் பள்ளி மேற்படிப்பு கல்வித் தொகையாகவும் 77 கோடி ரூபாய் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் பயிலும் மாணவர்களின் கல்வி கட்டணத்திற்கு 13.41 கோடி ரூபாய் கல்வி டிராப் அவுட்ஸ் தவிர்க்கும் பொருட்டு மாணவிகளுக்கு வழங்கும் ஊக்கத்தொகையாகவும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சிறுபான்மையினர் நலன். மதசார்பற்ற சமூக நீதி அரசாகவும் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு முன்னோடி மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழும். சிறுபான்மையினர்

மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகையின் இந்த அரசு தொடர்ந்து வழங்கும். தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டி மூலம் முதல் முறையாக புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் மானியம் நமது அரசால் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் மகளிர் உதவி சங்கங்கள் 1.05 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் கூடுதலாக துவக்கப்படும். மேலும் கபர்ஸ்தன்ஸ் கல்லறை தோட்டங்கள் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 34 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறுபான்மையினரை பாதுகாப்பதிலும் அவர்களின் நலன்களிலும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவே செய்யாது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலனுத்துறைக்கு 1,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலன், வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன். மாற்றுத்திறனாளிகள் மகத்தான திறனாளிகளாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மனதார எண்ணுகிறார். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற நமது அரசின் சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், சமத்துவ மற்றும் சமூக பாதுகாப்பு உறுதி செய்வதில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. தற்போது சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வழங்கும் திட்டத்தில் இடம்பெறாத செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நவீன சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ்களை ஸ்போர்ட்ஸ் ப்ராஸ்தட்டிக் லெக், மயோ எலக்ட்ரிக் சிக்னல் மூலம் செயல்படும் அப்பர் லிம் ப்ராஸ்தெட்டிஸ், அதர் ஹை எண்ட் அசிஸ்டிவ் டிவைசஸ் இன்க்ளூடிங் கோகுலர் இன்பிளான்ட் பேட்டரிஸ் வாங்குவதற்காக அதன் விலையில் 50% அல்லது அதிகபட்சம் 30,000 ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உள்ளவர்களுக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் என்ற பெயரில் அமைக்கப்படும். இந்த நிறுவனங்களின் 3 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி, ஆரம்ப கல்ல பயிற்சி சேவைகள், மறுவாழ்வு மற்றும் தொழில் பயிற்சி வழங்கப்படும். தொடக்க நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் 50 மாணவர்கள் பயிலும் பகல் நேர பள்ளியாக செயல்பட்டு பின்னர் தங்கும் இடம் வசதியுடன் கூடிய நிறுவனமாக மேம்படுத்தப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலன் துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்பவர்தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாகும். இந்த தருணத்தை கொண்டாடும் விதமாக தமிழ்நாட்டில் பெண்கள் அனைவரையும் தன் குடும்பத்தில் ஒருவராக கருதும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்பெண்களின் திருமணம் நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். இத்திட்டத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செல்ல திட்ட மதிப்பீடுகளில் 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நம்முடைய கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் புதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களின் வயிற்று பசியை மட்டுமின்றி கல்வி பசியும் போக்கினார். நண்பா மற்றும் நம்பிகள் மேல் பேரன்பு கொண்ட நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் வைத்து பெருந்தலைவருக்கு பெருமை சேர்த்துள்ளார். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இத்திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தியுள்ளார். தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் திங்கள் 17ஆம் நாள் முதல் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டத்தின் மூலம் கூடுதலாக 15,414 பள்ளிகளில் பயிலும் 15.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு மதிப்பீடுகளில் 710 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.

மூத்த குடிமக்கள் கண்ணியமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான முதுமை மற்றும் விரைவான சமூக பாதுகாப்பை உறுதி செய்து முதியோருக்கு உகந்த சூழல் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. மூத்த குடிமக்களுக்கான அனைத்து அவசியமான வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்கள் இல்லங்கள், தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளுடன் மாவட்டந்தோறும் எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். முதலாம் ஆண்டில் 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். ஒவ்வொரு இல்லத்திலும் 40 பயனாளிகள் இடம்பெறுவர். இத்திட்டத்திற்காக 6.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் லைப்ரரிஸ், யோகா, தியான வகுப்புகள் மற்றும் இன்டோர் விளையாட்டு வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள் முதற்கட்டமாக 5 மாவட்டங்களில் உருவாக்கப்படும். மூத்த குடிமக்களின் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். எதிர்கால தலைமுறையினர் நம் வீட்டு குழந்தைகளின் வாழ்வு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்று மனதார விரும்பும் உள்ளம் கொண்டவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். விஜய் மாமா, விஜய் மாமா என பாசம் பொங்க அழைக்கும் குழந்தைகளை

விஜய் மாமா, விஜய் மாமா என பாசம் அழைக்கும் குழந்தைகள் செல்வங்களை பற்றி நாள்தோறும் சிந்திப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அக்குழந்தைகளை தினமும் தினமும் வரும் அங்கன்வாடி மையங்களில் அவர்களுக்கான ஆரம்ப கால பராமரிப்பு மற்றும் சேவையை நல்ல முறையில் வழங்கிடவும் வகையிலும் மையத்திற்கு வரும் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடன் இருப்பதை உறுதி செய்திடவும் வகையிலும் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், மின்சார இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உள்ளடக்கிய 500 அங்கன்வாடி மையம் கட்டடங்கள் நடப்பாண்டில் கட்டப்படும். டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு திருநர்கள் சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளிப்பு உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் TNSDC மூலம் பல்வேறு தொழில்களின் திறன் பயிற்சி வழங்கப்படும். மேலும் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் மானியத்துடன் இணைந்து வங்கிக் கடன் வசதியும் வழங்கப்படும். நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை சுயத்தொழில் மானியத்துடன் வங்கிக் கடன் பெற ஊக்குவிக்கப்படுவார்கள். சமூக மற்றும் குடும்ப சவால்களை எதிர்கொள்ளும் டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம், உணவு, ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு ஆதரவு வழங்குவதற்காக 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிடம் வசதிகள் நிறுவப்படும். மேலும் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ சிகிச்சை, தேர்வுகள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிக்காக பிற நகர்களுக்கு பயணம் செய்யும் திருநகர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்குமிடம் வசதிகள் ஏற்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு, தாய் மற்றும் குழந்தை நல பராமரிப்பு தமிழ்நாட்டின் பொது சுகாதார அமைப்பின் முக்கிய தூணாக விளங்குகிறது. அண்மையில் எடுத்த நேஷனல் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் சர்வேயின் படி தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் 1,000 பிறப்புகளுக்கு 11 உள்ளது. இது தேசிய அளவில் மிக குறைந்த விதங்களில் ஒன்றாகும். அரசு தொடர்ந்து பொது சுகாதாரத்துறையில் செயல்படுகிற திட்டங்களால் மட்டுமே இது சாத்தியமானது. இதற்கு சான்றாக மாநிலத்தின் 99.9% பிரசவங்கள் மருத்துவமனைகளில் நடைபெறுகின்றன. இவற்றில் 53% மேற்பட்ட பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடைபெறுகின்றன. அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இதன் மூலம் மருத்துவ தேவைகளுக்கான பொதுமக்கள் சொந்தமாக செலவிடும் தொகையை குறைக்கும் நோக்கில் அரசு தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் குழந்தையின் பிறப்பு கொண்டாடும் வகையிலும் தாயாக ஆளும் பிறகு அடையும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவத்தை போற்றும் வகையில் தாய் மாமன் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும்.

இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மூத்த குடிமக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் படிப்படியாக தொடங்கப்படும். ஒவ்வொரு நடமாடும் சிகிச்சை மையத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு பிசியோதெரபிஸ்ட் பணியில் இருப்பர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் இவர்கள் நேரில் சென்று இலவச உடல் பரிசோதனை செய்வர். நாள்பட்ட நோய்களுக்கான மருந்துகளும் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 33 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாநிலம் முழுவதும் தாய் கேர் என்ற பெயரில் கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்படும். இந்த மையங்களில் பிரெக்னன்ட் உமன் அவருடைய மகப்பேர் நாள் நெருங்கும் வேளையில் தங்கியிருந்து பலன் பெறலாம். இந்த மையங்களில் பிரெக்னன்ட் உமன்ஸ் கட்டணம் இல்லாமல் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொலைதூர மற்றும் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு சிறப்பு மருத்துவ பராமரிப்பு கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் அரசு ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனைகள் வகையிலான டெலிமெடிசன் சிஸ்டம் உருவாக்கப்படும். ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை கொண்ட 5 மையங்கள் உருவாக்கப்பட்டு அவற்றுடன் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனை அளவிலான 200 கிளைகள் வெப்சைட் மூலம் தொடர்புபடுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் இம்மையங்கள் மற்றும் கிளைகளின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 1000 மையங்கள் ஏற்படுத்தப்படும். டெலிமெடிசன் நெட்வொர்க்ஸை உருவாக்க திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பாக இந்த அரசு ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனை வகையிலான அமைப்புகள் உருவாக்கும். புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனை மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகவும் உயர் சிகிச்சை மருத்துவமனையாகவும் மாற்றப்படும். நோயாளிகளின் முதல் தொடர்பு மையமாக 5 மண்டல புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் நிறுவப்படும். இந்நிறுவனங்களில் புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளையும் மேற்கொள்ளவும். இதற்கான DPR தயாரிப்பதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொற்று நோய்கள் மற்றும் புற்றுநோய்களின் தொடர் சிகிச்சைக்காக அவசியமான மருந்துகள் தடை இல்லாமல் கிடைப்பதை உறுதி செய்வது மிகவும் அவசியமாகும். பரிசோதனைகள் மற்றும் ஆரம்பகால நோய் கண்டறிதல் அதிகரித்துள்ளதால் உயர் இரத்தம் அழுத்தம், டயபெட்டிக்ஸ் மற்றும் புற்றுநோய்க்கு தொடர் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதிகரித்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் கூடுதல் மருந்து தேவை பூர்த்தி செய்யும் தடையற்ற மருந்து விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் மெடிசன்ஸ் நிதி ஒதுக்கீடு இந்த அரசு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 100 கோடி ரூபாய் உயர்த்துகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கூட்டுறவு உழுந்து உண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் அவர்களின் மீதான கடன் சுமையை குறைத்திடும் வகையில் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் வங்கி கடனை தள்ளுபடி செய்யும் திட்டத்தினை நமது அரசு அறிவித்தது. இத்திட்டத்தின் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 75,000 ரூபாய் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து பிறகு இவ்விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும் 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாயிலான விவசாய கடன் தள்ளுபடி செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி தகுதி உள்ள அனைத்து விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் எந்த நேரமும் விவசாயிகளின் உடன் இருக்கும் அரசாகவே நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு இருக்கும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேளாண்மை உழவர் நலன். பருவநிலை மாற்றங்களால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவிற்கு பெய்யாததால் மேட்டூர் அணையின் போதிய அளவு நீர் இல்லாமல் இதனால் பாசனத்திற்காக வழக்கமாக திறக்கப்படும் ஜூன் 12 அன்று மேட்டூர் அணையை திறக்க

தேவையில்லை. இந்த நிலையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நெல் உற்பத்தி குறையாமல் இருப்பதை உறுதி செய்திட டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் மொத்தம் 134 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். இதில் நெல் இயந்திர நடவ, நேரடி நெல் விதைப்பு, விதை உற்பத்தி மானியம், நெல் விதை, லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மைக்ரோ நியூட்ரிஷன் ஃபெர்டிலைசர் மிக்சர்ஸ் ஆகிய இனங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. விவசாயிகளுக்கு வழங்கும் மின் மானியத்திற்கு இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடை பராமரிப்பு, கிராமப்புற மேம்பாட்டு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வேளாண் பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக கால்நடை பராமரிப்பு துறை விளங்குகிறது. நடப்பு நிதியாண்டில் ஊரக பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மற்றும் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கப்படும். இதன் மூலம் சுமார் 30,000 தகுதி உள்ள நபர்கள் பயனடைவர். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடை மருத்துவமனைகளுக்கு தேவையான 41 கட்டடங்கள் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். கால்நடைகளின் மருத்துவ சிகிச்சை தேவையான பூர்த்தி செய்ய 25 கால்நடை மருத்துவமனைகள் கால்நடை பல்நோக்கு மருத்துவமனைகளாகவும், 210 வெட்டினரி டிஸ்பென்சரிஸ் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகவும் 40 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தரம் உயர்த்தப்படும். மேலும் 143 புதிய நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். எதிர்பாராத இறப்பு, நோய்கள் அல்லது நேச்சுரல் டிசாஸ்டர்களால் கால்நடைகள் இழப்பதை விவசாயிகளுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு வழங்க நோக்கில் இந்த அரசு கால்நடைகள் காப்போம் என்ற புதிய கால்நடை காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. கால்நடைகள் காப்போம் திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக 31 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடைகளை பராமரிப்பதற்கான செலவில் தரமான ஃபாடஸ் தீவனத்தின் விலை மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது. விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தரமான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கத்தில் நமது அரசு ஃபாடஸ் சீட் பேங்க் மற்றும் குடவுன்ஸை 6.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மாநிலத்தில் அமைக்கும். மேலும் கிரீன் ஃபாடஸ் சாகுபடியினை ஊக்குவிக்கவும், நறுக்கிய தீவன பயன்பாட்டினை மேம்படுத்தவும், சமூக பங்களிப்பின் வாயிலாக மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுப்பதற்கு 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நடையாய் நடக்கும் வாய் உள்ள மனிதர்களை மறந்துவிடும் ஆட்சியை போல் இல்லாமல் வாயிலா ஜீவன்களை கால்நடைகள் மீதும் அன்பும் கவனமும் செலுத்தும் அரசுதான் இந்த மனசாட்சி உள்ள மக்களாட்சி அரசு. மீன்வளம் மற்றும் மீனவர் நலன். மீனவர்களுக்காக குரல் கொடுப்பதிலும் மீனவர்கள் மீது பாசம் காட்டுவதிலும் புரட்சி தலைவருக்கு பிறகு உண்மையான மீனவ நண்பனாக இருக்கும் ஒரே தலைவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த உணர்வின் அடிப்படையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. மீனவர்களுக்காக மீன்பிடிப்பு குறைவு மற்றும் தடைகால நிவாரணம், மானிய விலையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் மீனவர்களுக்கு தேவையான நிலையான உட்கட்டப்பினை உருவாக்கும் விதமாக மீன்பிடி துறைமுகங்கள், லேண்டிங் சென்டர்ஸ், மீன் பண்ணைகள், மீன்பிடி கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்கும் பொருட்டு கிரயன்ஸ், அலை தடுப்பு சுவர்கள் என அனைத்து வகையிலும் இந்த தொழில் மேம்பட்ட அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6,000 ரூபாயிலிருந்து
7000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்

செய்துள்ளது. இதன் மூலம் 1.93 லட்சம் பாரம்பரிய மீனவர் குடும்பங்கள் பயனடையும். இத்திட்டத்தினை நிறைவேற்றுவதற்காக 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நமது பாரம்பரிய மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் நவீன பதப்படுத்தும் வசதிகள் கொண்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வாங்கும் மீனவர்களுக்கு வட்டி மானியம் வடிவில் நிதி உதவி வழங்கப்படும். இதற்கான நடப்பாண்டில் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பால் வளம். தமிழ்நாடு பால் உற்பத்தியிலும் பால் கொள்முதல் செய்வதிலும் தேசிய அளவில் முன்னிலையில் உள்ளது. பால் உற்பத்தியினை மேலும் அதிகரிக்கவும் ஊரக பகுதியில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தினை உறுதி செய்திடவும் ஒவ்வொரு ஆண்டும் 10,000

வாழ்வாதாரத்தினை உறுதி செய்திடுவோம். ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வழங்கப்படும். மாடுகள் இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீன்வர நலத்துறைக்கு 4,880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சி 2036 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பினை 1.5 டிரில்லியன் அமெரிக்கன் டாலராக உயர்த்துவதை நமது அரசின் குறிக்கோளாக இண்டஸ்ட்ரீஸ் அமைய உகந்த சூழலை உருவாக்கி நம் மாநில இளைஞர்களுக்கு கணிசமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கத்தக்க நிலையை ஏற்படுத்துவதற்கான மூலம் இந்த லட்சிய இலக்கினை அடைய அரசு முன்னெடுப்பு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு பொறுப்பேற்றவுடன் 17,790 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 35,062 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 புரிந்து உணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை ஊக்குவித்து தொழில் வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தும் நோக்கில் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் MMLP டிரைபோர்ட்ஸ் மிக முக்கியமான இடங்களிலும் பெட்ரோ ரசாயன தொழிற்சாலைகள் அவற்றுடன் தொடர்புடைய துணை தொழிற்சாலைகள் அமைக்கவும் இந்த அரசு முயற்சி மேற்கொள்ளும். மேலும் தமிழ்நாட்டில் புதிய துறைமுகங்களை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் இந்த அரசு ஆராயும். தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முன் அணி மாநிலங்களில் ஒன்றாக திகழும் தமிழ்நாடு தன் நிலையை மேலும் மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கில் ஒரு புதிய தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்படும். இக்கொள்கையை புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான வளர்ச்சி ஊக்குவிப்பதோடு எழுச்சி பெற்று வரும் புதிய தொழில் துறைகளையும் ஆதரித்து நிலையான வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டை முன்னெடுக்கும் வகையில் வடிவமைக்கப்படும். மேலும் மாநிலத்தின் உற்பத்தி மற்றும் விநியோக தகுதிகளை பட்டியலிட்டு முதலீட்டாளர்கள் லோக்கல் எக்கோசிஸ்டமை ஆழமாய் புரிந்து கொள்ள உதவும். ஒரு காம்ப்ரென்சிவ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக தமிழ்நாடு தொழில் திறன் விவரப்பட்டியல் அரசு உருவாக்கும். தமிழ்நாட்டின் போட்டித் திறனை மேலும் பலப்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கும் வழிகாட்டி 3.0 எனும் புதிய முதலீட்டு சேவையை அமைப்பை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் முதலீட்டு செய்ய விரும்பும் நிறுவனங்களுக்கு தேவையான தகவல்கள், அனுமதிகள், சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் விரைவாக கிடைக்கும். வழிகாட்டி 3.0 அமைப்பின் முக்கிய அங்கமாக தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 3.0 மேம்படுத்தப்பட்டு வடிவில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் தொடங்குவதற்கு முதலீட்டு திட்டங்களுக்கும் தேவையான அரசு அனுமதிகள், அப்ரூவல்ஸ், தடையில்லாத சான்றிதழ்கள் ஒருங்கிணைத்து அவற்றை ஒரே இடத்தில் பெறலாம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதும் முதலீட்டு செய்வதும் மேலும் எளிதாக்கி புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தொழில் வளர்ச்சியை வேகப்படுத்தும் வழி ஏற்படும். நம் மாநிலத்தோடு தங்களது நீண்டகால தொடர்புகளை கொண்ட குளோபல் தமிழ் சொசைட்டி திறமை முதலீடு மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றில் அபார வளம் கொண்டுள்ளது. இந்த நல்லுணர்வு பயனுள்ள முதலீடுகளை மாற்றும் நோக்கில் தொழில் வழிகாட்டி நிறுவனத்தில் வழிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு அமைக்கப்படும். இது குளோபல் தமிழ் சொசைட்டி தமிழ்நாட்டில் முதலீடுகளை எளிதாக்கி ஊக்குவிக்கும் வகையில் செயல்படும். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சமமான மற்றும் சீரான வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களில் மாவட்ட வாரியான தொழில் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அந்த மாவட்டங்களின் துறை சார்ந்த திறன்களை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டு தொழில் முன்னேற்றம் நிறுவனத்தால் சிப்காட் புதிய தொழில் பூங்காக்கள் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புடன் முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற வகையில் சுமார் 3,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்படும். தென் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவிக்கப்படும். இதன் மூலம் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தூத்துக்குடி மாவட்டம் குலசேர்பட்டினத்தில் அமைந்துள்ள விண்வெளி ஏவுதளத்தின்
ஆக சிறந்த

சார்ந்த புவியியல் மற்றும் உத்தி சார்ந்த முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முதலீட்டு மண்டலம் அமையும். இந்த மண்டலத்தில் தனியார் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸ் மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகள் இணையற்ற உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்காக இன்ஸ்பேஸ் உடன் இணைந்து மாநில அரசு ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டியை நிறுவி வருகிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் டீப் டெக் மேம்பாட்டிற்காக இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக நகரமாக அறிவாகம் உருவாக்கப்படும். இந்நகரில் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம், செமி கண்டக்டர்ஸ் ஹார்ட்வேர் டெஸ்டிங் லேப், மல்டி டொமைன் இனோவேஷன் இன்குபேட்டர் மற்றும் நவீன குடியிருப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் இடம்பெறும். செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள், அதிநவீன அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், குவாண்டம் தொழில்நுட்ப நிறுவனங்கள், என்டர்பிரைஸ் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் அரசின் செயற்கை நுண்ணறிவு முன்முயற்சிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இயங்குவதற்கான ஒரு தனித்த சூழல் அமைப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவு நகரம் அமையும். இங்கு மேம்பட்ட கணினி தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு, சிறப்பு வசதிகள், திறன்மிக பணியாளர் உட்கட்டமைப்பு மற்றும் கொலாபரேட்டிவ் இன்னோவேஷன் என்விரான்மென்ட்டாக இருக்கும். இதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 4,414 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட 43,47,000 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் தேசிய அளவில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் உள்ளது. புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு மூலதன மானியம் மற்றும் வட்டி மானியம் பல திட்டங்களில் கீழ் வழங்கப்படுகிறது. இந்த நிதியாண்டில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 225 கோடி ரூபாய் மூலதன மானியங்கள் திட்டத்தின் கீழ் 352 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஸ்டீல் புரொடக்ஷன் ஊக்குவிக்கும் ஸ்டீல் ரோலிங் மில்ஸ்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை தணிக்கவும் கிரீன் ஸ்டீல் புரொடக்ஷன் இனிஷியேட்டிவ் அடுத்த 5 ஆண்டுகளில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 2,142 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் இந்தியாவின் முன்னணி ஜவுளி ஆடை, கைத்தறி, கைவினை மற்றும் உற்பத்தி தளங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் ஜவுளி ஆடை மற்றும் கைவினை துறைகளுக்கான வடிவமைப்பு, கல்வி, இனோவேஷன், ஆராய்ச்சி, தயாரிப்பு மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு தனி நிறுவனம் இதுவரை இல்லை. மேலும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள கைவினை கலைஞர் சமூகங்கள் மற்றும் திறமை வாய்ந்த மாணவர்களுக்கு நிதி சிக்கல்கள் மற்றும் சிறப்பு கல்வி வாய்ப்புகளை பெறுவதில் உள்ள சிரமங்கள் ஆகியவற்றால் போதிய வாய்ப்பு கிடைக்காமலும் தேசிய அளவிலான முதன்மை வடிவமைப்பு நிறுவனங்களை அணுகுவதிலும் பல இடர்பாடுகளையும் எதிர்கொள்கின்றனர். இந்த இடைவெளிகளை சரி செய்யும் நோக்கில் தொழில் மற்றும் கல்வித்துறையினரின் தீவிர பங்களிப்புடன் மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் அமைக்கப்படும். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உள்ள இந்நிறுவனத்துக்கு அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். தொழில்நுட்ப ஜவுளித்துறையானது தற்போது வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாகும். சுகாதாரம், வாகன தொழில், கட்டுமானம், வேளாண்மை மற்றும் பாதுகாப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புத்தாக்க மதிப்பு கூட்டல், ஏற்றுமதி மற்றும் உயர்திறன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இத்துறையில் நிறைந்துள்ளன. இந்தியாவின் முன்னணி ஜவுளி உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கினாலும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் குறைந்த அளவிலான விழிப்புணர்வு மற்றும் இது குறித்து சர்வதேச அனுபவம், மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அணுகுவதில் உள்ள சிக்கல்கள் ஆகியவற்றின் காரணமாக ஜவுளி உற்பத்தியில் இத்துறையின் பங்களிப்பு குறைவாக உள்ளது. இந்த இடைவெளியை பூர்த்தி செய்யும் வகையில் சர்வதேச கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து தொழில் முனைவோர்களுக்கான தொழில்நுட்ப ஜவுளி மாற்றத்திற்கான திட்டம் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர், எம்எஸ்எம்இஸ் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் தொழில்நுட்ப ஜவுளித்துறைக்கு மாறுவதற்கு

தேவையான பன்னாட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்ப பயிற்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம், சந்தை நுண்ணறிவு, புத்தாக்க ஆதரவு மற்றும் தொழில் மொழி காட்டுதல் ஆகியவை வழங்கப்படும். பனை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் கார்ப்பரேஷன் அமைக்கப்படும். பதநீர் பதப்படுத்துதல், உற்பத்தி மற்றும் வேல்யூ ஆடட் பாம் ப்ராடக்ட்ஸின் ஏற்றுமதி போன்று ஆக்கப்பூர்ணமான முயற்சிகள் இந்த நிதி பயன்படுத்தப்படும். மாநில மரமான பனையை பனை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாப்படுவதை இம்முயற்சி உறுதி செய்யும். திருப்பூரில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பசுமை வழி ஆடை உற்பத்தி ஊக்குவிக்கும் பல கட்டங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். இதற்கான 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அமைக்கப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கைத்தறி, கைத்திறன், துணி நூல் மற்றும் கதர் துறைக்கு 1678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள். தூய சக்தியாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் தொழில்நுட்ப சக்தியாகவும் மாற வேண்டியது காலத்தின் கட்டாயம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வளர்த்தல்தான் வெற்றி உறுதியாகும். அதை பின்பற்றிதான் தமிழ்நாட்டின் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது. ஆண்டுதோறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியை உருவாக்கியுள்ள இந்த அமைப்புகள் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பின்மை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வளர்ச்சியினை மேலும் அதிகரிக்க இந்த பல முன்முயற்சிகள் மேற்கொள்ளும். செயற்கை நுண்ணறிவு என்பது இனி ஒரு எதிர்கால தொழில்நுட்பமாக இல்லாமல் நமது குடிமக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாற்றமடைந்துள்ளது. நிர்வாகத்தை வேகமாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவு பொறுப்புடன் பயன்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், காமிக்ஸ், கேமிங் அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு ஏஐ மிஷன் வளப்படுத்தும். இந்த அமைப்பு சுகாதாரம், விவசாயம், கல்வி, குடிமக்கள் சேவைகள், நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் சமூக நல நிர்வாகம் போன்ற துறைகளிலும் தேவையான இதர துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முன்முயற்சிகள் தனி கவனம் செலுத்தும். செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் முக்கிய பொறுப்பை உறுதி செய்யவும் பல்வேறு அரசு துறைகளின் சேவைகளை இணைய வழியில் மக்களுக்கு வழங்கும் வகையிலும் அனைத்தும் இ சேவை மையங்கள், அதிவேக இணைய இணைப்பு மற்றும் கூடுதல் மக்கள் நல சேவைகளுடன் இ சேவை 2.0 மையங்களாக அரசு மேம்படுத்தும். தற்போது 20 துறைகளை சார்ந்த 76 சேவைகளை வழங்கும் நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் வசதியானது 275 மக்கள் நல சேவைகளை வழங்கும் வகையில் மேம்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்தில் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 398 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எரிசக்தி. 2036 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் எனும் அரசின் தொலைநோக்க பார்வையின் இலக்கை அடைவதில் எரிசக்தி துறை பங்களிப்பு அவசியமாகும். தமிழ்நாட்டிற்கு 2640 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்தி திறனை வழங்கக்கூடிய உடன்குடி நிலை 1 மற்றும் 800 சிறப்பு பொருளாதார மண்டல செஸ் அனல் மின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. சுமார் 8000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இடிபிஎஸ் விரைவாக்க திட்டம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 5050 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளிமலை பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் செயல்பாடு ஸ்பீடாக்கப்படும். அதிகபட்ச மின் தேவையை மேனேஜ் செய்வதில் ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளின் பெஸ் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ள இந்த அரசு இத்துறையில் தனியார் முதலீடுகளை எளிதாக்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் பெஸ் மையமாக மாற்றும் வகையில் புதிய பெஸ் ஊக்குவிப்பு கொள்கையை வெளியிடும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்படுத்தி தனது எரிசக்தி உத்தியை செயல்படுத்துவதில் அரசு முனைப்பாக உள்ளது.

பிரைம் மினிஸ்டர் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் இணைந்து புதிய வீட்டு கூரை சூரிய மின் மானிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின் பலகைகள் பொருத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். இது அவர்களின் மின்சார கட்டணங்களை பெருமளவு குறைப்பதுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டின் மூலம் பசுமை மற்றும் நிகழ்வை சாத்தியப்படுத்தும். இத்திட்டத்தினை செயல்படுத்த 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கு மாநிலத்தின் பிற பகுதியில் உள்ள 50 லட்சம் தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கு ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அமைக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். 2035-36 ஆண்டுக்குள் அதிகபட்ச மின் தேவையின் அளவு 37,000 மெகாவாட்டாக கடக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மின் உற்பத்தி அலோகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் முதலீடுகளை வேகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. மாநிலத்தின் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்தக்கூடிய மிக முக்கிய திட்டமாக கோயம்புத்தூர் அரியலூர் 765 கிலோவாட் மின் பகிர்மான பாதை திட்டம் 4,000 கோடி ரூபாய் செலவில் பிபிபி முறையில் செயல்படுத்தப்படும். மேலும் சென்னை மாநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் மிக உயர் அழுத்த மின் பகிர்மனை திறன் 1,390 கோடி ரூபாய் செலவில் பலப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் தென் மாண்டலத்திலிருந்து பசுமை எரிசக்தியை கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமாக விளங்கும் 1,187 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 2ம் கட்டம் மற்றும் 1,640 கோடி ரூபாய் மதிப்பிலான விருதுநகர் கோயம்புத்தூர் 765 கிலோவாட் மின் பகிர்மான திட்டங்கள் செயல்பாட்டு அரசு வேகப்படுத்தும். 11,760 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை கையாளக்கூடிய 6,884 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 3ம் கட்டத்தை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தேவையான நிதி உதவியை பெறவும் அரசு நடவடிக்கை எடுக்கும். மின் விநியோகத்தை மேம்படுத்தும் வகையில் 1,543 கோடி ரூபாய் முதலீட்டில் 178 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்கும் பணி அரசு மேற்கொள்ளும். மேலும் 2,000 கோடி ரூபாய் செலவில் 40,000 பழைய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை படிப்படியாக மாற்றப்படும். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டினை ஊக்கப்படுத்தும் வகையில் பிபிபி முறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் மின்சார வாங்கலுக்கான 20,000 பொது சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அடுக்கு மாடி குடியிருப்போர் நல சங்கங்களில் மூலம் குடியிருப்புகளில் அமைக்கப்படும் மின் வாகன நிலையங்களுக்கு அரசு மானியம் வழங்கும். இதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு இணங்க 2 மாதங்களில் 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு வழங்கப்படும் விலையில்லா மின்சாரத்தை 100 யூனிட்டிலிருந்து 200 யூனிட்டாக உயர்த்தி வழங்குவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,545 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக நுகர்வோர், வேளாண் விவசாயிகள் என மின் நுகர்வோரின் பயன்பாட்டிற்கு வழங்கும் மானியத்தின் கீழ் இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார விநியோக கழகத்திற்கு இழப்பீடு நிதியாக 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. சென்னை பெருநகர் பகுதியின் எதிர்கால வளர்ச்சியை வழிநடத்தும் விதமாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் 1,189 சதுர கிலோமீட்டர் பரப்பினை உள்ளடக்கிய 3ம் முழு திட்டத்தை தேர்ட் மாஸ்டர் பிளான் 2027-2046 தயாரித்து வருகிறது. சென்னை பெருநகர் பகுதியின் வேகமான விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைத்து திட்டமிடலின் தேவையை உணர்த்தும் 5,904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகர் பகுதியினை ஒரு காம்ப்ரஹென்சிவ் மாஸ்டர் பிளான் அரசு தயாரிக்கும். இத்திட்டமானது நீண்டகால வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான ஒரு வரைபடமாக செயல்படும். மேலும் இந்த முழு திட்டம் குளோபல் பெஸ்ட் பிராக்டிசஸ் மற்றும் சர்வதேச அளவில் பாராட்டப்பட்ட

பெருநகர் திட்டமிடல் கட்டமைப்புகளுடன் கம்பேர் செய்யப்பட்டு தரம் மதிப்பிடப்படும். இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்த அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பிளாட்ஸ் மற்றும் கட்டடங்களுக்கான திட்ட அனுமதி தமிழ்நாட்டில் சிஎம்டிஏ, டிடிசிபி, ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் என பல நிலைகளில் வழங்கப்படுகின்றன. எனவே சிஎம்டிஏ, டிடிசிபி அண்ட் லோக்கல் பாடிஸ் போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய இணைய வழி திட்ட அனுமதி தளம் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட் டெவலப்மெண்ட் ஸ்பீட் அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் திட்ட அனுமதியானது குறிப்பிட்ட நேரத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்கு கிடைக்கும். இதனை செயல்படுத்துவதற்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. துரித நகர்மயமாக்கல் காரணமாக மிகவும் பாதிக்கப்படும் நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தும் நோக்குடன் தமிழ்நாடு அரசு அடிப்படை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுதல், பயனாளிகள் சுயமாக வீடுகள் கட்டும் முறையின் கீழ் தனி வீடுகள் கட்டுதல், வாழ்வாதாரம் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டப்பணிகள் கீழ் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ள 24,131 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் முடியும். மேலும் 14,194 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் தொடங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1,253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு, ஆற்றல் மிக்க இளைஞர்களுக்கு கண்ணியமான, பாதுகாப்பான மற்றும் தரமான குடியிருப்பு வசதியை பெறுவதை இந்த அரசு மேலான குறிக்கோளில் ஒன்றாகும். இதன் முன்னெடுத்து செல்லும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் முதற்கட்டமாக சென்னை பெருநகர் பகுதியில் மாநகர் இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் மை ஹோம் என்ற முன்னோடி திட்டம் அறிமுகமாகும். இத்திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் 100,000 வீடுகள் கட்டப்படும். இந்த லட்சிய திட்டத்தின் மூலம் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வாயிலாக சுமார் 15,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும். இதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் தமிழ்நாடு ஷெல்டர் ஃபண்டின் மூலம் 3,500 கோடி ரூபாய் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வழங்கப்படும். இந்த கூட்டமைப்பு அடிப்படையிலான அணுகுமுறையுடன் டிஜிட்டல் ரெண்டல் வவுச்சர் முறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இளைஞர்களும் தங்களது வருமானத்திற்கு ஏற்ற பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான குடியிருப்புகளை எளிதில் பெற நிலை உருவாக்கப்படும். இந்த முன்னோடி முயற்சி சென்னை பெருநகரத்து அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளையும், தரமான வாழ்க்கை தரத்தையும், பாதுகாப்பான குடியிருப்பு வசதியும் வழங்கும் பெருநகராக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைக்கு 8,852 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை மாநிலத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி பயணத்தின் அத்தியாயம் தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் இருந்து தொடங்கும். நகர்ப்புற உட்கட்டமைப்பில் உள்ள கேப்ஸை பூர்த்தி செய்து நமது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஒவ்வொரு குடிமக்களும் பயன்பெறும் வகையில் சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்கும் நோக்கில் நகர்ப்புற உட்கட்டமைப்பு குடிநீர் வழங்கல், நிலத்தடி கழிவுநீர் வடிகால் அமைப்பு, இன்டகிரேட்டட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நகர் சாலைகள், நகர்ப்புற போக்குவரத்து, பசுமை பரப்பு விரிவாக்கம், நகர்ப்புற நீர்நிலைகளின் பாதுகாப்பு, சமூக உட்கட்டமைப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மின் ஆளுமை மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் நகர்ப்புற பொது சுகாதார மேம்பாட்டு இயக்கம் ஆகியவற்றை ஒரே கூரையின் கீழ் இணைக்கும் ஒருங்கிணைந்த இயக்கமான முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தினை அறிவிப்பதில் நான் பெரு மகிழ்ச்சி கொள்கிறேன். 2031 ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் எவ்வாறு காட்சியளிக்க வேண்டும், எவ்வாறு உணரப்பட வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை இத்திட்டம் புதிதாக வடிவமைக்கிறது. இதன் மூலம் நகர்ப்புற ஆளுமையில் இந்தியாவின் முன்னணி முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு நிலைநிறுத்தப்படும். இந்த இயக்கத்தின் கீழ் நடப்பு நிதி ஆண்டுக்கு 2,117 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பெருநகர் சென்னை மாநகராட்சி 91 லட்சம் மக்களுக்கு அடிப்படை வசதிகள்

அளிப்பதையும் நகரின் வாழ்வாதாரத்தை தரத்தை மேம்படுத்தும் உட்கட்டமைப்புகளை உருவாக்குவதையும் உறுதி செய்து சேவையாற்றி வருகிறது. நகர்ப்புற போக்குவரத்து மேம்படுத்தும் நோக்கில் சென்னை காவல்துறை மற்றும் பெருநகர் போக்குவரத்து கழகமுடன் இணைந்து பெருநகர் சென்னை மாநகராட்சி நுண்ணறிவு போக்குவரத்து மேலாண்மை அமைப்பை இறுதிக்கட்ட செயல்வாக்கத்தில் உள்ளது. மேலும் நடந்து செல்வதற்கான பெடஸ்ட்ரியன்ஸ் கட்டமைப்பு வசதி, அனைவருக்கும் சமமாக அணுகக்கூடிய வசதி மற்றும் நகர்ப்புற வடிவமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து விரைவான நகர்ப்புற போக்குவரத்து வசதிகள் மற்றும் தெருக்கள் மறுசீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் ஒரு பகுதியாக 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் அமைக்கப்படும். மேலும் அம்பத்தூர் மற்றும் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுகளின் சாலைகள் சரி செய்யப்படும். சென்னையின் பசுமை பரப்பு மேம்படுத்தி மக்களை மையமாக கொண்ட பொது இடங்கள் உருவாக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் முக்கிய வழித்தடங்கள் நடைபாதைகள் அழகுபடுத்தப்பட்டு பசுமையாக்கப்படும். சென்னை ஒரு நிலையான மற்றும் பேரிடர் காலங்களில் விரைந்து மீளும் தன்மை உள்ள நகரமாக மாற்றுவதற்கான தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக பல்வேறு இடங்களில் நீர்நிலைகள் சுற்றியுள்ள பகுதியில் பசுமை உள்கட்டமைப்புக்கான மேம்படுத்த திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். நகர்ப்புற வெள்ள பாதுகாப்பு பாதிப்பை தடுப்பதற்கு முக்கிய நீர்வழி தடங்கள் கொள்ளை அழிவு அதிகரிக்கும் பொருட்டு ஃபிளட் சுவர்களின் உயரம் உயர்த்தப்பட்டு சங்கிலி இணைப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் என்விரான்மெண்ட் ரிசோர்சஸ் பாதுகாப்படுவதுடன் நிலையான சமூக பயன்பாட்டு இடங்கள் உருவாக்கப்படும். சென்னையில் உள்ள அனைத்து முக்கிய குடிநீர் ஆதாரங்களையும் ட்ரிங்கிங் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் நிலையங்களுடன் இணைந்து ரிங் மெயின் பைப் லைன் சிஸ்டம் ஒர்க் திட்டம் 3108 கோடி ரூபாய் மதிப்பீடில் நடைபெற்று வருகிறது. 2030-31 ஆண்டுக்குள் நிறைவடையும் வகையில் நடைபெறும் வரும் இத்திட்டப் பணிகள் முடிவடைந்த பின்னர் சென்னை மாநகரம் முழுவதும் சமமான மற்றும் தடையற்ற குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்படும். ஒவ்வொரு சிறந்த நகரும் தன் மக்களுக்கு அளிக்கும் மிக அடிப்படையான உறுதிமொழி இதுவே. தூய்மையான குடிநீர் விதிவிலக்கில்லாமல் ஒவ்வொரு நாளும் மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்த வகையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் வீதிகளும் மேம்படுத்தப்படும். சரியான சாலை இணைப்பு, நடைபாதைகள், மிதிவண்டிகளுக்கான தனி பாதைகள், கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இணைப்புகள், மேம்பட்ட சாலைகள் சந்திப்புகள், பள்ளிகள் பாதுகாப்பு செல்வதற்கான பாதைகள் மற்றும் நவீன எல்இடி தெருவிளக்குகள் ஆகியவை அமைக்கப்பட்டு இந்த ஸ்ட்ரீட்ஸ் நவீன நகர்ப்புற ஸ்ட்ரீட்ஸாக உருவாக்கப்படும். நம்மில் பலர் பிறந்து வளர்ந்தது, நம்மை அரவணைத்தது, நம்மோட ஒரு பகுதியாக இருப்பது வரலாற்று சிறப்பு மிக்க நமது சென்னை மாநகரம். ஒரு காலத்தில் சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்த நதிகளான அடையார் மற்றும் கூவம் இன்று ஒரு கழிவுநீர் நதியாகவே மாறியிருப்பது நம்மில் பலருக்கும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகும். தமிழ்நாட்டினை இதற்கு முன் மாறி மாறி ஆண்ட அரசுகள் அடையாறும் மற்றும் கூவம் ஆறுகளை சுத்தப்படுத்துவதும் அழகுபடுத்துவதும் பல 100 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வாரி இறைத்தும் ஆறுகளின் தன்மையில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படவில்லை. உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான நகரங்களான ஹரப்பா, மொகஞ்சதாரோ, இன்சா, மெசபோட்டோமியா ஆகியவை பெரு நதிகளின் அருகிலே வளர்ந்தன. கூவம் மற்றும் அடையார் ஆறுகள் இதன் இயல்பு நிலைக்கு கொண்டு வர நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு கடுமையாக பாடுபடும். சியோல் நகரத்தின் செங்ஜியான் நதி, சிங்கப்பூர் நகரத்தின் கலாங் நதி போன்றவை நதிகள் மறுசீரமைப்பின் மூலம் அந்நகரங்களின் உலகளாவில் பேசப்படும் அடையாளமாக மாறிவிட்டன. கூவம் மற்றும் அடையாற்றின் சென்னையின் அடையாளமாக மாற்றுவதற்கு குளோபல் டெண்டர்ஸ் கேட்கப்படும். விரைவான சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் விரைவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். கூவம் மற்றும் அடையார் ஆறுகளில் பொதுமக்கள் படகு சவாரி செய்வதும் குழந்தைகள் ஆனந்த குழியில் ஈடுபடுவதையும் அனைத்து வயதினரும் நதிக்கரையில் உடற்பயிற்சி செய்து தூய்மையான காற்றை சுவாசிப்பதும் நமது அரசு உறுதி செய்யும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நெடுஞ்சாலைகள் சாலை உட்கட்டமை

உட்கட்டமைப்பு மாநிலத்தின் போக்குவரத்து அமைப்பின் முக்கிய அங்கமாக விளங்குகிறது. உலகத்தரம் வாய்ந்த நீடித்த சேஃப் அண்ட் சஸ்டெயினபிள் கொண்ட சாலை உட்கட்டமைப்பு வழங்குவது அரசின் முன்னுரிமையாகும். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 9,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மாநில நெடுஞ்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக அகலப்படுத்துதல், புறவழிச்சாலைகள் அமைத்தல், சாலை பாதுகாப்பு நடை மேம்பாலம், ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள், இதர மாவட்ட சாலைகள் தரம் உயர்த்துதல், பாலங்கள், ஓடுதள மேம்பாட்டு திட்டம் ஆகியவை அடங்கும். சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு பாதுகாப்பான சாலைகள் இயக்கம் அறிமுகப்படுத்தப்படும். சாலைகள் வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தக்கூடிய இந்த இயக்கத்தில் செயற்கை நுண்ணறிவின் மூலம் வேக கட்டுப்பாட்டு, போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணித்தல், சாலை ரோந்து பிரிவு மற்றும் தீவிர காயங்களுக்கான சிகிச்சை மையங்கள் அமைத்தல் ஆகியவை அடங்கி இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள பல சாலைகள் போதிய பராமரிப்பு இல்லாமல் மோசமான நிலையில் இருப்பதால் அந்த சாலைகள் பயணித்து வரும் சவாலாகவே உள்ளது. இந்த சாலைகள் சரி செய்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதன் மூலம் உரிய பராமரிப்பு இல்லாத சாலைகள் செய்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் பராமரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படும். சாலையில் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் நம்ம சாலை ஆப்பின் மூலம் உடனுக்கு உடன் புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவிக்கலாம். இந்த குறைபாடுகள் துரிதமாக சீர் செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகள் துறைக்கு 21,524 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து. தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகங்களில் வாகன தொகுப்பை நவீனமயமாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. இந்த நோக்கத்தில் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் கீழ் மின்சார பேருந்துகள் இந்த அரசு இயக்க உள்ளது. நடப்பு நிதியாண்டில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதிகளை கொண்ட 1,000 புதிய மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். பேருந்து பணிமனைகளில் மின்சார பேருந்துகளுக்கான மின்சாரம் மற்றும் இயந்திரவியல் சார்ந்த வசதிகளை ஏற்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து கழகங்கள் மானியமாக 7,675 கோடி ரூபாய், வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் 2,650 கோடி ரூபாயும், பங்கு மூலதன உதவியாக 1,005 கோடி ரூபாயும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மெட்ரோ ரயில் திட்டங்கள். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 118.9 கிலோமீட்டர் நீளத்தில் 3 வழித்தடங்கள் கொண்ட ஃபேஸ் 2 பணிகள் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான தடத்தை ஏற்கனவே உள்ள வடபழனி மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்படும் வகையில் 14.64 கிலோமீட்டர் நீளத்தில் 11 மெட்ரோ ரயில் நிலையங்களை கொண்ட ஃபேஸ் 2 முதல் பகுதி விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. மாநில அரசின் பரிந்துரை செய்யப்பட்ட பின்வரும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் இந்திய அரசின் தீவிர பரிசீலனின் கீழ் உள்ளன. சென்னை விமான நிலையம் முதல் கிளம்பாக்கம் வரை, ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை, ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்காச்சத்திரம் வரை, மேலே குறிப்பிட்டுள்ள கூடுதல் மெட்ரோ ரயில் வழித்திட்டங்களை இந்திய அரசு ஸ்பீடி அப்ரூவல் வழங்குவதற்கான தேவை அனைத்து நடவடிக்கையும் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து கர்நாடகா மாநிலம் பொம்மச்சந்திரா வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒன்றிய அரசு மற்றும் கர்நாடக அரசு ஆகிய 2 அரசுகளுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருகிறது. நீர்வளம். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்களிப்பையும் நலனையும் மற்றும் உரிமைகளையும் நமது அரசு தொடர்ந்து பாதுகாக்கும். ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு

உத்தரவுகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி காவிரி நீர் உரிய நேரத்தில் திறந்துவிடப்படுவதையும் தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும். மேகதாது திட்டம் போன்ற மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது உட்பட சட்ட ரீதியான, தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ரீதியான தொடர் முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டின் நீர் உரிமைகளை அரசு பாதுகாக்கும். மேலும் நீண்டகால நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துதல், அன்னைமலை ஆறு மற்றும் நல்லாறு ஆணைய திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் கோதாவரி காவேரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை வேகமாக செயல்படுத்த வலியுறுத்தல் ஆகிய நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ளும். முந்தைய அரசால் அறிவிக்கப்பட்ட பல்வேறு ரிவர் இணைப்பு திட்டங்கள் தாமதமாகவே செயல்படுத்தப்பட்டு வந்துள்ளன. வேளாண்மைக்கு நீர் ஆதாரம் உயிர் மூச்சாக இருக்கின்ற போதிலும் இத்திட்டங்கள் உரிய காலத்திற்குள் செயல்படுத்தாத நிலையில் அது வேளாண் உற்பத்தி திறனை பாதிக்கிறது. எனவே இத்திட்டங்களின் தாமதமான செயல்பாட்டை உணர்ந்து உள்ள இந்த அரசு அத்தகைய நதி இணைப்பு திட்டங்களின் செயல்பாட்டை வேகப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளும். காவிரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டத்தின் இந்த அரசு செயல்படுத்தும். இத்திட்டத்திற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் பெண்ணையாறு செய்யாறு, பெண்ணையாறு பாலாறு மற்றும் தாமிரபரணி வைப்பாறு நதி இணைப்பதற்கான விரைவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு உட்பட இணைப்பு திட்டங்களுக்காக மொத்தம் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் உயிர் மூச்சாக திகழும் காவிரி வைகை மற்றும் தாமிரபரணி போன்ற பெரிய நதிகளின் சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வீட்டு கழிவுநீர் நேரடியாக கலப்பதால் நதிக்கரைகளில் சாலிட் வேஸ்ட் கொட்டப்படுவதாலும் அவை தொடர்ந்து மாசடைந்து வருகின்றன. குறிப்பாக இந்த நதிகள் தொழில்மயமான மற்றும் நகர்மயமான பகுதிகள் வழியாக செல்லும் போது இந்நதிகள் சில பகுதிகள் கடுமையாக மாசுபாட்டுக்கு உள்ளாகின்றன. நமது நதிகளின் தூய்மை மீட்பதற்கான விரைவான சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொண்டு விரைவான திட்ட அறிக்கையை இந்த அரசு தயாரிக்கும். இத்திட்டத்தில் லிக்விட் வேஸ்டை கையாளுவதற்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அமைத்தல் ஆகியவை உள்ளடக்கியாக இருக்கும். மேலும் இந்நதிகள் கரைகளை ஒட்டி உள்ள கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் முழுமையான சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நகர்ப்புறங்களில் நதிக்கரை மேம்பாட்டையும் நதி மேற்பரப்பு சுத்தம் செய்தலையும் இத்திட்டம் உறுதி செய்வதாக அமையும். இத்திட்டத்திற்கான ஆரம்பகட்ட ஆய்வு மற்றும் சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்வதற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்தவும் பாசனைக்கு தேவையான சுத்தமான நீர் கிடைப்பதை உறுதி செய்யவும் பருவமழை கால மழைநீரை சேமித்து வைக்கவும் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பாக இந்த அரசு விரைவான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளும். இந்த ஆய்வின் அடிப்படையில் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறு ஆய்வு மற்றும் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் மாற்றம் மற்றும் வனம் என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட், கோஸ்டல் எரோஷன், புயல்கள், கடல் மட்டம் உயர்வு மற்ற பிற கடலோர இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதில் கடற்கரையரங்களில் காணப்படும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மேலும் அவை பல்லுயிர் பொருக்கம், மீன்வளம், கார்பன் சேமிப்பு அதிகரித்தல் மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. கடலோர பகுதிகளை வளப்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை தணிக்கவும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு நெய்த்தல் மீட்சி இயக்கத்தின் டிஎன்ஷோர் கீழ் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,500 ஹெக்டேர் பரப்பளவில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்
புதிதாக

உருவாக்கப்படுவதுடன் சேதமடைந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்டை மீட்டெடுக்கவும் தமிழ்நாட்டு நெய்த்தல் மீட்சி இயக்கத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 322 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மனித வளவிலங்கு மோதல்களை தணிக்கும் வகையில் அறிவியல் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய விரிவான திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின்வேலி மற்றும் ஸ்டீல் வயர் ஃபென்ஸ் அமைத்தல், சமூக பங்களிப்புடன் கூடிய வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், வன பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்தல், மனித வனவிலங்கு மோதல் மேலாண்மை, இரவு நேர சுற்றுக்காவல் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளுக்காக ஜிபிஎஸ் வசதியுடன் கூடிய வாகனங்களை பயன்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இத்திட்டம் கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நீலகிரி, சேலம், தேனி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மனித வனவிலங்கு மோதல்கள் அதிகமாக ஏற்படும் 100 கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இதற்காக நடப்பு நிதியாண்டில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1762 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஊரக வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் வசதியுடன் செல்ஃப் ரிலையன்ட் ரெசிலியன்ஸ் கொண்ட உள்ளாட்சி அமைப்புகள் செல்ஃப் சஃபிஷியன்சி மற்றும் இடர்பாடுகளை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட சமூகங்களை உருவாக்கும். அந்த வகையில் வலுவான அடிப்படை கட்டமைப்பும் நிலையான வளர்ச்சியும் இணைந்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கிராமப்புற வறுமையும் முற்றிலும் ஒழித்து அனைவருக்கும் கண்ணியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய கிராமப்புற சூழலை உருவாக்குவதை அரசின் தொலைநோக்க பார்வையாகும். இந்த அரசு எதிர்கொண்டுள்ள இடர்பாடுகளில் முதன்மையானது மற்றும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது ஊரக பகுதியில் வாடும் வீடற்ற ஏழைகள் குடும்பங்களுக்கு நிலையான வீட்டு வசதியை உறுதி செய்வதற்கு. கடந்த 30 ஆண்டுகளாக மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசுகள் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் தமிழ்நாடு இன்னும் குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாறவில்லை. பொதுவான நிதி இல்லாமை, பயனளிக்காத தேர்வு செய்வதில் ஏற்படும் பயனாளிகளை தேர்வு செய்வதில் ஏற்படும் சேர்த்தல் மற்றும் நீக்கல் பிழைகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள நிலப்பற்றாக்குறை ஆகியவை இதில் நிலவும் முக்கிய சிக்கலாக உள்ளன. எனவே இந்த பிரச்சினைக்கு படிப்படியாக தீர்வு காணும் விதமாக புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வீட்டுக்கான அலகு தொகை குறைவாக தீர்மானிக்கப்படுவதால் உண்மையில் மிகவும் தகுதி வாய்ந்த ஏழை குடும்பங்கள் வீடு வழங்கும் திட்டங்களில் இருந்து விலக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் செலவை ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்ட குடும்பங்கள்தான் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இதனை தவிர்க்கும் வகையில் இப்புதிய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 3.10 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல் ஆண்டிலேயே 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70,000 வீடுகள் ஒப்புதல் அளிக்கப்படும். தகுதியான குடும்பங்களை அடையாளம் காண்பதற்கு ஊரக வளர்ச்சித் துறையில் புதிதாக வீடுதோறும் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். ஊரக வளர்ச்சித்துறை பல ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இருப்பினும் அவற்றில் பல திட்டங்களுக்கு இடையே பணிகள் ஒரே தன்மையில் இருப்பதும் ஒருங்கிணைந்த திட்டமிடல் இல்லாத நிலையும் காணப்படுகிறது. எனவே ஊரக வளர்ச்சித் துறையின் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு, தமிழ்நாடு வெற்றி என்ற விரைவான திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கல், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் சுகாதாரம், கிராமப்புற இணைப்பு சாலைகள் ஆகியவற்றுக்கான தனி துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கான பெரி அர்பன் பஞ்சாயத்ஸ் அடிப்படை கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு வெற்றி திட்டத்தின் தமிழ்நாடு வெற்றி கீழ் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் மலைப்பகுதி ஊராட்சிகளின் மேம்பாட்டுக்காக ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும்.
தமிழ்நாடு.

கிராமப்புற அதிகாரம் அளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு திட்டம் ஆண்டிற்கு 6,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் இத்திட்டம் பிற துறைகளின் தேவை மற்றும் ரிசோர்ஸ்களையும் ஒன்றிய அரசின் திட்டங்களையும் ஒருங்கிணைக்கும். இது மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அமைச்சர் அவர்களின் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு உறுதி செய்யும். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம், தமிழ்நாடு திட்டத்தின் புதிய நிதி பங்கீடு முறையால் மாநிலத்தின் நிதிநிலைக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மொத்த திட்ட நிதியில் மாநில அரசின் பங்களிப்பாக இதுவரை இல்லாத வகையில் 40% நிதியை ஏற்க வேண்டிய கட்டாயம் மாநில அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. மாநில அரசு இந்த நிதி பங்கீட்டு முறையான மறுபரிசீலனை செய்யுமாறு ஒன்றிய அரசிடம் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளது. எனினும் ஊரக ஏழை மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பெரிதும் சார்ந்திருப்பதை கருத்தில் கொண்டு மாநில அரசின் இதுவரை இல்லாத அளவிலான 5,057 கோடி ரூபாய் பங்களிப்புடன் மொத்தம் 12,642 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இத்திட்டத்தின் செயல்படுத்த அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. மேலும் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் அரசின் கொள்கை நிறைவேற்றும் நோக்கில் வெற்றி 150 என்ற முன்முயற்சியை அரசு செயல்படுத்தும். இதன் கீழ் 125 நாட்கள் வேலை வாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலை வாய்ப்பு அரசு வழங்கும். இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. மகளிர் சுய உதவிக்குழுக்கள். தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழுக்கள் பல ஆண்டுகளாக வளர்ச்சி பெற்ற சிறந்த நிலையை அடைந்துள்ளன. இருப்பினும் இனி வரும் காலங்களில் சுய உதவிக்குழுக்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிகளாக அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிலைக்கு உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கும். இத்திட்டத்தின் கீழ் நிலையான தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சுய உதவிக்குழு நிறுவனங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டு மானியம் வழங்கப்படும். மேலும் இந்த ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் தருவதற்கு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. சுய உதவிக்குழுக்களுக்கு தற்போது கடன் மற்றும் மானியம் வழங்கும் முறை முற்றிலும் கம்ப்யூட்டரைஸ்டு முறையாக மாற்றி அமைக்கப்படும். இணைய தணிக்க வசதியுடன் கூடிய இந்த முறையின் மூலம் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்படும் நிதி எந்தவித காலதாமதமின்றி அவர்களுக்கு சென்று சேர்கிறது என்பது உறுதி செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு 39,609 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பொது விநியோக திட்டம். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழ்மை நிலையில் வாழும் சமூகத்தினருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அவசியமான பொருட்கள் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களது வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டத்தை இந்த அரசு எக்ஸ்டென்ட் செய்து செயல்படுத்தும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நிதியாண்டில் 7.18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் அவசியமான பொருட்கள் உரிய அளவிலும் தரமான முறையிலும் பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த ஆண்டில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பேக்கேஜ்ட் கோதுமை மாவு வழங்கும் முன்னோடி திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். இந்த முன்னோடி திட்டத்திற்காக 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டம் பின்னர் படிப்படியாக எக்ஸ்டென்ட் செய்யப்படும். உணவு மானியத்திற்காக இந்த அரசு 14,000 கோடி ரூபாய் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்கிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான எதிரான குற்றங்கள் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதை இந்த அரசு இலக்காக கொண்டுள்ளது. இந்த நோக்கத்தின் அடிப்படையில்
பெண்கள் மற்றும் குழந்தைகள்

எதிரான குற்றங்கள், ஜீரோ டாலரன்ஸ், பூஜ்ஜியம் சகிப்புத்தன்மை என்ற உறுதியான கொள்கையை முதன்மையாக கொண்டு செயல்படுத்துவதற்கு அரசு உறுதியாக உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தின்படி பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பெண்கள் தலைமையிலான காவல் பணிகள், அவசரகால நடவடிக்கை மற்றும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக தேவையான காவலர்கள், கட்டமைப்பு வசதிகள், உபகரணங்கள், பயிற்சி மற்றும் செயல்பாட்டு தேவைகளுக்கான 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. போதைப் பொருள் கட்டணத்தை தடுக்க சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவதுடன் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மாநிலத்தின் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அலகு வீதம் 37 யூனிட்ஸ், நகர்ப்புறங்களில் 28 யூனிட்ஸ் சேர்த்து மொத்தம் 65 போதைப் பொருள் தடுப்பு பணிக்குழு, ஸ்பெஷல் டாக் ஃபோர்ஸ் ஆஃப் இன்டர்மீடியேஷன் ஆஃப் நார்கட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ்டிங் அமைக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருட்களின் கடத்தல், விற்பனை மற்றும் தவறான பயன்பாட்டு தொடர்பாக நிதி சார்ந்த புலன் விசாரணை மேற்கொள்வதோடு சொத்துக்கள் முடக்குதல் உள்ளிட்ட கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இந்த யூனிட்ஸ் மேற்கொண்டு வருகிறது. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அரசு ஒரு மறுவாழ்வு நிதியை உருவாக்கும். இந்த நிதிக்காக 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடவும் அதிலிருந்து மீண்டும் வரவும் உதவி தேவைப்படும் நபர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக இந்த நிதி முதன்மையாக பயன்படுத்தப்படும். ஒரு புதிய சாலை பாதுகாப்பு கொள்கையை இந்த அரசால் வகுக்கப்படும். இந்த கொள்கையானது ஆர்கனைசேஷன் சிஸ்டம்ஸ், சாலை வடிவமைப்பு மற்றும் பொறியியல் போக்குவரத்து, சட்ட அமலாக்கம், அவசர கால சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு கல்வி ஆகிய 5 முக்கிய தூண்களை மையமாக கொண்டு உருவாக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விபத்து நிவாரண திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. மேலும் 2026-27 நிதி ஆண்டில் பல்வேறு சாலை பாதுகாப்பதற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக சாலை பாதுகாப்பு நிதியின் கீழ் 130 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கும், குற்றங்களை கட்டுப்படுத்துவதை திறம்பட கையாளவும் காவல்துறையினருக்கு போதுமான குடியிருப்பு வசதிகள் அவசியமாகும். இந்த நோக்கில் மாவட்டங்களில் காவல்துறைக்கான ரெசிடென்ஷியல் கேம்பஸை கட்டுவதற்கு 431 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் மொத்தம் 5000 காவலர் குடும்பங்கள் பயனடையும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 17,290 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆட்சி நிர்வாகத்து வலுப்படுத்துதல், முடிவுகள் வேகப்படுத்தும், வெளிப்படையாகவும் அசைக்க முடியாத நேர்மையுடன் எடுக்கப்படும் போதுதான் நிர்வாகம் சிறந்த நிலையை எட்டும். கடந்த 3 மாதங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தூய்மையான, ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்குவதற்கான உறுதியான நடவடிக்கைகள் எடுத்துள்ளார். அரசை அடுத்த முக்கியமான கட்டத்திற்கு முன்னேற்ற மேலும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். சேவை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் நமது அரசு பணியாளர்களுக்கு ஊக்கம் அளித்து அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி அதன் மூலம் தடையில்லாத அரசு சேவைகளை மக்களுக்கு வழங்க முடியும். முதலாவதாக, அதிகாரங்கள் சப்பார்டினேட் அலுவலர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதன் மூலம் தேவையற்ற சென்ட்ரலைசேஷனை அகற்ற முடியும். இதன் மூலம் ஒரு காலத்தில் ஊழலுக்கு வழிவகுந்து தடைகளை நீக்கி குடிமக்கள் தங்களுக்குரிய சேவைகளை தாமதம் மற்றும் இடையூறுகள் இல்லாமல் பெறுவதை நாம் உறுதி செய்கிறோம். இரண்டாவதாக, ஆன்லைன் ஒர்க் அசைன்மெண்ட் எளிமைப்படுத்தப்படுகின்றன. பொறுப்புணர்வு உறுதி செய்ய செயற்கை நுண்ணறிவு துணையுடன் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆடிட் போர்ட் செயல்படும். இதன் கோப்புகளின் நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணித்து நியமற்ற நிர்வாகங்களின் குறைக்கும்.
இறுதியாக தொழில்நுட்பம் நமது பணியாளர்களுக்கு பெரிய உதவி.

யாக அமையும். செயற்கை நுண்ணறிவு, ஏஜென்டிக் ஒர்க்ஃப்ளோ மற்றும் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் பணியாளர்களின் டிராஃப்ட் தயாரித்தல், விதைகளை தகுத்தல், ஆவணப்படுத்துதல் போன்ற வழக்கமான பணிகளுக்கு தானியங்கி உதவி பெறுவார்கள். இதனால் வழக்கமான பணிகள் செய்வதற்கான நேரத்தினை சேமித்து அதனை நமது அலுவலர்கள் தங்களது திறனை வளர்த்து கொள்ளவும் உயர் ஆளுமை முடிவுகளை எடுப்பதிலும் கவனம் செலுத்த முடியும். நமது இலக்கு எளிமையானது, ஊழலற்ற, வெளிப்படையான, தூய்மையான மற்றும் மிகவும் திறமையான நிர்வாகம். இதில் தொழில்நுட்பம் அரசு பணியாளர்களுக்கு சேவை வழங்குகிறது. அதன் மூலம் அரசு பணியாளர்கள் மக்களுக்கு ஆன்லைனில் வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த நேரத்தில் சேவைகளை வழங்குகின்றனர். அரசு சேவை அளிப்பதை மாற்றி அமைப்பதற்கும் நிர்வாகம் பணி பகிர்வினை எளிமைப்படுத்துவதற்கும் தலைமைச் செயலாளர் அவர்களின் தலைமையில் ஒரு ஆளுமை செயலர்கள் சீர்திருத்தும் குழு அமைக்கப்படும். மூத்த அரசு அலுவலர்கள், தொழில்துறை நிபுணர்கள் மற்றும் கல்விசார் நிபுணர்கள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து இக்குழு ஆட்சி பணி செயல்முறைகளை மறுசீரமைக்கும். தேவையற்ற விதைகளை பின்பற்றுதல் போன்றவை தன்மையுடன் நிரப்பம் பொருட்டு உரிய நேரத்தில் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையுடன் நிரப்பம் பொருட்டு அனைத்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலம் ஆண்டு தேர்வு திட்டம் வெளியிடப்படும். மேலும் ஒருங்கிணைத்து நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டு திட்டம் மூலம், மேலாண்மை திட்டம் மூலம் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதலில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும். சட்டப்படி உரிய நேரத்தில் அனைவருக்கும் சேவைகள் கிடைக்கும் பொருட்டு சேவை உரிமை சட்டம் வடிவமைக்கப்பட்டு இயற்றப்படும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை. பேரிடர் காலத்தில் அலுவலர்களுக்கு மீட்பு நிவாரணம் மற்றும் துரித நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதியை உடனுக்குடன் வழங்கும் வகையில் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸின் சமூக பொறுப்புணர்வு நிதி மூலமாக திரட்டப்பட்டு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைத்த வெப்போர்ட்டல் வாயிலாக பேரிடர் மீட்புக்கான ரிவால்விங் ஃபண்ட் உருவாக்கப்படும். இதனால் டிசாஸ்டர்கள் திறம்பட கையாள்படுவதுடன் விண்ணப்பங்கள் விரைந்து பரிசீலிக்கப்படுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மழைப்பொழிவு குறைவாக பெய்துள்ளது. சூப்பர் எல்னினோ வானிலை நிகழ்வின் காரணமாக இப்படிப்பட்ட வறட்சி நிலை தமிழ்நாட்டில் இருப்பதால் குடிநீர் ஆதாரங்கள் பலப்படுத்தவும், லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவதை நடைமுறைப்படுத்தவும் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான ஃபாடர்கள் தீவனங்கள் வட்டார அளவில் சேமித்து வைப்பதும் அவசியமான ஒன்றாகும். கொண்டு சூப்பர் எல்னினோ காரணமாக மக்களின் அன்றாட வாழ்க்கையில் எந்தவித தடங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டிலிருந்து 340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கான 5462 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11532 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வணிக வரிகள் மற்றும் பத்திரப்பதிவு. நேர்மையான டிரான்ஸ்பரன்சி மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையிலான சரக்கு மற்றும் சேவை வரி GST நிர்வாகத்தை வழங்குதல் இந்த அரசு உறுதியுடன் உள்ளது. நேர்மையாக வரி செலுத்துவோரை மாநிலத்தின் வளர்ச்சியில் உண்மையான பங்களிப்பாளராக கருதி அவர்கள் வணிகம் செய்வதை மேலும் எளிதாக்கும் வகையில் வணிக வரிகள் துறை சேவை சார்ந்த தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் மற்றும் நேரில் சந்திக்க தேவையில்லாத ஃபேஸ்லெஸ் அணுகுமுறையை நோக்கி செல்லும். அதே வேளையில் திட்டமிட்ட வரி ஏய்ப்பு செய்வோர் மீது கடும் உளவு தகவல்கள் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பப்ளிக் ஆர்ச்சிவ்ஸாக பதிவுத்துறை ஆற்றும் முக்கிய பணியை கருத்தில் கொண்டு ஆவணங்களை தடை இல்லாமல் எளிமையாகவும் பதிவு செய்வதை உறுதி செய்யும் வகையில் அரசு சிறப்பான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செய்துள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக டிஜிட்டல் இன்னோவேஷன் முன்னிறுத்தி சொத்து பதிவு எளிதாக்கவும் ஊழலற்றதாகவும் மாற்றுவதற்காக இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நிலம் வாங்கும் பொதுமக்கள் மோசடி பதிவுகளிலிருந்து பாதுகாப்பது அரசின் முக்கிய கடமையாகும். இதற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் முன்னணி மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் வரும் சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும்

ஏற்றப்படும். மேலும் எங்கிருந்தும் பதிவு இந்த அரசின் முக்கிய இலக்காக அமையும். இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் வீடு அல்லது அலுவலகத்தில் இருந்தபடி ஆவணங்களை பதிவு செய்ய இயலும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்களுக்கான சட்டப்பூர்வ பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையில் எந்தவித பாதிப்பும் இன்றி மேம்பட்ட மின் ஆளுமைக்கு தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி முற்றிலும் காகித இல்லாமல் மற்றும் நேரடி வருகையற்ற பதிவு முறை படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வணிக வரிகள் துறைக்கு 651 கோடி ரூபாய் மற்றும் முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறைக்கு 475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ் மாநிலத்தின் சட்டவிரோத சுரங்க மற்றும் குவாரி நடவடிக்கைகளை

0: ரிசோர்சஸ், மாநிலத்தின் சட்டவிரோத சுரங்க மற்றும் குவாரி நடவடிக்கைகளை தடுக்கும் மற்றும் அரசுக்கு வந்து சேர வேண்டிய வருவாய்கள் எவ்வித கசவுகளின்றி அரசின் ட்ரெஷரியில் செலுத்தப்படுவதை உறுதி செய்யவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொள்ளும். இந்த அரசு பதிவேற்ற கடந்த 3 மாதங்களில் சட்டவிரோத கனிமண கடத்தலில் ஈடுபட்ட 1307 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 1161 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கையின் மூலம் 431 குவாரிஸ் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றில் 155 குவாரிகளில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டு அந்த குவாரிஸ் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள கிரஷிங் யூனிட்ஸ் மற்றும் குடவுன்ஸை ஆய்வு செய்ய சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ள மேலும் எல்லா பகுதிகளிலும் சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தின் கனிமவள மேலாண்மை மேலும் வளப்படுத்தும் நோக்கில் கனிமங்களின் உற்பத்தி மற்றும் நகர்வை ரியல் டைமில் கண்காணிக்கவும் ஒரு முழுமையான கனிம மேலாண்மை அமைப்பு அமைக்கப்படும். திறமையான கனிமவள நிர்வாகத்திற்கான தொழில்நுட்பம் சார்ந்த டிரான்ஸ்பரன்ஸ் ஆன மற்றும் ஒருங்கிணைந்த இந்த கட்டமைப்பு மாநிலத்தின் கனிமவள சஸ்டெயினபிலிட்டி உடன் பயன்படுத்தப்படுவதையும் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளை தடுத்து வருவாய் பெருக்குவதையும் உறுதி செய்யும். மேலும் கண்காணிப்பு வலுப்படுத்தி சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகள் தடுக்கும் நோக்கில் மாவட்ட அளவிலான அவேர்னஸ் கேம்பெயின் மற்றும் அமலாக்க பிரிவுகள் அமைக்கப்படும். மேற்கொண்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கிரனைட்ஸ் தொழிற்சாலை வளர்க்கும் நோக்கில் கிரனைட் பாலிஷிங் மற்றும் வடிவமைப்பு மையங்கள் அமைக்கப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கை நடப்பாண்டில் தயாரிக்கப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நேச்சுரல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 438 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அரசு ஊழியர்கள் நலன். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் தகுதி உடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பென்ஷனர்ஸ் மனைவி உட்பட மற்றும் குடும்ப பென்ஷனர்ஸுக்காக 1/7/2026 முதல் 30/6/2031 வரை 5 ஆண்டு காலத்துக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் அடிப்படை காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7.50 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அரிய மற்றும் குறிப்பிட்ட நோய்களுக்கான ஊழியர்களுக்கான கிரவுட்ஃபண்ட் உதவித்தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2992 மருத்துவ சிகிச்சை நடைமுறைகள் மற்றும் 46 குறிப்பிட்ட தீவிர நோய்களுக்கான சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 1535 அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் மூலம் சிகிச்சை பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களின் நலனில் எப்பொழுதும் துணை நிற்கும் நமது அரசு.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை அபிஷேக் முகோபாத்யாய். The Reserve Bank of India, RBI Governor Sanjay Malhotra, has said that the country's economic growth continues to be supported by resilient demand and it remains world's fastest growing large economy. He said country's economy has performed better than expected in April-June quarter of this
0: year. நீதிமன்றங்களுக்கு நவீன உட்கட்டமைப்பு வழங்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்துள்ள நமது அரசு சென்னை பிராட்வேயில் 1375 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 160 கோட்ஸ் உடன் இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸை அமைக்க தக்க நடவடிக்கைகள் எடுக்கும். இந்த இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அமைக்க தேவையான முன் நடவடிக்கைகளுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறைக்கு 2486 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுலா டூரிசம். தமிழ்நாட்டின் செழுமையான பாரம்பரியம், துடிப்பான கலாச்சாரம் மற்றும் பல்வேறு இயற்கை காட்சிகள் சுற்றுலாவை பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் உள்ளூர் மக்கள் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கியமான காரணமான

சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்வதை, உள்ளூர் வாசிகள் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதோடு நமது கலாச்சார அடையாளத்தை பாதுகாத்து மாநிலம் எங்கும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது. சுற்றுலா உட்கட்டமைப்பு விரிவுபடுத்துவதற்கான நம்பவுக்கான நீண்ட கால நிதி ஆதாரத்தை உறுதி செய்வதற்காக ஒரு நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதியை இந்த அரசு உருவாக்கும். இந்த சட்டப்பூர்வ நிதி உருவாக்குவதற்கான சட்ட முன்வடிவு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அறிமுகப்படுத்தப்படும். இது நிதி ஆதாரங்களை தடையின்றி திரட்டவும், தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்கவும், மாநிலம் முழுவதும் எதிர்கால சுற்றுலா திட்டங்களுக்கு நிலையான நிதி அளிப்பை உறுதி செய்யவும் வழிவகுக்கும். நமக்கு உயர்த்த தொலைநோக்க பார்வையின் கீழ் மாமல்லபுரத்தை ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக அரசு முழுமையாக மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட்டுக்கான ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழ் 200 கோடி ரூபாய் மானியம் பெறுவதற்காக ஒன்றிய அரசு டீட்டெயில் பிளான் அளிக்கப்படுகிறது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் உலகதரம் வாய்ந்த சுற்றுலா வசதிகளை மேம்படுத்தி போக்குவரத்து வசதிகளை அதிகரித்து உலக சுற்றுலா வரைபடத்தில் தமிழ்நாட்டை இடத்தை வலுப்படுத்தும். தமிழ்நாட்டில் நதி சுற்றுலா ஊக்குவிக்கும் வகையில் 3 முக்கிய நதிகளில் நதி சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இது காவிரி நதியில் ஒகேனக்கல் டு ஸ்ரீரங்கம் வரையிலும், வைகை ரிவரில் மதுரையில் மற்றும் தாமிரபரணி ரிவரில் பாபநாசம் முதல் திருநெல்வேலி வரையிலும் அமைக்கப்படும். மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் காணப்படும் உணவு மற்றும் கலை பண்பாட்டை பிரபலப்படுத்தும் நோக்கில் மாநிலத்தின் உணவு சுற்றுலா வழித்தடங்கள் வெளிக்கொண்டுவர திட்டத்தை உணவு மற்றும் கலை திருவிழாக இந்த அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடில் செயல்படுத்தும். சமூக நலன் மற்றும் ஆன்மீக சுற்றுலாவின் ஊக்குவிக்கும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் மூத்த குடிமக்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் விரும்பும் புனித தலங்களுக்கு அழைத்து செல்லப்படுவர். குளிர்சாதன பயணம், வசதியான தங்குமிடம் மற்றும் தரமான உணவு உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் ஆன்மீக பயணிகள் வசதிக்காக திருக்கடையூர், நாகூர் மற்றும் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஓய்வு இல்லங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் ஆன்மீக பயணிகள் பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிடத்துக்கான ஆண்டவரின் அருளை பெற முடியும். சுற்றுலா தலங்களையும் இயற்கை சார்ந்த சுற்றுலா மையங்களையும் மேம்படுத்தி விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த அரசு எக்கோ டூரிசம் மூமெண்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இந்த திட்டத்தின் கீழ் மலையேற பாதைகள், வனவிலங்கும் சுற்றுலாக்கள், பறவைகளை பார்வையிடும் பாதைகள் மற்றும் படகு சவாரி பாதைகள், என்விரான்மெண்ட்ஸை உகந்த தங்குமிட வசதிகள், வழிகாட்டி மையங்கள், பார்வையாளர் மையங்கள் ஆகவே உருவாக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். மாநிலத்தின் பல்வேறு இயற்கை நிலப்பரப்புகள், வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் உள்ளூர் மக்கள் மற்றும் பழங்குடி இன மக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படும். உள்ளூர் மற்றும் பழங்குடி இன மக்களின் வாழ்வாதாரத்தை வாய்ப்புகளை மேம்படுத்துவதுடன் வன பாதுகாப்பதற்கு பங்களித்து பொதுமக்களிடையே இயற்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இத்திட்டத்திற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கலை மற்றும் பண்பாடு. தமிழரின் தனித்துவமான வரலாற்றையும் சிறப்பான பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தமிழரின் பாரம்பரிய பண்பாட்டு தலங்களில் தரம் உயர்த்தப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கையினை தயார் செய்வதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த அரசு நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள சிறந்த முறையில் செயல்படும் 200 கலைக்குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 100 நாட்கள் பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வருவாய் செலவு திட்ட மதிப்பீடுகளில் சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறைக்கு 775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ் வளர்ச்சி. தமிழின் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதிலும் இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதிலும் நமது அரசு உறுதியான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. செம்மொழியான தமிழ் மொழியின் இலக்கியத்தின் மீது இளம் வயதிலே ஆர்வத்தை வளர்க்கும் நோக்கம்

300 திருக்குறள்களை குரல்களை மனப்பாடம் செய்து சொல்லவும், 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகையான அரசு வழங்கும். மேலும் தமிழ் அறிஞர்களுக்கான நிதி உதவித்தொகை அரசு உயர்த்து வருவதுடன் தமிழ் மொழி தியாகிகளின் ஒப்பற்ற பங்களிப்பினை நினைவு கூறும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் அரசு தொடர்ந்து நடத்தும். கண்ணியமிகு காயிதிமிலத் அவர்களின் வரலாற்றை பெருமையும் போற்றும் வகையில் தமிழ் மொழி மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பற்றியை கொண்டாடும் வகையிலும் ஒரு புதிய விருந்து ஆண்டுதோறும் திருவள்ளுவர் திருநாள் அன்று காயிலித் மிலத் அவர்களின் நினைவாக வழங்கப்படும். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மூலம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் உருவாக்குதல், அரசின் அதிகாரப்பூர்வ தொடர்புகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த மொழி தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு செயல்படுத்துதல் மற்றும் முன்னணி பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து தமிழுக்கு என எக்ஸ்க்ளூசிவ் ஏஐ மாடல் உருவாக்குதல் ஆகியவை முன்னெடுக்கப்படும். உலக புகழ்பெற்ற தொல்லியல் தலங்களையும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான பண்பாட்டு மரபையும் நாகரிகத்தையும் தமிழ்நாடு கொண்டுள்ளது. புத்தக அறிவுடன் கலை அறிவும் வேண்டும் என நோக்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவக்கலை, அழுகன்குளம், அரிக்கைமேடு, சாலுவன்குப்பம் மற்றும் காவேரி பூம்பட்டினம் போன்ற தமிழ்நாட்டின் தொல்லியல் மற்றும் பாரம்பரிய தலங்கள் பார்வையிடுவதை அவசியமாகும். இது அனுபவம் சார்ந்த கற்றலை ஊக்குவிப்பதுடன் மாநிலத்தின் தொன்மையான வரலாறு, நாகரிகம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரியம் குறித்து அவர்களது புரிதலையும் வலுப்படுத்தும். இந்த நோக்கில் பள்ளி மாணவர்களுக்கு தொல்லியல் தலங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதற்காக இந்த அரசு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. இந்து சமய அறநிலையம். இந்த அரசு எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 3000 திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்து விழா நடத்திடும். 250 திருக்குளங்கள் மற்றும் 75 மரத்தேர்களை சீரமைக்கும் திட்டமிட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் அதிக அளவில் வரும் திருக்கோயில்களில் அவர்களின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், குளியல் அறைகள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தவும் திட்டமிட்டு உள்ளது. திருக்கோயிலில் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டீஸ் அப்பாயின்மெண்ட்டை முக்கியத்துவத்தை உணர்ந்த இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முக்கிய குறுகிய காலத்தில் வேகமாக 9205 திருக்கோயில்களுக்கு அருங்காவலர் அறிவிப்பு வெளியிட்டு அருங்காவலர்களை நியமனம் செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. 418 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீட்டில் 1000 ஆண்டுகள் பழமையான 213 திருக்கோயில்களை சீரமைத்து பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இத்துறையில் பல்வேறு கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு வரும் இந்த அரசு திருக்கோயிலின் அசையும் மற்றும் அசையாய் சொத்துக்களை பாதுகாப்பதிலும் தனி கவனம் செலுத்தி வருகிறது. இந்த திருத்த வருவாய் செலவு திட்ட மதிப்பீடுகளில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதுவரையிலான எனது உரையில் இந்த அரசின் முக்கிய திட்டங்களை நான் எடுத்து கூறியுள்ளேன். நிறைவாக இந்த அரசு மாநில நிதிநிலை குறித்து கடந்த மாதம் 16 ஜூன் 2026 அன்று வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் மாநிலத்தின் உண்மையான நிதிநிலையும் மோசமில் ஏற்பட்ட கசிவுகள் காரணமாகவும் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களால் மாநில அரசும் அதன் வழி நிறுவனங்களும், அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வழி நிறுவனங்களும், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் மற்றும் மாநில போக்குவரத்து நிறுவனங்களும் மிக அதிக அளவில் கடன் பெற்றதால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியும் தெளிவாக உண்மையாகவும் வெளியே கொண்டு வந்தது. வருவாய் எந்த அளவு ஈடு செய்யும் என்பதை கருத்தில் கொள்ளாமல் மாநிலம் கடன் பெற்று வந்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு முக்கியம் விளங்கும் மனிதவளம் மற்றும் உட்கட்டமைப்பில் முதலீடு செய்வதற்காக கடன் பெறுவதில் தவறில்லை என்றாலும் அந்த கடன்களை ஈடு செய்யக்கூடிய ரிசோர்ஸுகளை திரட்டும் முயற்சிகளும் அதனுடன் இணைந்திருக்க வேண்டும்.

இந்த எளிய உண்மையை முந்தைய அரசு உணர தவறியது. வருவாய் ஈட்டும் துறைகளில் பெரிய அளவிலான வருவாய் இழப்பு முந்தைய அரசு கண்டுகொள்ளவில்லை. மேலும் அரசின் கொள்முதல்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் கணிசமான பங்கை நேர்மையற்ற புரோக்கர்ஸ் சுரண்டி செல்லும் வழிவை செய்தது. நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு அமைந்தவுடன் வருவாய் மற்றும் செலவினம் ஆகிய இரு பங்குகளிலும் ஏற்பட்ட கசிவுகளை அடைக்க நாங்கள் தொடர்ச்சியான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். இதன் மூலம் வருவாய் இனத்தில் இதுவரை குறைந்தபட்சம் 1500 கோடி ரூபாய் வருவாய் உருவாக்க மாநில அரசு முடித்துள்ளது. மேலும் அரசின் கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களில் ஏற்படும் வேஸ்ட் செலவினங்கள் குறைவதன் காரணமாக செலவினதிலும் பெரிய அளவில் சேமிப்பு உருவாக்கும் என எதிர்பார்க்கிறோம். வெள்ளை அறிக்கையை நான் வெளியிட்ட போது கூறியது இங்கு மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு தலைமையிலான கீழ் இயங்கும் இந்த அரசு மாணவர்களுக்கான இலவச கல்வி மற்றும் உதவித்தொகைகள், தொழில் முனைவோருக்கு தொழில் மற்றும் உற்பத்தியை தொடங்குவதற்கு வழங்கப்படும் மானியங்கள், பொது விநியோக திட்ட மானியங்கள், ஏழைகளுக்கான இலவச வீட்டு வசதி போன்ற நலத்திட்டங்கள் வெறும் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, மாறாக நீண்டகால பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இயக்கும் மனித மற்றும் சமூக மூலதனத்தில் செயல்பாடும் முதலீடுகள் என்று நம்புகிறது. உண்மையில் கடந்த 30 ஆண்டுகளாக அமலில் உள்ள பொது நலத்திட்டங்களில் பெரும்பாலான திட்டங்கள் இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதுடன் அவற்றை மேலும் எக்ஸ்டென்ட் செய்யும் திட்டமிட்டுள்ளது. எனினும் மனிதவள மேம்பாட்டிற்கு செய்யப்படும் முதலீடுகள், உள்கட்டமைப்பில் செயல்படும் முதலீடுகளும் இடையே கச்சிதமான சமநிலை அவசியம். இவை அனைத்திற்கும் போதிய நிதி ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. இது குறித்து அரசு தொடர்ச்சியாக முயற்சி எடுக்காவிட்டால் நலத்திட்டங்களை எந்தவித தடங்களும் இல்லாமல் தொடர்வது இயலாத ஒன்றாகிவிடும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கூடுதல் வருவாய் ஈட்டுவதற்கு இந்த அரசு பல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் விளைவாக 15,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் நம்மால் அடைய முடியும். மேலும் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் திரு மோன்டிக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் ஒரு உயர்ந்த வருவாய் மேம்பாட்டு குழுவை நாங்கள் அமைத்துள்ளோம். மாநிலத்தின் மக்கள் நலத்திட்டங்கள் மூலமாக வழங்கும் சேவைகளின் திறனை மேம்படுத்துவதன் மூலம் செலவினத்தை சீரமைத்து குறித்தும் அனைத்து நலத்திட்டங்களையும் அத்திட்ட பயனாளிகள் மீதான நேர்மையான தாக்கத்தை மதிப்பீட்டு மறு ஆய்வு செய்வது குறித்தும் அரசின் திட்டங்கள் தேவைப்படும் அனைத்து மக்களுக்கும் உண்மையிலேயே பயன்பெறுவதை உறுதி செய்வது குறித்தும் மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக இது போன்ற ஒரு உயர்நிலை செலவின சீர்திருத்த குழுவை நாங்கள் அமைக்க உள்ளோம். இந்த குழு செலவை குறைப்பதோடு மட்டும் நின்றுவிடாது, மாறாக அதை சரி செய்வதற்கும் நீண்ட காலத்திற்கு சமூகத்திற்கும் மாநிலத்திற்கும் நல்ல நேர்முறையான விலகுகளை பயன்களையும் தர நலத்திட்டங்கள் எக்ஸ்டென்ட் செய்வதும் இதில் அடங்கும் என்பதை இங்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும். மாநிலத்தின் நிதிநிலை இல்லாமல் உள்ளது. கடன் சுமையால் நிரம்பியும் குறைந்தபட்சம் வருவாயுடனும் கசியும் ஓட்டைகளுடன் கூடிய ட்ரெஷர் செஸ்ட் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணி தொடங்கிவிட்டது. எனினும் நிதி நிர்வாகத்தை மீண்டும் பிசிக்கல் கன்சாலிடேஷன் பாதைக்கு கொண்டு வர குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவைப்படும். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையின் கீழ் அரசியல் களத்தில் நமது முந்தைய அனைத்து முயற்சிகளும் நாங்கள் வெற்றி கொண்டுள்ளோம். இந்த முயற்சியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். சமச்சீரான அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கான நிதி ஒருங்கிணைப்புடன் கூடிய நல்லாட்சியை கொண்டு மாநிலத்தை தமிழ்நாட்டு உயர்த்தும் விளங்கும் நமது 5 ஆண்டு பதவி காலத்தை மட்டும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் குறுகிய கால அரசியல் ஆதாயங்களில் மட்டும் கவனம் செலுத்திய முந்தைய அரசை போல் இல்லாமல் நிலையான கொள்கைகள் மற்றும் தூய்மையான திறமையான நல்லாட்சி வழங்குவதன் மூலம் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் தொடர்ச்சியான வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்று நமது அரசு நம்புகிறது. மாநிலத்தின்

சொந்த வரி வருவாய், எஸ்ஓடிஆர் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள், ஐபி 2026-27 ஆண்டு 2,29,579 கோடி ரூபாய் கணிப்புடன் ஒப்பிடுகையில், திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட் 2026-27 2,26,740 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீட்டில் வணிக வரிகள் 156,176 கோடி ரூபாயும், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு 35,109 கோடி ரூபாயும், மோட்டார் வாகன வரி 14,861 கோடி ரூபாயும், மாநில கலால் வரி 14,164 கோடி ரூபாயும் அடங்கும். முந்தைய ஓவர் எஸ்டிமேஷன் மாநிலத்தின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு இணங்க, கணிப்புகள் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் சரியான அளவில் கணிக்கப்பட்டுள்ளன. 2025-26 ஆண்டிலான திருத்த மதிப்பீடு விட 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் 2025-26 ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் இருந்து 26,265 கோடி ரூபாயுடன் கம்பேர் செய்கையில், இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 27,204 கோடி ரூபாயாக இருந்தது. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2026-27 27,835 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் மாநிலத்தின் சொந்த வருவாய்கள் 2,54,575 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளன. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 மொத்த வருவாய்கள் 72.73% ஆகும். ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ஐபி 2026-27 24,762 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பதிலாக ஒன்றிய அரசு வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 60-40 பங்கீடு முறையில் 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையான 3,461 கோடி ரூபாயும் 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. தற்போது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் 32,922 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய வரிகளில் மாநிலத்தின் பங்கு திருத்த மதிப்பீடுகள் 2025-26 56,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. ஒன்றிய அரசு வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்ற ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 62,531 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. இதன் தொகை திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடு 2026-27 தக்க வைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2025-26 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 3,09,698 கோடி ரூபாயாகவும், 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,44,575 கோடி ரூபாயாகவும் கணிக்கப்பட்ட மொத்த வருவாய் வரவுகள் 2026-27 ஆண்டுக்கு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,50,027 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை விட 5,450 கோடி ரூபாய் உயர்வு. செலவினங்களை பொறுத்த மட்டில் மொத்த வருவாய் செலவினம் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து

93,272 கோடி ரூபாயில் இருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 4,05,802 கோடி ரூபாயை உயர்த்தி மதிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களான விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி, 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ஆகியவற்றுக்கு கட்டாய ஒதுக்கீடுகள் அதிகரித்ததால் மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் உயர்ந்துள்ளன. 2026-27 இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 59,562 கோடி ரூபாயாக கணிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மூலதன செலவினம் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 56,985 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நிகர கடன்கள் மற்றும் முன்பணங்கள் உள்ளிட்ட மாநிலத்தின் மொத்த மூலதன ஒதுக்கீடு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 66,060 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தது. வருவாய் வரவுகள் மிகப்படுத்தி காட்டியிருந்தாலும் வருவாய் செலவினத்தை குறைவாக மதிப்பு இட்டதன் மூலம் இது குறைந்து மதிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 நிதி பற்றாக்குறை இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 121,949 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 121,819 கோடி ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு நிதி பொறுப்பு சட்டம் 2003 நிர்ணயிக்கப்பட்ட எல்லைக்குள் இருக்கும். மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிலுவை கடன் பொறுப்புகள் 2026-27 இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டிருந்த 10,99,458 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 2026-27 திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,98,768 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலுவை பொறுப்புகளில் மாநிலத்தின் பொதுக்கடன் மற்றும் பொது கணக்கு பொறுப்புகள் ஆகியவை அடங்கியுள்ளன. மேலும் சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்டத்திற்காக பெறப்பட்ட 9,523 கோடி ரூபாயும் இந்த நிலுவை பொறுப்புகளில் அடங்கியுள்ளது. இத்திட்டம் ஒன்றிய அரசு திட்டமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒன்றிய அரசின் கணக்குகளில் உரிய கணக்கு சரிகாட்டல்கள் மேற்கொள்ளப்படும் போது நிலப்பொறுப்புகள் 9,523 கோடி ரூபாய் குறையும். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபி நிலுவை பொறுப்புகளின் விகிதம் 2026-27 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் மதிப்பிட்டிருந்த 27.03% ஒப்பிடுகையில் 2026-27 திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 27.01% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரி வசூலில் ஏற்படும் கசிவுகள் அடைத்து வசூல் திறனை மேம்படுத்தி வருவாய் பெருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலம் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சியை அதிகரிக்க உறுதியான நடவடிக்கைகள் இந்த அரசு எடுக்கும். மாநிலத்துக்கு ஒன்றிய அரசிடமிருந்து பெற வேண்டிய உதவி மானியத்தை உரிய அளவில் பெற நமது அரசு முயற்சி செய்யும். இந்நடவடிக்கைகள் மூலம் வரும் ஆண்டுகளில் வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக மூலதன செலவினம் அதிகரித்து விரும்பத்தக்க வளர்ச்சி எட்டப்படும். தனது நிதி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்த தேவையான பொருளாதார வலிமையும் ஆழமான நிறுவன கட்டமைப்பையும் மனித வளத்தையும் தமிழ்நாடு பெற்றுள்ளது. நிதி சிக்கலை துல்லியமாக புரிந்து கொண்டு செயல்படும் இந்த அரசு முறையான வருவாய் திரட்டல், நேர்த்தியான செலவினை மேலாண்மை, தூய்மையான ஊழலற்ற நல்லாட்சி ஆகியவற்றின் மூலம் அவற்றை தீர்க்க உறுதி பூண்டுள்ளது. இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு கடுமையாக உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மு ஆ சித்திக் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை வடிவமைப்பதில் தமது விலைமதிப்பற்ற வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் வழங்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 ஆம் ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் அப்புறவுகளை பெற்றுத்தருமாறு தங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெழுக தமிழ்நாடு.
1: பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.

நேயர்கள், இதுவரை தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பித்த நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. நேயர்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம், நேயர்களே, இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் தாய்ப்பால் கொடுப்பதினால் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். மீண்டும் ஒரு நினைவூட்டல், இன்று பிற்பகல் 2:15 பேசுங்க மக்களே பேசுங்க நேரலை நிகழ்ச்சி அருமனை அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வலம் வர காத்திருக்கின்றது.

உற்சாகம் ததும்பும் ஒரு பழைய திரைப்பட பாடல் கேட்டு ரசிக்கலாமா? டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் 1966 திரையரங்குகளை அலங்கரித்த குமரிப்பெண் திரைப்பட பாடல் பி பி ஸ்ரீனிவாசின் உற்சாக குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் எக்ஸலண்டான மங்களமூர்த்தி அவர்களின் அகார்டிங் வாசிப்பில் வேகமான, உத்வேகமான, விவேகமான, மனம் ஜாலியாக சோகம் தீர்க்கும் பாடல் இது.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
0: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
4: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேர்களே, இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் தாய்ப்பால் கொடுப்பதினால் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் A.R. ஜமீலா பொன்மலர் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கெரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி பாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: 2,514 தொடக்கப் பள்ளிகள், 365 நடுநிலைப் பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும்

0: மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3734 பள்ளிகள் 2132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுகளும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டு உள்ளது. பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது.
1: உயர்கல்வித்துறைக்கு 8393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
0: உயர்கல்வித்துறைக்கு 8393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 2027-28 கல்வியாண்டில் மதுரையில் சிறப்பு அரசு சட்டக் கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக் கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலை வாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது.
1: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
0: அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப் பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
1: தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வேளாண் துறைக்கு 14984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்சார மானியம் வழங்குவதற்கு 7432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 14,43,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாய் வேளாண் கடன் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறைக்கு 2,142 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விலையில்லா கறவை மாடுகள் வழங்க 77 கோடி ரூபாயும் வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்திற்காக 110 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் அறிவகம் என்ற பெயரில் செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைக்கப்படும் என்றும் இதன் சாத்தியக்கூறுகளை ஆராய 5 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். டெல்டா குறுவை சாகுபடி திட்டத்திற்காக 134 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூட்டுறவுத்துறைக்கு 8028 கோடி ரூபாயும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9880 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்காக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 12 முதியோர் இல்லங்கள் அமைப்பதற்காக 6,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்க 33 கோடி ரூபாயும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். மீனவர் நலன் உதவித்தொகை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 193,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்திற்கு 135 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி

0: பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முற்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் போராட்டத்தின்போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அனைத்து உறுப்பினர்களும் கேள்வி நேரத்தை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணி வரையிலும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய அரசுகள் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த 2019 ஆண்டு இதே நாளில் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 7 ஆண்டுகளில் 36 நாடுகளில் பதுங்கியிருந்த 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.7% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டத்தில் பேசிய அவர், பணவீக்க விகிதம் 5% இருக்கும் என்று கூறினார். ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து 5.25% இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கயானாவின் 60வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளும் எரிசக்தி, சுகாதாரம், டிஜிட்டல் புத்தாக்கம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்தியா கயானா மக்கள் இடையேயான உறவுகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்தார். காமன்வெல்த் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா 7 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா மற்றும் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தன்வி சர்மா 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் யுவானையும், இஷாராணி பருவா 21-18, 15-21, 21-7 என்ற செட் கணக்கில் கொரியாவின் லீ ஜோ யுல்லையும், ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் யூ போ பேயையும் வென்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் திருச்சி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக்கம் நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: நலமாய் வாழ்வோம்.
4: தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள். தகவல்களை தருகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜெமிலா பொன்மலர் அவர்கள்.

0: தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸும் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸும் உண்டு. ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் கொடுக்கும்னா, குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்க முடியும். அதாவது தாய்ப்பாலில் IgA லாக்டோஃபரின் மாலிகூல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறது, அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். குழந்தைகளுக்கு பால் கொடுத்தால் அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது, மூளை வளர்ச்சிக்கு தேவையான மைலின் ஃபைபர்ஸை உருவாக்க வேண்டிய சப்ஸ்டன்சஸ் அதாவது லாக்டோஸ், அமினோ ஆசிட்ஸ் போன்ற கொழுப்பு அமினங்கள் தாய்ப்பாலில் அதிகமாக இருக்கிறது. சோ அது தாய்ப்பாலை கொடுத்தால் ஆராய்ச்சி முறையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தாய்ப்பாலை கொடுக்கிற குழந்தைகளுக்கும் கொடுக்காத குழந்தைகளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் அதிகமாக தாய்ப்பால் கொடுக்கிற குழந்தைகளுக்கு இருக்கிறது. சோ கண்டிப்பா தாய்மார்கள் தாய்ப்பாலை கொடுக்க வேண்டும். வேற என்ன பெனிஃபிட்ஸ், தாய்ப்பாலில் உள்ள ஆலிகோசாகரைட்ஸ் அது என்ன பண்ணும்னா, குடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அது குடலில் ஒட்டாமல் தடுத்து கொடிய குடல் நோய்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறது. அதாவது எஸ்பெஷலி குறை மாத குழந்தைகளை, நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸ் என்று சொல்லுவோம், குடல் நோய் வராமல் பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்ல, தாய்ப்பாலுக்கும் மாட்டுப்பாலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, தாய்ப்பால் குழந்தைக்கு வளர்ச்சிக்கு தேவையான உடல் எடை நிலைமைக்கு ஏற்றபடியாகவும் அன்றாட தேவைக்கு ஏற்றபடியாகவும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் தன்மையுடையது. சோ அதனால குழந்தை வளர்ச்சிக்கு தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட். லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ்னா, குழந்தைகளுக்கு வருகின்ற அலர்ஜி நோயிலிருந்து, டயபெட்டிஸ் நீரழிவிலிருந்து குழந்தைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஃபியூச்சர்ல சில குழந்தைங்களுக்கு வர இருதய நோய், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ்ல இருந்து குழந்தை பாதுகாக்கப்படுகிறது. அதனால கண்டிப்பா தாய்மார்கள் தாய்ப்பாலை கொடுக்க வேண்டும்.
1: தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள். தகவல்களை தந்தவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் A.R. ஜெமிலா பொன்மலர் அவர்கள்.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில். நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாகர்கோவில் குமரிபண்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 12:55 ஆகிவிட்டதா. அடுத்ததா ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அரிது அரிது அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், இதோ உங்களுக்காக.

காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நேரம் 1 மணி. ஒரு மணி வந்து அப்படியே ஆரம்பமாயாச்சு. ஆரம்பமான உடனே நம்மளுக்கு வந்து செய்தி தெரியுமா தான் நம்மளுக்கு அப்படியே ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு செய்தி தெரியுமால என்ன தகவல் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து சிரிப்பு, சிரிப்புனா யாருக்கு பிடிக்காது இல்லையா? அதுலேயே பூ கூட வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? சிரிப்பு அப்படின்னா சிரிப்பு இலவசமான மருந்து அப்படின்ற டாபிக்ல தான் இன்னைக்கு செய்தி தெரியுமால நம்ம கேட்க போறோம். சிரிப்போ இலவசமான மருந்து இல்லையா? பணம் செலவில்லாமல் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த மருந்து சிரிப்பு தானே. அது வந்து மன ஆழத்தை குறைக்கும் எளிய வழி வந்து சிரிப்பு இல்லையா?

போது உடலில் மகிழ்ச்சி ஹார்மோன்கள் வந்து சுரக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சிரிப்பும் நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கும் நல்லது. கூடவே குடும்பத்தில் வந்து ஒருவர் சிரித்தால் அந்த மகிழ்ச்சி மற்றவர்களுக்கும் பரவுகிறது இல்லையா? தினமும் சில நிமிடங்கள் மனம் விட்டு சிரித்தால் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்க முடியுமாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால தினமும் சில நிமிடம் கண்டிப்பா சிரிப்பு வரலன்னா கூட பரவாயில்ல, சிரிச்சிருங்க. என்ன காசா பணமா, சிரிப்பு தானே, அப்படியே சிரிச்சிருங்க, ரொம்ப சந்தோஷமா சிரிங்க. ஓகே, பிறரை புண்படுத்தக்கூடிய சிரிப்பு வந்து ஒரு சிரிப்பே அல்ல, அது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிரும் சிரிப்பே உண்மையானது. நேர்களே.

நேர்களே, சிரிக்க காரணம் தேடாதீர்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் எப்படிங்க சிரிக்க முடியும், எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ சோகங்கள்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் நான் நடந்து போயிட்டுருக்கேன், என்னாலலாம் சிரிக்கவே முடியாதுங்க, எனக்கு கஷ்டம்னா கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டம்ப்பா, அப்படிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இல்லைங்க, சிரிக்க காரணம் தேடாதீர்கள். சிரிப்பதையே ஒரு பழக்கமாக மாற்றுங்கள். உங்கள் சிரிப்பு உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் தானே. சிரிப்போ இலவசமான மருந்து இல்லையா? சிரிச்சிட்டீங்களா? இப்ப கொஞ்சம் சிரிங்க பாக்கலாம். கொஞ்சம் சிரிச்சிருங்களேன். வரலையா சிரிப்பு? வரலையா? இல்ல இல்ல, நீங்க கண்டிப்பா சிரிக்கிறீங்க. ஏன் தெரியுமா? நீங்க வந்து குமரி பொன்மலை 101 அப்படியே நேர்களாச்சே. கொஞ்சம் சிரிங்க பாக்கலாம்.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலிருந்து
1: ஆகாஷ்வாணி இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மங்கேரின் மனதோடு பயணிக்கும் இனிய நிகழ்ச்சியாய். ஹாய் ஸ்நேகிதியே.

நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதியே, குமரி எஃப்எம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேண்டாஸ்டிக்கான குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரெஷ்ஷா குட் ஆஃப்டர்நூன் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ் உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். பெண்மணிகளே, முத்து மணிகளே, எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கிறீங்களா? சமைச்சீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கீங்க தானே? அதுதாங்க நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கீங்க தானே? ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாது. சரிதானே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு முறை கூட சொல்றேன், உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாது. சரிதானே? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்ற டாபிக்ல தான் பெண் மணிகளே நீங்க ஏன் கூட பேச போறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602240, அதுக்கப்புறமா 2907722, இணைப்பு எண் 0462. ஒரு அலைபேசி என்றுக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8903257309.

0: உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாது. இந்த ஒரு வரி முதல்ல கேட்கும் பொழுது சற்று ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தால் இதில் மிகப்பெரிய வாழ்க்கை பாடம் இருக்குது, அப்படிதான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஓகே, நம்முடைய பெண்மணிகள் தோழிகள்லாம் சூப்பரா பேச போறாங்க, சூப்பர் சூப்பரா பேச போறீங்க, அப்படிதானே? ஓகே, எப்படி எப்படி அப்படி அப்படி சூப்பரா பேச போறீங்க. அதோ கியூ கட்டி வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க, பேசலாமா? ஓகே, முதல் தோழி என்ன பேசுறாங்க கேக்கலாம். வணக்கம். முத்து மணிகள் பேசுறீங்களா? பேசுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: உங்களுடைய பேர் என்னம்மா சொல்லிடுங்க.

0: மனத்துக்கு வணக்கம்.
1: வணக்கம்மா, உங்களுடைய பேர் என்ன சொல்லுங்க?
0: பூஜாபாண்டி லட்சுமி.
1: பேசுங்கம்மா. இன்னைக்கு என்ன டாபிக் தெரியும் தானே உங்களுக்கு?
0: மகிழ்ச்சியா இருக்க
1: என்ன அப்படியே இஸ்கி விட்ட மாதிரி இருக்கு. டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாது, சரிதானே? கண்டிப்பா
0: கண்டிப்பா.
1: அதுல என்ன டவுட் இருக்கு அப்படிதானே?
0: என்ன
1: வந்தாலும் எல்லாத்தையும் மூட்டை கட்டி அப்படியே தண்ணிக்குள்ளே அமுக்கி வச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும். கரெக்டா?
0: சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்.
1: சரி,
0: என்ன வந்தாலும் சகிச்சு போடணும்.
1: என்ன வந்தாலும் சகிச்சுக்கணும், வேற வழியே இல்ல. நன்றி. நன்றிமா. அடுத்த தோழியார் என்ன பேசுறாங்க கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படி பாத்தீங்களா, பேக்ரவுண்ட்ல சிரிச்சுட்டே வரீங்க. எனக்கு டாபிக் ஆப்டா
2: நல்லா இருக்கு மேடம்.
1: ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் சொல்லுங்கம்மா. சொல்லிடுங்கம்மா, சொல்லிட்டே இருங்கம்மா.
2: மகிழ்ச்சியா இருக்கு, நம்ம மனசுல தான் இருக்கு மேம்.
1: அது எப்படிமா மனசுல இருக்கு?
2: ஆமா மேம், நம்ம எப்பவுமே நிறைவோட இருந்தா நமக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம்ல மேம்.
1: ஓ, நம்மளுக்கு நம்ம எப்பொழுதுமே நிறைவாக இருந்தா நம்மளுக்கு குறைகள் ஓடி போய்விடும் அப்படின்றீங்க.
2: ஆமா, நமக்கு எப்பவுமே மகிழ்ச்சி தானே. அப்போ இப்ப உங்ககிட்ட பேசத்துல பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
1: அது அது அது
2: பேசணும் மேம். நல்லா எப்பவும் கேட்கணும்.
1: சரி,
2: நல்ல இசை எல்லாம் கேட்டாலே நமக்கு எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம் மேம். கவலையே வராது. இப்படி எல்லாம் இருக்கு செம்மையா மேம், கவலைப்படணும்
1: கண்டிப்பா.
2: வீட்டுல பிள்ளைங்க இருக்க, சின்ன பிள்ளைங்க, அவங்க கூட அவசரம் நம்ம மாறி விளையாட பாருங்க. அப்ப இருக்க சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா மேம்? கவலைகள் அப்படி மறந்துடும். அது மாதிரி வீட்டுல பேசத்துலயும் பிள்ளைங்க கூட நம்ம மனவிட்டு பேசணும் மேம். நம்ம மனசுக்கு பாடங்கள்லாம் கேட்டு அது ரொம்ப ஒரு சந்தோஷம் மேம்.
1: அப்படியே எடுத்து அடுத்தவங்களுக்கு மேல இறக்கிடணும். சும்மா
2: சொன்னேன்,
1: அப்படிதான் சொன்னீங்க. எப்பயுமே இந்த சைடுல சந்தோஷம்
2: மட்டும்தான்
1: இருக்கும்.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: ஆடினாலே ஆஃபர் தானே? எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
6: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
5: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
6: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
1: நேரம் அப்படியே சூப்பரா ஹாய் ஸ்நேகிதியோட அப்படியே அணைஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. நேரம் 1:16 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாது அப்படித்தானே அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கோம். கரெக்டு தானே? நம்ம வந்து பல நேரங்கள்ல நம்மளுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் ஒப்படைத்து விடுகிறோம். இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசினாங்க, பாரத்தை அப்படியே இறக்கி வைக்கிற மாதிரி நம்மளுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் ஒப்படைத்து விடுகிறோம். யாராவது நம்மை பாராட்ட வேண்டும், அதாவது நீ சூப்பரா இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்க, இல்ல இல்லைன்னா வந்து உன்னோட ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு இப்படி, இல்லை இது மட்டும் கிடையாது, நம்ம நிறைய பேர் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளாடியே வந்து நினச்சிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் வந்து அவங்க பாராட்டலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு சோர்ந்து போயிடும், ஐயையோ ஒன்றுமே பாராட்டலையேப்பா அப்படின்ற மாதிரிலாம். அப்படிலாம் இல்லைங்க, யார் நம்மளை புகழ்ந்தாலும் சரி புகழாட்டியும் சரி, நம்ம நம்ம தான், நம்மளுடைய மகிழ்ச்சி வந்து நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும்.

0: இருக்கணும். அதுக்கு தானே நம்ம பறந்துருக்கோம், சும்மா அழுதுட்டுலாம் இருக்கக்கூடாது. கரெக்டு தானே? நம்மை அடுத்தவங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. நம்மோடு நேரம் செலவிட வேண்டும். அதாவது நிறைய பேர் நம்மக்கிட்டே பேசிட்டு இருக்கணும், நம்மக்கிட்ட எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்கணும்ப்பா, அடுத்தவங்க கிட்டலாம் பேசவே கூடாதுப்பா அப்படிலாம் நினச்சி நம்ம சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணோம். அப்படிலாம் ஃபீல் பண்ணவே கூடாதாங்க. நீங்கள் வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற டாபிக் தான். உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாது.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில். நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330666.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:19 நிமிடம் ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்த டாபிக்ல பெண்மனைகள்லாம் சூப்பரா பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாது அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போய் கொண்டிருக்கிறோம். அடுத்தது தோழி என்ன பேசுறோங்க கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, யார இருந்து பேசுறீங்க? சூப்பரா பேசுங்க பாக்கலாம்.
2: நம்மளால மட்டும்தான் முடியும்.
1: சான்ஸே இல்ல. வேற
2: பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ்வதல்ல, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வாழ்வதே மகிழ்ச்சி.
1: வாவ், சூப்பர்.
2: அப்ப இந்த மகிழ்ச்சி நமக்கு வேணும்னா எதெல்லாம் நம்ம கைவிடணும்னா, சூழ்ச்சியை உண்டாக்கும் மனம், ஏளனமாக பார்க்கும் கண்கள், கெட்டதை கேட்கும் காதுகள், பொய் சொல்லும் நாக்கு, பிறருக்கு தீங்கு செய்யும் கைகள், தவறான பாதையில் நடக்கும் கால்கள், இதெல்லாம் நம்ம நம்மகிட்ட இருந்து வேறறுக்கணும். அப்ப மகிழ்ச்சி எப்போதுமே நமக்கு கூடவே இருக்கும்.
1: சூப்பர், அருமை. எப்படி எப்படி அப்படி அப்படி வேற லெவல் போங்க நீங்க. சூப்பர் மேம், நன்றி.
2: நன்றி மேடம், நன்றி.
3: ஆரம்பம் சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாது அப்படின்ற டாபிக்ல தான் அப்படியே பேசி சூப்பரா போயிட்டு இருக்கிறோம். நாம் அடுத்ததான் இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுவீங்கம்மா? உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லை. கரெக்டான வந்து டவரை பிடிச்சு நெல்லு பேசுங்கம்மா, பேசுங்க.
8: நாகர்கோயிலே வந்து பேசிடுறதா?
1: பேசுங்க, சூப்பர் பேசுங்க.
8: மகிழ்ச்சி, என்னோட மகிழ்ச்சி என்கிட்டதான் எப்பயுமே நான் வச்சிருப்பேன்.
1: நான் வாங்கல, உங்ககிட்டதான்
8: இருக்கு. கேட்க மாட்டேன்.
1: சூப்பர்.
8: தேடிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒரு நாள்ல எனக்கு பிடிச்ச விஷயத்த ஏதாவது ஒரு அரை மணி நேரம் வந்து பண்ணுவேன். அடுத்தவங்களுக்காக மட்டுமே யோசிச்சுட்டே இருக்க
1: மாட்டோமா?
8: நாம நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஃபுல்ஃபில் ஆகும். நம்ம அடுத்தவங்களையும் பாத்துக்கணும் தான், இல்லன்னு சொல்லவே இல்ல. அதே நேரத்துல நம்ம வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற ஆளுமானாலாம்.
1: சூப்பர்மா, எப்படிமா எப்படி
8: முக்கியமா

0: வாரத்துக்கு சாப்பிடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, டயத்துக்கும் சாப்பிடுற வேலைக்கு போற மாதிரி அப்படி. நான் சொல்லுவேன், நான் நல்லா இருந்தாதான் நான் மூணு பேரும் பார்க்க முடியும், வீட்டுக்காரு ரெண்டு பொண்ணு இருக்கு, அதனால நான் மோஸ்ட் என்ன நான் பாத்துக்கிறேன், அப்புறமா நம்ம மத்தவங்களை
1: நீங்க என்ன நக்கல் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது.
0: எல்லாமே அப்படிதான் யோசிப்பேன், எனக்கு என்ன தோணுதோ செய்வோம்மா, எதுக்காகவும் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு வருத்தப்படுறது முதல்ல பிடிக்காது.
1: சரி, நான் அப்படியே உங்களை அப்படியே காப்பி
0: பண்ணிக்கிறேன். நமக்கு வாழ்க்கை ஒண்ணுதானம்மா.
1: கண்டிப்பாம்மா. ஓகே,
0: நன்றிம்மா.
1: சூப்பர், நன்றி.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital. நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை மகிழ்விக்க உங்களே தவிர யாராலும் முடியாது. சரிதானே? கண்டிப்பாக அதுதானே உண்மையும் கூட. இதோ பேச வந்துட்டாங்க, என்ன பேசுறாங்க கேட்கலாம். அடுத்த தோழி யாரு கேட்கலாம். வணக்கம், பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாருமா, எங்கேருந்து பேசுறீங்க?
2: ராஜாத்தி கதிரகேசன், வடதிவிலையிலிருந்து பேசுறேன் மேடம்.
1: ராஜாத்தி பேசுறேங்க.
2: எங்க லவ்லி பிருந்தாச்சி மடத்துக்கு அன்பான மதிய வணக்கம்.
1: மதிய வணக்கமா சொல்லுங்க
2: மேடம். மகிழ்ச்சிங்கிறது நம்ம நம்ம மனசுல நம்ம சந்தோஷமா இருந்தாதான் நம்ம எதுவுமே நல்லபடியா நடத்த முடியும்.
1: கண்டிப்பாமா.
2: ஆனா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வாழணும், நம்ம நிறைய சேமிக்கணும், நல்லா உழைக்கணும், நிறைய எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும். ஆனா நாளைக்கு நாளைக்குன்னு இருக்க கூடாது. இன்னைக்கு இன்னைக்குதான் நம்ம வாழ முடியும், இன்னைக்குதான் நம்ம சாப்பிட முடியும். அதுக்காக சேர்த்து வைக்க வேண்டாம், உழைக்க வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. எல்லாம் பண்ணணும், ஆனா இன்னைக்கு நம்ம வாழணும். இன்னைக்கு நம்ம வாழணும்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். இன்னைக்குதான் சாப்பிட முடியும்னா நம்ம வந்து இன்னைக்குள்ள நாள் நம்மளுக்கு கிடைச்ச அந்த டைம் சந்தோஷமா நம்ம வந்து எதிர்கொள்ளணும். அதுக்காக வந்து இல்ல நம்ம அப்படி சேர்த்து வச்சுட்டு நம்ம நாளைக்கு அதே மாதிரி திங்க் பண்ணிட்டே இருந்தோம் நினைக்கிறேன், இன்னைக்குள்ள வாழ்க்கையே நம்ம வாழ முடியாது. நம்ம உள்ளம் தான், நம்ம உள்ளத்துல நம்ம சந்தோஷமா நினைச்சாலே நம்மளை சுத்தி இருக்கவங்களும் சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம்.
1: கண்டிப்பா.
2: எல்லா விஷயத்திலயுமே நம்ம வந்து ஒரு விஷயத்த யோசிக்கும் போது பாருங்களேன், ஏதாவது நினைச்சு நம்ம வந்து நெகட்டிவா திங்க் பண்ணிட்டோம்னா எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவா தான் இருக்கும். நம்ம நம்ம வந்து பாசிட்டிவா எதையுமே பாசிட்டிவா நினைச்சிட்டு நம்ம வந்து இருந்தோம்னு வைங்களா, நம்மளும் சந்தோஷமா இருக்குன்னா நம்மளை சுத்தி இருக்கவங்களே சந்தோஷமா.
1: சூப்பர்மா, நல்லா அருமையா பேசிட்டீங்கம்மா. நன்றி.
2: நன்றி மேடம். நன்றி.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: காற்றின் அலைகளில் தவழ்ந்து நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101ல அப்படியே அணைஞ்சிருக்கிறீங்க.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.

0: கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520 12356.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் ரொம்பவே அருமையாக போயிட்டு இருக்கல. நேரம் 1:28 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாரால முடியாது அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். அடுத்த தொழில் என்ன பேசுறாங்க கேக்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா, வந்துருங்க. வணக்கம், பேசுங்க. ஒண்ணு இல்ல தானே, சந்தோஷமா தானே பேசிட்டு. அது என்ன தெரியுமா ராஜேஸ்வரி அம்மா, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னா அந்த மாதிரி நோயெல்லாம் நம்மள அட்டாக் பண்ணாது, பயந்து ஓடி போயிரும். அது அவங்க ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க, ஆனா இணைப்பு வந்து அப்படியே கட் ஆகி விட்டது. சாரிமா.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 1:31 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாதுப்பா அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கோம். அடுத்த தோழியார் என்ன பேசுகிறார்கள் அப்படின்னு கேட்க போற. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், பேசுங்க. இந்த வாய்ஸ மாத்தி மெமிக்ரி பண்றது ஒண்ணும் இல்லங்க, நேர்களே தப்பா நினைச்சுக்காங்க. அவங்க தொண்டையில வந்து அப்படியே த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அதான். ஓகே, இன்னைக்கு டாபிக் வந்துருங்க. உங்களே மகிழ்விக்க உங்களே தவிர யாராலும் முடியாது, சொல்லிடுங்க. சொல்லவே இல்ல மாட்டேனே.
2: நாம நாமளாவே இருந்தாச்சுன்னா சந்தோஷத்துக்கு ஒரு குறவுமே இருக்கு.

0: ஹலோ, அதாவது நம்ம பேசுற வார்த்தைகள்லாம் சரி, செய்ய முடிய வேலைகளா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நமக்கு எப்பவுமே நல்ல நிறைவா இருக்கணும். பேசுற வார்த்தைகளா இருந்தாலும் சரி, நம்ம சுத்தமா இருக்கணும் மேடம்.
1: சரிம்மா.
0: ஆமா, பேசக்கூடியவங்க ரசிக்கணும். ரசிச்சாச்சுன்னா நம்மளே பாராட்டுவோம், அப்ப நம்மளே சிரிச்சிருவோம். அதாவது நம்ம வந்து தன்னதானே ஒரு நல்ல செயல்கள் செய்தா கூட, ஒருத்தன் நல்ல கூட, ஒரு சின்ன குழந்தைகள் ஏதாவது நல்லது செஞ்சா கூட, நம்ம வந்து தன்னைத்தானே சிரிப்பம் பாத்துக்கோங்க.
1: நம்ம
0: செய்யறதுதான் நமக்கு தெரியணும் படுது, நம்ம தெரியணும் படுறதுனாலதான் நம்ம செய்யும். அத நினைச்சு நம்மளேதான் சந்தோஷப்பட வேண்டியது.
1: சரிங்கம்மா, நீங்க ரொம்ப அருமையா பேசிட்டீங்க. உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லலாமா கொஞ்சம்? ஓகே, ரொம்ப அருமையா பேசிட்டீங்க. ரொம்ப சிரிச்சு சிரிச்சு எங்களை வந்து மகிழ்வித்து விட்டீர்கள். ஓகே ஓகேமா, நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: அகில இந்திய அளவில் கல்விக் கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
6: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில் 233066.
7: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
8: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
9: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
10: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
11: Pontiously Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
12: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiously Super Speciality Hospital.
13: நாகர்கோவில் ஹோலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
2: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
2: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
2: செல்
4: 7305365016.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களுக்கு நினைப்படுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரன் நிகழ்ச்சி மறவாது கேட்பீர்கள்.

0: நேரம் ரொம்பவே அருமையா அப்படியே சூப்பரா வந்துட்டு ஹாய் ஸ்நேகிதியோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:37 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? யார் பேசுறீங்க? பேசுவோம். உங்களை மகிழ்விக்க உங்களை தவறாலும் யாராலும் முடியாது. மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி, டபுள் மகிழ்ச்சி. இணைப்பு வந்து ரொம்ப சரியாக இல்லை, விட்டு விட்டு விட்டு விட்டு விட்டு கேட்டுட்டு இருக்கு. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேம்மா, மகிழ்ச்சியா இருக்கிறேம்மா. நன்றிமா, தேங்க்யூ. நன்றி, நன்றி.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: நேரம் அப்படியே போயிட்டே இருக்குல்ல. நேரம் 1:39 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாது அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போய்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக பேச காத்திருக்கும் தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சாமி ரோட்ல இருந்து மேகலா.
2: பேசுங்க.
3: அது பிறகு எல்லாருமே பேசுவேன்.
2: சாரிமா, உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லை. சொல்லுங்க, பேசுங்க.
3: அதனால நானும் என்ன வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்கேன்.
2: கண்டிப்பாமா, கண்டிப்பா. இப்ப நீங்க கடைசி சொன்னது மட்டும் ரொம்ப கிளியரா கேட்டுச்சு. சூப்பர்மா, நன்றி நன்றி.
3: நன்றி மேடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாது அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேசி போயிட்டுருக்கிறோம். நம்மளுடைய தோழிகள்லாம் பயங்கரமாக பேசினாங்க, சூப்பராக பேசினாங்க. நம்மளுடைய மனநிலையை நிர்ணயிப்பது நாம தானே. காலையில் எழுந்த உடனே புன்னகையோட அந்த நாளை தொடங்குவதும் நான் தானே. நமக்கு பிடித்த இசையை கேட்பதும், புத்தகம் படிப்பதும், இயற்கையை ரசிப்பதும், நமக்கு பிடித்த வேலையை செய்வதும் நமக்கே சாத்தியம் தானே. அதுக்கு சிறிய தருணங்கள்

0: தான் வாழ்க்கையை அழகாக்குகின்றன அல்லவா? மற்றவர்கள் நம்மை மகிழ்வித்தால் அது ஒரு கூடுதல் பரிசு. ஆனால் நம் மகிழ்ச்சிக்கான ஒரே காரணமாக மற்றவர்களை மாற்றிவிட்டால், இல்லைன்னா நம்ம மாறிவிட்டால் ஏமாற்றங்கள் அதிகமாகிவிடும் தானே. உங்களை நீங்களே மதியுங்கள், உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள், உங்கள் சிறிய வெற்றிகளை கூட கொண்டாடுங்கள். உங்களை நேசிக்க தொடங்கினால் வாழ்க்கை இன்னும் அழகாக தோன்றும். நேரம் அப்படியே நிறை பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நேரம் 1:42 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி, கொஞ்சம் சீக்கிரமா பேசுறீங்கம்மா. வணக்கம். வணக்கம் பேசுங்கம்மா.
1: என்ன மகிழ்ச்சி? என்னால் முடியும்.
0: என்னால் முடியும், என் மகிழ்ச்சி என் கையில்.
1: எனக்கு நானே ஆறுதல், யார்கிட்டையும் இந்த கஷ்டம் எல்லாம் பகிர்ந்துடவே மாட்டேன். எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கண்ணாடி முன்னாடி நிற்பேன். எனக்கு நானே பேசிட்டு ஒரு ஆறுதல் கடவுள்கிட்ட
0: கொடுக்குறேன். அவ்வளவுதான்.
1: நீங்களும் ஆறுதல் தான். எனக்கு எப்பவும் நிறைய நிறைய நிகழ்ச்சி தரீங்க, இதுவே எங்களுக்கு ரொம்ப ஆறுதல்.
0: தேங்க்யூமா,
1: ரொம்ப நன்றி மேடம். நான் உங்கள்ட்ட பேசும் போதே எங்களுக்கு ஒரு ஆறுதல்.
0: தேங்க்யூ சோ மச், நன்றிமா. நன்றி. நேரம் அப்படியே நிறைய பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நிறைய தோழிகள் வந்துட்டே இருக்கிறாங்க. வாய்ப்பு சாரி, ஆனா நம்மளுடைய டைம் முடிய போகுது. இருந்தாலும் ஒரு தோழிக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துடலாம். சீக்கிரமா பேசிடுங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், லட்சுமி கிருஷ்ணகோயில இருந்து.
0: சூப்பர், பேசுங்க.
2: நீங்க வந்து 1 மணிக்கு சொன்னீங்க தெரியுமா, எல்லாரும் சிரிச்சிட்டீங்களா அப்படின்னு. அப்பவே நான் இம்முன்னதா இருந்தேன், அப்பவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: தேங்க்யூ.
2: நீங்க சொல்ல சொல்ல ஏன் அவங்களே நம்மளை இவ்வளவு அக்கறை விடுமோ, நம்ம இம்முன்னு இருக்கணும், நம்ம நமக்குள்ள இருக்கிறத தெப்பன்னு சொல்லிட்டு நானே சிரிக்க ஆரம்பிச்சேன்.
0: சூப்பர்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: நன்றி.
0: முடிய போகுது, டைம் முடிய போகுதுமா? நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ
2: தேங்க்யூ
0: தேங்க்யூமா. இதுவரை ஆகி சிநேகிதே நிகழ்ச்சியில நம்மளுடைய பெண்மணிகள் தோழிகள் எல்லாம் சூப்பரா பேசினாங்க. உங்களை மகிழ்விக்க உங்களை தவிர யாராலும் முடியாது அப்படின்ற டாபிக் சூப்பரா பேசி அசத்திட்டாங்க. பேசிய எல்லா தோழிகளுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5% உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7,000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்ரபவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி மாநில அரசு செயல்படுவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 2036 $1.5 trillion பொருளாதார இலக்கை எட்ட அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். தமிழக அரசின் டெண்டரில் தற்போது வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டு தகுதி வாய்ந்த அனைவரும் பங்கேற்க வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
1: 2036 $1.5 trillion பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்துள்ளது. இளைஞர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்பில் டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன.
0: தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும்

0: படிப்படியாக நிறைவேற்றப்படும் முதல்கட்டமாக 10,000 பள்ளிகளில் தூய்மை பாதுகாப்பை உறுதி செய்ய 1,369 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, அரசு பள்ளிகளை நவீனப்படுத்த 300 கோடி ரூபாய், பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளி திட்டத்திற்கு 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
1: மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிவு செய்யப்படுகிறது. 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
0: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, பொது நூலகங்களை மின்னணுமயமாக்க 10 கோடி ரூபாய், கல்லூரி மாணாக்கருக்கு வெற்றி மடிகணினி வழங்க 2,000 கோடி ரூபாய், மாணாக்கருக்கு நவீன மிதிவண்டிகள் வழங்க 272 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றும் அவர் கூறினார். மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி தொடங்கப்படும், மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, 5 மண்டலங்களில் புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்படும், சமூக நலன் மகளிர் உரிமைத் தொகை வழங்க 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, தொழிலாளர் நலத்துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றார். மீனவர்களுக்கு பணி இல்லாத காலத்தில் வழங்கும் உதவித்தொகை 7,000 ரூபாயாக அதிகரிப்பு, விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய், வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய், மாவட்டந்தோறும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க 3,200 கோடி ரூபாய், பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய தொழில் மற்றும் சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தஞ்சை, திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான நம்பிக்கை இல்லம் என்ற அரசு நிறுவனங்கள் அமைக்கப்படும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்தர உதவி உபகரணங்கள் வழங்க 50% மானிய நிதியுதவி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு அரசு வழங்கும் மானியம் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும், சிறுபான்மையினருக்கான உதவும் சங்கங்கள் கூடுதலாக அமைக்கப்படும், பழங்குடியினர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும், நகர்ப்புறம் கிராமப்புறங்களில் சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் அயோத்திதாசர் பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும், பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும், ஆதித்திராவிடர் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்து சமயத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மூத்த குடிமக்களின் புனித பயணம் திட்டத்தின் கீழ் 2.5 லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். மாமல்லபுரத்தை சர்வதேச சுற்றுலா தலமாக மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும், ஒகேனக்கல், காவிரி, மதுரை, வைகை, பாபநாசம், தாமிரபரணியில் நதி சுற்றுலா உருவாக்கப்படும், அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சமாக உயர்த்தப்படும், அரசின் நலத்திட்ட பயனாளிகள் மறு ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமூக பொறுப்பை இளைஞர்களிடையே ஏற்படுத்தும் ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும், சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதியுதவி வழங்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு, தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். வரும் செப்டம்பர் 15 முதல் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் வழங்கும் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில வீட்டுவசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அறிமுகம், வீட்டு அலகுத்தொகை 5 லட்சமாக உயர்த்தப்படும், அரசின் சேவைகள் குறித்த காலத்தில் பெறும் சேவை உரிமை சட்டம் அறிமுகம் செய்யப்படும், மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு, மனித வனவிலங்கு மோதலை தடுக்க 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். இந்த பட்ஜெட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான திருந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 3.5 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளதாகவும், மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,54,000 கோடியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர், வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து தற்போதைய அரசு புதிய திட்டங்களாக

0: தெரிவிப்பதாக குறை கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் தாபேகா வழங்கிய வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்றும் அவர் வினா எழுப்பியுள்ளார். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பாக பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2500 ரூபாய் மகளிர் உரிமைத்தொகை, ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தொடர்பான வாக்குறுதிகள் இல்லை என்று தெரிவித்தார். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதையும் இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் திருவுருவ சப்பரபவனி இன்றிரவு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தூத்துக்குடிக்கு வருகை தந்தவனம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். உலக தாய்ப்பால் வார விழாவையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் ஆலோசனைக் கூட்டத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ராகுல் வலியுறுத்தியுள்ளார்.
1: புரதச்சத்து அதிகமா இருக்கிறத எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பால் சுரக்கிறது உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, முதல்ல வர சீர்பால்னு சொல்றேன், முதலாளுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தடுப்பூசியே. அதுல உள்ள அந்த எதிர்ப்பு சக்திகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு. அதனால அது ஒரு 10 சொட்டு வந்தாலுமே போதும், அதை கொடுத்தா போதும், நீங்க எல்லாமே சாப்பிடலாம், எந்தவித தடைகளுமே கிடையாது. தாய்ப்பாலை மட்டுமே எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருங்க.
0: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை காணப்பட்டதால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் ஏற்கனவே 300 பயிற்சி பள்ளிகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக எடுத்துரைத்தார். தென்கொரியா அசானில் நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இஷாராணி பருவா முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ரூனாக் சௌஹான் தென்கொரியாவின் ஜின் ஜியோனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்பரபவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 அணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் 1:56. இந்த நிமிடத்துல நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். முதல்வன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், இதோ உங்களுக்காக.
3: Shakalaka baby, shakalaka baby.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலை சொன்ன.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. பேசுங்க மக்களே, பேசுங்க. அருமனை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் குழந்தைகளோடு நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றனர் ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி, ஜனார்த்தனன். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் பிருந்தாஜி. வணக்கம் அன்பு நேயர்களே. எண்ணங்களை ஏற்றிக்கொண்ட மின்னல் கண்கள், எதிர்கால இந்தியாவின் தூண்கள், பதின்ம வயது புரட்சி பூக்கள், அதிவேக ராக்கெட் என செயல்புரியும் வீரர்கள், ஆம் இளைய சமுதாய பூக்களாம் மாணவ செல்வங்களை குமரி பண்பலை 101 வழியே பேசுங்க மக்களே, பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் சந்திக்க இன்றைக்கு நாம் அருமனை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். கனவு, லட்சியம், பொழுதுபோக்கு எப்படின்னு நோவா நோன்பிருக்கும் சுறுசுறுப்பாக இயங்கி வரும் இளைய செல்வங்களை நம்ம இப்ப சந்திக்க போறோம். சந்திக்கலாமா? சந்திச்சிடலாம். வாங்கம்மா, பேர்லாம் சொல்றீங்கடா?
3: சன்னா, யோஷ்னிதா, சானியா, ஆரியநந்தா.
2: எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க எல்லாரும்?
3: 8B.
2: சரிம்மா, பக்கத்துல வாங்க, இறைவணக்கம் பாடுவோமா? ஸ்டார்ட் பண்ணு.
4: இறைவா இறைவா இறையம்மா கிள இசை திட வந்தோ முதல் வணக்கம். இறைவா இறை

0: மாணவியர் ஓரண பண்பாடுவோம். இறைவா இறைவா இதயம் மகிழ இசைத்திட வந்தோ முதல் வணக்கம் முதல் வணக்கம் முதல் வணக்கம்.
1: அருமையா பாடிட்டாங்க இல்லையா, இறைவனுக்கு முதல் வணக்கம் அப்படின்னு அருமையா பாடிட்டாங்க. அடுத்து யார் வராங்க கேக்கலாம் வாங்க. நான் பேர் சொல்றீங்களா?
2: அனன்யா. பூர்ணிமா.
1: பூர்ணிமாவும் அனன்யாவும் எந்த கிளாஸ்?
2: 9th.
1: 8th முடிச்சது இப்ப 9th ல இருந்து வந்திருக்கீங்க இல்லையா. சரி, என்ன பண்ண போறீங்க இப்போ?
2: விடுகதை.
1: விடுகதை. யாரு கதை விட போற முதல்ல?
2: கல்ல தண்ணில போட்டா ஏன் முழுகுது?
3: ஏன்னா அது வெயிட்டா இருக்குல்ல.
2: இல்ல,
3: அது பெருசா இருக்கு.
2: தப்பு.
3: நீனே சொல்லு.
2: ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாதுல்ல.
1: இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா.
2: முட்டை நதுல என்ன இருக்கு?
3: எல்லாருக்கும் தெரியும், மஞ்சக்கருதான் இருக்கு.
2: தப்பு.
3: நீனே சொல்லு.
2: இட்டுதான் இருக்கு. மூ இட்டை. இட்டு தானே இருக்கு நதுல.
1: அப்படின்னா என்ன இருக்குன்னு கேட்க கூடாதுல்ல, என்ன எழுத்துருக்குன்னு கேட்கணும். சரிதானடா.
2: ஒருத்தன் வீட்டு மேல போய் ஃபுல்லா சந்தனத்தை தெளிச்சானா? ஏன்
3: வீடு கூலிங்கா இருக்கணும்?
2: தப்பு.
3: நீனே சொல்லு.
2: ஏன்னா அது மொட்டை மாடியா?
1: ஆஹா, அரிய கண்டுபிடிப்பாளர்கள். அடுத்தது என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே.
2: எலி ஆனே ஆகும்னா என்ன பண்ணணும்?
3: எலிக்கு காசு எடுத்து பெருத்தாக்கணும்.
2: தப்பு.
3: எலிய யானை மேல உட்கார வைக்கணும்.
2: தப்பு.
3: நீனே சொல்லு.
2: எலி பேண்ட் போட்டா எலிஃபேண்ட் ஆகும்.
1: இப்பவே நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களாமா?
3: எல்லா லெட்டரும் வர மாதிரி ஒரு வேர்ட் சொல்லு.
2: அல்பாபெட்.
3: இல்ல.
2: ஏ டு இசட்.
3: இல்ல.
2: தெரியல, நீ சொல்.
3: போஸ்ட் ஆபீஸ். அங்கதானே எல்லா லெட்டரும் வரும். கடல் தண்ணிய உப்பா இருக்கு.
2: ஏன்னா அதுல பல வருஷமா அடியில உப்பு தங்கி இருக்கனால உப்பா இருக்கு.
3: இல்ல, அது அது இனிப்பா இருந்தா ஈ முக்கியம் இல்ல.
1: யானைக்கு பானை சரியா போச்சுன்னு நினைக்கிறேன்.
3: கொக்கு எப்ப ஒத்த கால நிக்கும்?
2: மீனை பாக்கும்போது ஒத்த கால நிக்கும்.
3: இல்ல, அது ஒத்த கால எப்ப தூக்குதோ அப்பதான் நிக்கும்.
1: இல்ல, ரெண்டு காலையும் சேர்த்து நீங்க தூக்கி விட்டுருவீங்கப்பா. நன்றி, ரொம்ப அழகா இருந்துச்சு. இல்ல,
2: எப்படிதான் யோசிக்கிறாங்களோ, ரொம்பவே அருமையா சொன்னாங்கப்பா.
1: வாங்க வாங்க, அடுத்தது வாங்கம்மா. நிறைய பேர் வராங்க. வாங்கடா, பேர் எல்லாம் சொல்றீங்களா? சொல்லிட்டாக்கணும்.
4: பலிக்ஷா, திவிதா, அக்ஷனா, தியாமோல், வர்ஷம்.
1: எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க?
4: 6th B.
1: 6th B ல இருந்து. சரி, பக்கத்துல வாங்க. ஏற்கனவே காத்து அடிக்குது, உங்க குரல் எல்லாருக்கும் கேட்கணும் இல்லையா. பாட போறீங்களா பாட்டு? இப்போ பாடுங்க.

Oh, I have a pillow.

0: 247 எழுத்து எங்களுக்கே நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. சரி, வருங்காலத்துல நீங்க எல்லாரும் என்னவா போறீங்கன்னு
1: சொல்றீங்களா?
0: சரி டாக்டர், வாழ்த்துக்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவடைகிறதுக்கு நன்றி. வாங்க, தமிழ் எழுத்துக்களை ரொம்ப அருமையா பாட்டா பாடிட்டாங்க இல்லையா? அடுத்து ரெண்டு பேர் வராங்க, பேர் சொல்லணுமா?
2: தேவஸ்ரீ வர்ஷினி.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 11th A.
0: ரெண்டு பேர் 11th A ல இருந்து வந்திருக்கீங்க. சரி, என்ன வச்சிருக்கீங்கடா பேப்பர் கையில வச்சிருக்கீங்களே?
2: கதை சொல்ல போறோம்.
0: கதையா? ரொம்ப பிடிக்குமே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
2: தலைப்பு: மாயாவி மொபைலும் மகாத்மா புத்தகமும். வணக்கம், நான் உங்கள் தேவஸ்ரீ.
1: மற்றும் நான் உங்கள் வர்ஷினி.
2: வர்ஷா, இன்னைக்கு காலையில எந்திரிச்சது நீ முதல்ல எதை பார்த்த?
1: வேற எதை பாப்பேன், நம்ம உசுறு நம்ம உலகம் என் மொபைல் போனதான் பார்த்தேன்.
2: இங்கதான்டா நம்ம தப்பு பண்றோம்.

0: செல்போன் இன்னைக்கு நம்ம அறிவை வளர்க்கிறதை விட நம்ம நேரத்தை தான் அதிகமா திருடுது. இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு.
1: கதையா ரேடியோ இல்லையா, சொல்லு சொல்லு கேக்குறேன்.
0: ஒரு ஊர்ல ஒரு பெரிய லைப்ரரி இருந்துச்சான். அங்க ரொம்ப வருஷமா ஒரு பழைய அறிவு புத்தகம் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த லைப்ரரிக்குள்ள புதுசா ஒரு ஸ்மார்ட் போன் வந்துச்சு.
1: அடடே, அப்புறம்
0: அந்த ஸ்மார்ட் போன் புத்தகத்தை பார்த்து கிண்டலா சிரிச்சுட்டான். ஏ கிழட்டு புத்தகமே, உன்னை தொட்டு படிக்க இன்னைக்கு யாருக்கும் நேரம் இல்ல, ஆனா எல்லாரும் என் முகத்தையேதான் மணிக்கணக்கா பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கெத்தா சொல்லிச்சான்.
1: கரெக்ட் தானே மாப்ள, போன்ல ரீல்ஸ் பாக்கலாம், கேம்ஸ் ஆடலாம், புத்தகத்துல என்ன இருக்கு?
0: அங்கதான் நீ தப்பு பண்ற. போன்ல வர ரீல்ஸ் கேம்ஸ் வெறும் தற்காலிக பொழுதுபோக்கு மட்டும்தான். ஆனா அந்த புத்தகம் ஸ்மார்ட் போனை பார்த்து என்ன சொல்லிச்சு தெரியுமா? தம்பி, நீ எல்லாரையும் உன் முகத்தை பார்க்க வைக்கலாம், உன் பின்னாடி ஓட வைக்கலாம், ஆனா ஒருத்தன் வாழ்க்கையில உண்மையா ஜெயிக்கணும்னா இன்னைக்கு என் பக்கங்களை தான் புரட்டணும் அப்படின்னு மாசா பதில் சொல்லிச்சான்.
1: அடேங்கப்பா, செம்ம பஞ்சுடா. உண்மைதான், போன் நம்ம கண்ணையும் நேரத்தையும் கெடுக்குது, ஆனா புத்தகம் நம்ம அறிவையும் வாழ்க்கையும் வளர்க்குது.
0: அதேதான், மொபைல் போன் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனா மோசமான எஜமான. அதனால் போன் பயன்படுத்துற நேரத்தை குறைப்போம், புத்தகங்களோடு நட்பாவோம், புத்தகங்களை நேசிப்போம், புதிய சிகரம் தொடுவோம். நன்றி, வணக்கம்.
2: புத்தகங்களை பத்தி அருமையா சொல்லிட்டீங்க. கண்டிப்பா எல்லாரும் புத்தகங்களை தான் படிக்கணும்னு. கரெக்ட். உங்களுக்கு படிச்சதுலயே ரொம்ப பிடித்த புத்தகம்னா எது சொல்லலாம்?
0: கம்பராமாயணம்
2: கதை ரொம்ப பிடிக்குமாடா?
0: ஆமா பிடிக்கும்.
2: நீங்க கரெக்ட் போனதான் பாத்திருக்கீங்களா?
1: காற்றோடு உலவு அந்த புத்தகம்.
2: அந்த புத்தகம் படிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா, நிறைய புத்தகங்கள் படிங்க, நிறைய ஜெயிக்கணும் லைஃப்ல. நன்றி.
3: உண்மையிலே புத்தகம் வந்து நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லலாம். புத்தகத்தை வந்து நம்ம தலை குனிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு எதிர்காலத்துல நம்ம வந்து தலை நிமிர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு குழந்தை வந்திருக்காங்க, பேர் சொல்லுங்கம்மா.
4: ஜெனிஃபர் ஆன்சலி.
3: என்ன கிளாஸ் படிக்கிறீங்கம்மா?
4: 7th B.
3: ஜெனிஃபர், சாப்பிட்டீங்களா மத்தியானம்? என்ன சாப்பிட்டீங்க?
4: சோறு.
3: சோறு? சத்தமா சொல்லாமா, என்ன பண்ண போறீங்க இப்போ?
4: பாட்டு பாட போறேன்.

தேவன் நமக்கு தந்த இனிய வரம் அப்படிங்கிறது இயற்கை, அந்த இயற்கை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு பாட்டாவே பாடிட்டு போயிட்டாங்க. ரொம்ப அமைதியா ஆனா அழுத்தம் திருத்தமா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிச்சு அந்த பாட்டு. அடுத்தது ரெண்டு பேர் வந்திருக்காங்க, பேசலாமா? பேசலாம், பேர் சொல்லுமா?

0: வகுப்பறையில் வரலாற்று ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு மாணவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்.
1: மாணவனே, கப்பல் எங்கே கட்டப்படுகிறது?
0: கப்பல் கடலில் கட்டப்படுகிறது ஐயா.
1: தவறு, கடலில் எப்படி கட்ட முடியும்? கரையில் தானே கட்டுவார்கள்.
0: அப்படியானால் நீங்கள் ஏன் ஐயா கப்பல் எங்கே கட்டப்படுகிறது என்று கேட்டீர்கள்? கடலில் தான் கட்ட முடியாது என்றால் தரை என்று நீங்களே சொல்லியிருக்கலாமே.
1: தன் கேள்வியில் உள்ள குழப்பத்தை நினைத்து திகைத்து நின்றார் ஆசிரியர். கணக்கு வகுப்பு.
0: கணித ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒரு எளிய கணக்கு போட்டார்.
1: ஒரு மரத்தில் 10 பறவைகள் உட்கார்ந்திருக்கின்றன. நான் துப்பாக்கியால் சுட்டேன், ஒரு பறவை கீழே விழுந்து விட்டது. இப்போது மரத்தில் எத்தனை பறவைகள் இருக்கும் சொல் மாணவனே?
0: ஒன்று கூட இருக்காது ஐயா.
1: ஏன், மற்ற 9 பறவைகள் எங்கே போயிருக்கும் சொல்.
0: ஐயா, துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டதும் பயந்து கொண்டு மீதி 9 பறவைகளும் பறந்து போய்விடும் அல்லவா?
1: ஐயோ, உன் யோசனை சரிதான். நான் கழித்தல் கணக்கிற்காக கேட்டேன். 10 ஒன்று போனால் 9 என்று தானே நீ சொல்ல வேண்டும்.
0: ஐயா, அப்படியா ஐயா? அப்படியானால் கணித வகுப்பை நடத்துங்கள். நான் பறவைகளை குறித்து சிந்திக்கவில்லை.
1: மாணவனின் மீத்திறனை எண்ணி பிரமித்தார் ஆசிரியர். நன்றி.
2: வித்தியாசமா சிந்திக்கிறதுக்கு மாணவர்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. வித்தியாசமா என்ன யோசனை வச்சிருக்கீங்க எதிர்காலத்துக்காக? என்ன வாங்கணும்?
0: எனக்கு மருந்து செய்யற கம்பெனியில வேலை பார்க்கணும்.
2: நிச்சயமா வித்தியாசமான ஆசைகள். நிச்சயமா வந்து உயர்வான எண்ணங்கள் ஆசைகள் வச்சிருக்காங்க. அடுத்த 2 பேர் வந்திருக்காங்க, பேர் கேட்டுலாம்.
0: என்ன
2: கிளாஸ் படிக்கிறீங்கம்மா?
0: 12B. மலையாளமும் கலந்து பேசுறோம். ஏன் நம்ம அப்படி தமிழும் மலையாளமும் கலந்து பேசுறோம்னு உனக்கு தெரியுமா? கொஞ்சம் சொல்லு. ஏன்னா 1956 முன்னாடி வரைக்கும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவோட இணைந்திருந்தது. அப்படியா? அப்ப நம்ம கேரளக்காரங்களா? ஆமா, 1956 நவம்பர் 1 தான் பல தலைவர்களோட போராட்டத்தால நம்ம குமரி மாவட்டம் தமிழ்நாடோட இணைந்தது. ஓ, பல தலைவர்கள் போராடினார்களா? ஆமா, ஏ குஞ்சன் நாடார், சிதம்பரநாதன் நாடார், பி.எஸ். மணி ஆகிய பல தலைவர்களின் போராட்டத்தில் தான். அதுலயும் நம்ம மார்ஷல் நேசமணி இருக்கார்ல, அவர் தான் முக்கியமா குமரி மாவட்டம் தமிழ்நாடோடு இணைய பாடுபட்டார். மார்ஷல் நேசமணியா? அது யாரு? அவரை பத்தி கொஞ்சம் சொல்றியா ஜிஷா? மார்ஷல் நேசமணி, இவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர், அரசியல்வாதி மற்றும் சமூக போராளி. மக்கள் இவரை குமரி தந்தை என்று அழைப்பார்கள். சிறப்பு. ஏன் அவரை குமரி தந்தை என்று அழைக்கின்றனர்?
1: கன்னியாகுமரி மக்களின் உரிமைகளுக்காக போராடி குமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததால் அவரை குமரி தந்தை என்று அழைக்கிறார்கள்.
0: இவர் பல போராட்டங்களில் கலந்து கொண்டுள்ளாரா?
1: திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் இயக்கம், தமிழர் உரிமை போராட்டம், சத்தியாகிரகம் மற்றும் அமைதியான போராட்டங்கள், மறியல் பேரணிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்களை ஒன்றிணைத்தார்.
0: அப்படியா? ஆமா, மார்த்தாண்டம் நேசமணி கல்லூரி அவர் நினைவா தான் கட்டி இருக்காங்களா?
1: ஆமா, மார்ஷல் நேசமணியோட நினைவா தான் நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரிய கட்டி இருக்காங்க.
0: அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குதான்.
1: தைரியம், நேர்மை, விடாமுயற்சி மற்றும் மக்களுக்காக தன்னலமின்றி உழைக்கும் பண்புகளை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: நன்றி, வணக்கம்.
2: குமரி மாவட்டம் வந்து தாய் தமிழகத்தோட இணைறதுக்கு என்னவெல்லாம் பாடுபட்டு இருக்காங்க அப்படின்றது அருமையா சொல்லிட்டாங்களே. குமரி தந்து ஞாபகப்படுத்திருக்காங்க, ரொம்ப நன்றி. வாங்கப்பா, 2 பசங்க வந்திருக்காங்க, பேசிடுவோம். பேசலாம், பேர் சொல்லுங்கப்பா.
3: பிளஸிங் சார். யது கிருஷ்ணா.
2: எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க
3: கண்ணா?
2: நாங்க பேசுறதுக்கு முன்னாடியே நீங்க பேசிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி? வானொலியில கேட்காது இல்லையா? சரிப்பா, ஸ்டார்ட் பண்ணுமா? என்ன பண்ண போறீங்க?

0: புகையிலை பழக்கத்தில் கைவிடுவது குறித்து உரையாடல்.
1: யார் ஸ்டார்ட் பண்ண போற?
0: சாம், எப்படி இருக்க நீ?
2: நல்லா இருக்கேன். எதுவும் நீ எப்படி இருக்க?
0: நான் நல்லா இருக்கேன் சாம். நான் சமீபத்துல புகையிலே ஏற்படும் பாதிப்புகள் பத்தி ஒரு விழிப்புணர்வு கட்டுரை படிச்சேன். அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது.
2: ஓ அப்படியா, என்ன மாதிரியான பாதிப்பு சொல்லி இருக்கு?
0: புகையிலே மென்று சாப்பிடுவதனாலும் சிகரெட் பிடிப்பதனாலும் மது அருந்துவதனாலும் வாய் புற்றுநோய் மற்றும் குடல் புற்றுநோய் ஏற்படுகிறது. உலகம் முழுவதும் ஏற்படும் வாய் புற்றுநோய்களில் மூன்றில் ஒரு பங்கு புகையிலை பழக்கத்தினால் தான் வருதுன்னு சொல்றாங்க.
2: ஆமா, இது ரொம்ப ஆபத்தான விஷயம்தான். ஆனா பல பேர் இது விடுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்களே.
0: ஆமா, உண்மைதான் சாம். நிக்கோட்டின் அப்படிங்கிற பொருள் இருக்கிறதுனால அதற்கு அடிமை ஆயிடுறாங்க. ஆனா முயற்சி செஞ்சா கண்டிப்பா இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வரலாம். பக்கத்துல இருக்கவங்களையும் இது பாதிக்கும். அதாவது புகை பிடிப்பவர்கள் வெளியிடும் புகை அருகில் இருப்பவர்கள் சுவாசிக்கும் போது அவர்களுக்கும் நோய் ஏற்படுகிறது. அபாயம் இருக்குன்ற மருத்துவர்கள் சொல்றாங்க.
2: உண்மைதான், புகை பிடிக்கிறவங்க தங்களை மட்டும் இல்ல சுத்தி இருக்க குடும்பத்தையும் ஆபத்துக்குள்ளாக்குறாங்க.
0: சரியா சொன்ன. இந்த பழக்கத்துல இருந்து யாராவது விடுபட நினைச்சாங்கன்னா அரசு சார்பில இலவச ஆலோசனை கொடுக்கறாங்க. 104 என்கிற எண்ணை தொடர்பு கொண்டால் அரசு சார்பில இலவச ஆலோசனை பெற முடியும்.
2: இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச யாராவது இந்த பழக்கத்துல இருந்தா நான் கண்டிப்பா இந்த விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி மருத்துவ உதவி பெற செய்யறேன்.
0: நன்றி சாம். நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்மளுடைய கடமைதானே?
1: நிச்சயமா, விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி உங்க கடமையை சரியா தான் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய எதிர்கால கனவு என்னப்பா? நேவி.
0: எனக்கு முர்ச்சன் நேவி.
1: ரெண்டு பேருக்குமே வா. சரிப்பா, வாழ்த்துக்கள், நன்றி. நிச்சயமா, புகை வந்து நமக்கு பகை. போதைக்கு எதுக்குமே நம்ம வந்து அடிமையாக கூடாதுன்னு அதுவும் இவங்க வயசுல உள்ள பசங்கிட்ட கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா?
3: 104 அப்படிங்கிற எண்ணையும் இலவச உதவி எண்ணையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. வாங்கடா, உங்க பேர் சொல்லுங்க.
4: சஞ்சனா. வர்ஷா.
3: சஞ்சனாவும் வர்ஷாவும் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
4: 11B.
3: 11B ல இருந்து வந்திருக்கீங்க. சாப்பிட்டீங்களா மத்தியானம்?
4: சாப்பிட்டா
3: சாப்பிட்டீங்க?
4: சோறு.
3: இல்ல, சத்தமே வரலையடா.
4: சாப்பிட்டோம்.
3: சரிடா, இப்ப என்ன பண்ண போறீங்க?
4: கவிதை சொல்ல.
3: யார் ஃபர்ஸ்ட் கவிதை சொல்ல போறா?
4: இயற்கை அன்னை. இயற்கை அன்னை இன்பம் தரும் இனிய தென்றல் மனதை வருடும் பசுப்பை போர்த்திய பூமி தாயை பார்க்கும் கண்கள் மகிழ்ச்சி காண மலர்கள் சிரித்து மனம் வீசும் மரங்கள் நிழலை அன்பாய் தரும் பறவைகள் பாடும் இனிய கானம் பாரெல்லாம் நிறையும் பேரானந்தம் ஆறுகள் ஓடும் இசை கேட்டு அருவிகள் ஆடும் அழகு கண்டு இயற்கையை நேசித்து காப்போம் நாம் இனிய பூமியை வளமாக்குவோம் நாம் நீதி கருத்து இயற்கையை பாதுகாப்போம் வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
3: இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்னு இயற்கை தலைப்பிலே அருமையான கவிதையை சொன்னீங்க. அடுத்து நீங்க என்ன சொல்ல போறீங்க?
5: இயற்கையை வர்ணித்தல் அந்த தலைப்புல ஒரு கவிதை. காணும் இடமெல்லாம் பச்சை நிறம் இதை வருணிக்க தோன்றுதே என் நெஞ்சின் ஒரு புறம் பூக்களின் வண்ண நிறம் வண்ணத்து பூச்சியை கவர செய்ததே இயற்கையின் அழகை ரசிக்க செய்ததே இது ஒரு வேதியியல் அதனாலே அதற்கு இவ்வுலகில் உள்ளது ஒரு தனி மதிப்பியல் என்னை இந்த இயற்கையின் மடியில் தவள செய்ததே இவ்வுலகவியல்.
3: அருமை அருமை, நல்ல அருமையா கவிதை சொல்லியிருக்கீங்க. எதிர்காலத்துல உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை?
5: பேங்க் மேனேஜர்.
3: நல்லா படிச்சு நீங்க நினைச்ச மாதிரி ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிமா.
5: நன்றி.
3: அடுத்து யாரெல்லாம் வராங்க? பேர் சொல்லுங்கம்மா.
6: ரிஸ்கா.
7: ஸ்ரீநிதி.
3: எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க? 12F ல இருந்து வந்திருக்கீங்க. சரிடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 11-12 மாணவர்கள் பேசுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க வந்து நீங்க நல்ல உற்சாகமா பேசுறீங்க, சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ண போறீங்க இப்போ?
6: திருக்குறள்
3: ஸ்டார்ட் பண்ணுமா?
6: தோழி, ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு வேதனைப்படுகிறாள் அல்லவா? ஆமா, ஆனால் அத்தாய் அக்குழந்தையை பார்க்கும் போது பெருமிதம் அடைகின்றாள் தானே? ஆமா, ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் போது தான் பெருமிதம் அடைகின்றாளா?
8: இல்லை இல்லை, உண்மையிலேயே ஒரு தாய் பெருமிதம் அடைவது அந்த குழந்தை சான்றோன் அல்லது சான்றோன் என கேட்கும் போதுதான்.
6: இதை வள்ளுவர் திருக்குறளில் பாடியிருப்பார் அல்லவா?
8: ஆமாம், இன்று பொழுதில் பெருது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்.
6: ஒரு முறை கூட கூறு.
8: இன்று பொழுதில் பெருது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்.

0: இதன் விளக்கத்தை சொல்லு.
1: ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்த அன்று அடையும் மகிழ்ச்சியை விட அவன் மகனை புகழ்ந்து பேசுவதை கேட்கும் போது அடையும் மகிழ்ச்சி 1000 மடங்கு பெரியது.
0: சரி தோழி, நாமும் நம் பெற்றோருக்கு அவ்விதமான மகிழ்ச்சியை கொடுப்போம்.
1: வா செல்லலாம். நன்றி.
2: செல்லாம் முடியாது, நாங்க கேக்கலாம், நீங்க பேசணும் பதில். சரியா? சரி, உங்க அம்மா கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னடா?
1: ரொம்ப
2: ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்க அம்மா அப்படின்னா எனக்கு என்ன
0: மனசாட்சியோட
2: சொல்லணும். அம்மாக்கு நீங்க எந்த விதத்துல ஹெல்ப் பண்றீங்க அத சொல்லுங்க.
0: வீட்டு வேலை ரொம்ப வேலை பார்த்து கொடுப்பேன். வேற வெளியில உங்க ஒர்க் பாக்குறதுல ஏதாவது ஹெல்ப் பண்றதா நான் பண்ணி கொடுப்பேன்.
2: சூப்பர். நீங்க?
1: நான் வீட்டு வேலையில எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன். அம்மா சொன்னாலும் பண்ணுவேன்.
2: அம்மா எது சொன்னாலும் பண்ணுவீங்க, அந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன். நன்றி, மிக்க நன்றி. எதிர்காலத்துல என்ன வரணும்னு ஆசைடா?
0: லாயர்,
1: சிஏ, சார்ட்டர்ட் அக்கவுண்ட்.
2: மிக்க மகிழ்ச்சி. நன்றி கண்ணுங்களா, சூப்பரா பேசுவீங்க. நல்லா பேசுறாங்க, அருமையா பேசுறாங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அடுத்து வராங்க, கேட்கலாம் பேரை. பேர் ஏற்கனவே சொல்லிட்டீங்க இல்லடா? இப்ப என்ன பண்ண போறீங்க, பாட்டு பாடுவோமா?

0: இந்திய திருநாட்டை வாழ்த்தி அழகான ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க இல்லையா. நிச்சயமா அவங்களோட குரல்ல கேட்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. நிச்சயமா ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது பாட்டு. உங்களுடைய எதிர்கால கனவுகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கு. வாழ்த்துக்கள். நிச்சயமா அதை நோக்கி உங்களுடைய உழைப்பு செல்லட்டும். நிறைவான நிகழ்ச்சியை கொடுக்கறதுக்கு இன்னொரு பாப்பா வந்துட்டே இருக்காங்க. பேர் கேட்டுருவோமா?
1: அஸ்வினி.
0: அஸ்வினி எந்த கிளாஸ் தான்?
1: 12th.
0: பாடுவோமா? பாட போறீங்களா? பேச போறீங்களா?
1: பாட போறேன். ஆராரோ அறிறாரோ அப்பனோட தாலாட்டு, நீ தூங்க பாடலனா நீ முழிக்க பாடுறண்டா, பப்பு தும்பு வச்சுக்காத கோழையாவும் வந்துடாத, கூட்டு சேர்ந்து கெட்டுட.

பாசத்தை தெரிஞ்சுக்க சில மாசம், அண்ணன் தம்பி பாசத்தை தெரிஞ்சுக்க சில வருஷம், சொந்தத்தோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில கஷ்டம், கூட்டாளி பாசத்தை தெரிஞ்சுக்க சில நஷ்டம், அவரவர் பாசத்தை அப்பப்ப புரிஞ்சுப்ப, அப்பனோட பாசத்தை அப்பனாகி தெரிஞ்சுப்ப, வேர்வைய தாய்ப்பாலா கொடுப்பவன் அப்பனடா, கோபத்துல பாசத்தை காட்டுறவன் அப்பனடா. இப்ப சொன்ன எல்லாமே வார்த்தை இல்ல தெரிஞ்சுக்க, அப்பன் வாழ்க்கை என்ன புரிஞ்சுக்க, ஆறாரோ அறிகிறாரோ அப்பனோட தாலாட்டு, நீ தூங்க பாடலனா நீ முழிக்க பாடுறண்டா, வம்பு தும்பு வச்சுக்காத கூழையாவும் வந்துடாத, கூட்டு சேர்ந்து கெட்டுடாத.

0: நெகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு தான் குறிப்பிடணும் இல்லையா. நம்ம அப்பா எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திருக்கிறா குழந்தை. நிச்சயமா தாயோட தாலாட்டு கேட்டிருப்போம், ஆனா ஒரு தந்தையோட தாலாட்டுல வந்து எத்தனை வரிகள், எத்தனை அற்புதமான வரிகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிமிடம் இந்த நிமிடம் இப்படியே நீளாதா அப்படின்னு நம்மோட மனங்களை எல்லாம் ஏங்க வைக்கும் விதமாக இதுவரைக்கும் இறைவணக்கம் பாடல் சுவையான செய்திகள் மழலி மொழி நகைச்சுவை திருக்குறள் விடுகதை விழிப்புணர்வு தகவல்கள் அப்படின்னு அசத்திட்டாங்க. அருமனை அரசு மேல்நிலை பள்ளி மாணவ செல்வங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக காட்டணிகளில் உலாவர செய்த இறையருளுக்கும், நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் ஏற்பாடு செய்திருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துட்டு நாம சந்தோஷமா நிலையம் திரும்பலாம். நன்றி வணக்கம்.
1: இதுவரை பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சி கேட்டும் அருமனை அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சியில் குழந்தைகளோடு நம்மை மகிழ்வித்தவர் ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனன்.

0: அலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நேரம் 2:46. திரையிசை கேட்கலாம் நேர்களே. முதலாவதாக விடாமுயற்சி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்
3: கே சின்னதுரையன்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி,
4: நாகர்கோவில், ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
7: Ponjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesly Super Speciality Hospital.
9: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
10: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
11: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870-19-8870.
12: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கல, நேரம் 2:52 ஆகிவிட்டது. அப்படியே திரை இசை கேட்டு அப்படியே ரசித்து ருசித்து போய் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதலில் சொதப்புவது எப்படி அப்படின்ற ஒரு பாடல் உங்களுக்காக வருது, கேளுங்க.

தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் காஞ்சிபுரம் மாவட்டம் கொட்டிவாக்கம் 10 சென்டிமீட்டர், சென்னை அயப்பாக்கம் 9 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி, சென்னை கொரட்டூர், மணலி புதுநகரம், பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், எண்ணூர், மேடவாக்கம், மடிப்பாக்கம், மின்னல், புதுச்சேரி திருக்கனூர், நெற்குன்றம், ஒக்கியம் துறைப்பாக்கம், பெரம்பூர், விம்கோ நகர், திருநின்றவூர், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, விழுப்புரம் மாவட்டம் முகையூர், மேடவாக்கம், கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மணலி புதுநகரம், கெடார், சூரப்பட்டு, வளசரவாக்கம், சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கஞ்சனூர், மாதவரம், புல்லம்பாடி, நேமூர், சின்னக்கல்லாறு, ஈஞ்சம்பாக்கம், மரக்காணம், காசிமேடு, திருவேற்காடு, சென்னை ஆட்சியர் அலுவலகம், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், வடபழனி, அம்பத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அமைந்தகரை, ஆவடி, சென்னை, நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, வானூர், வில்லிவாக்கம், தண்டையார்பேட்டை, செம்பரம்பாக்கம், ஆனந்தாபுரம், முண்டியம்பாக்கம், சென்னை கண்ணகி நகர், கொளத்தூர், முகலிவாக்கம், ஸ்ரீபெரும்புதூர், மணம்பூண்டி, அடையாறு, பெருங்குடி, சோழிங்கநல்லூர், பேசின்பாலம், சின்கொனா, கரூர், புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு, மானாமதுரை, மீனம்பாக்கம், அரசூர், செட்டிக்குளம், தேவாளா, கலசப்பாக்கம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், குன்றத்தூர், புழல், நீலாங்கரை, பூவிருந்தவல்லி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நடுவட்டம், காஞ்சிபுரம், கள்ளக்குடி, சைதாப்பேட்டை, செங்குன்றம், திருவொற்றியூர், சென்னை எம்ஜிஆர் நகர், காட்பாடி, வேங்கூர், குடிதாங்கி, தாம்பரம், திருக்கோயிலூர், ஐயம்பேட்டை, சோழவரம், நந்தியார், பெரம்பலூர், கோலியனூர், தஞ்சாவூர், காரியாப்பட்டி, திருப்பாலப்பந்தல், ராஜா அண்ணாமலைபுரம், பாடாலூர், தாமரப்பாக்கம், அகரம்சீகூர், மேல்பவானி, வளவனூர்,

0: திருவாலங்காடு, வெம்பாக்கம், விழுப்புரம், கொடைக்கானல், படகு குழாம், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, விழுப்புரம், திருப்பூர் வடக்கு, மகாபலிபுரம், கொரட்டூர், திருவள்ளூர், பெரியாறு, வளத்தி, கிளன்மார்கன் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இடிமின்னலுடன். 8ஆம் தேதியன்று தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 4 ஆண்டுகளில் 138% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நிலக்கரித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழக அரசு குறைத்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமை சட்டம் மற்றும் நீர்வள திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக, கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாமல் இருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சமச்சீரான வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்யும் என்று மதிமுக கூறியுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஜியார்ஜியாவில் நடைபெற்ற பட்டூமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் மற்றும் சூரச்சன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி இது நாக

நேரம் அப்படியே 3 மணி, இப்போ 3 நிமிடம் ஆகிவிட்டது. தேனி நேரம் வந்த உடனே வெள்ளித்திரையில இன்னைக்கு யாரை பத்தி பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. இன்னைக்கு யாரை பத்தி வெள்ளித்திரையில பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கர் அதாவது பாடகர் கே.கே. கிருஷ்ணகுமார் குன்னத் அவங்களுடைய பயோகிராஃபி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இவர் வந்து இந்தியாவின் மிக பிரபலமான பின்னணி பாடகர்களில் ஒருவர். இவரது முழு பெயர் ஒரு முறை கூட சொல்றேன், கிருஷ்ணகுமார் குன்னத். ஓகே, அவர் பாடினது பாடல் கேட்டெல்லாம்.

0: இளைய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
1: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
0: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: காற்றின் அலைகளில் தவழ்ந்து நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நேரம் 3:08. இன்னைக்கு வந்து தென்னி நேரத்துல வெள்ளி திரையில சிங்கர் கே கே கிருஷ்ணகுமார், அதாவது கிருஷ்ணகுமார் குன்னத், அவங்கள பத்தி தான் நம்ம வந்து அவங்களோட பயோகிராபி தான் கேட்டு அப்படியே ரசித்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த கிருஷ்ணகுமார் குன்னத், இவங்க வந்து மிகவும் பிரபலமான பின்னணி பாடகர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து August 23, அதாவது 1968 டெல்லியில் வந்து பிறந்திருக்கிறாரு. இவருடைய பெற்றோரின் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ் மேனன் மற்றும் கனகவல்லி. இவங்களோட மனைவியோட பேர் ஜோதி கிருஷ்ணா. இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒரு மகன், அவங்களுடைய பேர் நகுல், மற்றும் ஒரு மகள் தமரா. ஓகே, இவங்களுடைய இசை பயணம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கே கே இவர் வந்து முதல்ல விளம்பர ஜிங்கல்ல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார். அதுக்கப்புறமா சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தனது இனிமையான குரலால் இந்தியா முழுவதும் ரசிகர்களை ஈர்த்திருக்கிறார் இவர். இவர் வந்து ஹிந்தி மட்டுமல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி, பெங்காலி உள்ளிட்ட பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார் இவர்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
0: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: என்னடி எங்க வரணும்
1: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
0: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
1: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
0: வா வா, சீக்கிரம் போகலாம்.
2: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்கரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: நேரம் அப்படியே சூப்பரா வெள்ளி திரையோட இணைஞ்சுக்கிட்டு, தேநீரோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கலாம். நேரம் 3:19 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேநீர் நேரத்துல வெள்ளி திரையில கே, அதாவது கிருஷ்ணகுமார் குன்னத் சிங்கர், அவங்கள பத்தியது, அவங்கள பத்திய பயோகிராஃபி தான் நம்ம கேட்டு அப்படியே ரசித்து கேட்டு போய் கொண்டிருக்கிறோம் இல்லவா. இன்னைக்கு வந்து அவரை வந்து தமிழ் ரசிகர்களிடம் கே மிகவும் பிரபலமானவர். ஏன்னா இப்போ அந்த பாடல்கள் நம்ம கேட்கும் பொழுது எப்படி இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அப்படியே நம்ம அந்த பாடலோடு அப்படியே ஒன்றி போய்டுறோம்ல, கரெக்டு தானே. அதே மாதிரி அவருடைய குரலில் வந்து வெளிவந்துள்ள பல பாடல்கள் இன்னும் கேட்போரின் மனதில் அப்படியே ஸ்டேபிளாக நிலச்சிருக்கு அப்படி தான் நம்ம சொல்லியாகணும். தமிழ் பாடல்களில் அவரது உச்சரிப்பு மிகவும் இயல்பாக இருந்தது என்பது இசை ரசிகர்களின் பாராட்டை பெற்றது. இவருடைய விருதுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கே வந்து பல்வேறு திரைப்பட விருதுகள் மற்றும் இசை விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டதுடன் இந்தியாவின் மிக சிறந்த பின்னணி பாடகர்களில் ஒருவராக மதிக்கப்பட்டிருக்கிறார். கே வந்து தனது மென்மையான உணர்ச்சி பூர்வமான குரலால கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் அப்படியே நிலைச்சிட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணகுமார் குன்னத் ரசிகர்களால் அன்புடன் கே என்று அழைக்கப்பட்டவர். இந்திய திரையிசை உலகின் மிக சிறந்த பின்னணி பாடகர்களில் ஒருவர் இவரே. இதோ இவர் பாடின ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
4: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: நாகர்கோவில் போலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
6: ராஹா அடி ஆஃபர் கே சின்னதுரையில் ஆரம்பம்.
7: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்.
8: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
9: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 3:28 நிமிடம் ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தென்னை நேரத்துல வெள்ளி திரையில கே கே அவங்கள பத்தியதை வந்து பயோகிராபி தான் நம்ம கேட்டு அப்படியே

ரசித்து போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா? கிருஷ்ணகுமார் குன்னர்த் அவங்களுடைய பயோகிராஃபி தான் நம்ம அப்படியே ரசித்து போய் கொண்டிருக்கிறோம். கே.கே. வந்து 1968 ஆகஸ்ட் 23 அன்று டெல்லியில் பிறந்தார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சிறு வயதிலிருந்தே இசையில் ஆர்வம் இருக்கு ரொம்பவே கூடுதலாக இருந்திருக்கு. முறையாக இவர் கர்நாடக மியூசிக், அதாவது கர்நாடிக் மியூசிக் இல்லைனா இந்துஸ்தானி இசை பயிற்சி இவர் வந்து பெறவில்லை. தனது இயல்பான திறமை, கடின உழைப்பு மற்றும் தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் சிறந்த பாடகராக உருவெடுத்திருக்கிறார் அப்படி தான் நம்ம கண்டிப்பா சொல்லியாகணும். அடுத்தது பள்ளி படிப்பை வந்து டெல்லியில முடித்தவர் காலேஜ் வந்து வணிகவியல் பட்டம் பெற்றிருக்கிறாரு. அடுத்தது அவர் பாடின ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னையில் ஊடுபயிர் வாழை சாகுபடி அனுபவங்கள், குளச்சல் எஸ் செல்வராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுதசுரபி தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு ஏற்படும் மடிநோய், ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேர்களே.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கல. நேரம் 3:42 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் வெள்ளித்திரையில் கிருஷ்ணகுமார் குட்னத், அதாவது கே.கே. அவங்களுடைய பயோகிராஃபியும் அவங்க பாடின பாடல்களும் அப்படியே கேட்டு ரசித்து போய் கொண்டிருக்கிறோம் அல்லவா. இவருடைய இசை பயணத்தின் தொடக்கம் எப்போ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, திரைப்படங்கள்ல பாடுவதற்கு முன்னாடி இவர் வந்து சுமார் 3500க்கும் மேற்பட்ட விளம்பர ஜிங்கிள்களை வந்து இவர் பாடியிருக்கிறார். இந்த அனுபவமே அவருக்கு குரல் கட்டுப்பாடு, உச்சரிப்பு மற்றும் பல்வேறு இசை பாணிகளை கற்றுக் கொடுத்திருக்கு.

தான் சொல்லி ஆகணும். இவர் வந்து 1999 ஆம் ஆண்டு வெளியான ஒரு ஹிந்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற டடப் டடப் அப்படின்ற பாடல் வந்து அவரை இந்தியா முழுவதும் புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது அப்படி தான் சொல்லி ஆகணும். அதற்கு பிறகு பல நூற்றுக்கணக்கான வெற்றி பாடல்களை இவர் பாடியிருக்கிறார். பல மொழிகளில் சாதனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் கேட்டீங்கன்னா, கேகே வந்து ஹிந்தி பாடல்கள் மட்டுமல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி, பெங்காலி, குஜராத்தி உள்ளிட்ட பல இந்திய மொழிகளில் வந்து இவர் பாடியிருக்கிறார். மொத்தமாக 1000கணக்கான பாடல்களையும் பல பக்தி பாடல்களையும் மற்றும் தனியார் இசை ஆல்பங்களையும் பாடியிருக்கிறார் இவர். அடுத்ததாக அவர் பாடின ஒரு பாடல், எல்லாருக்கும் பிடித்த அந்த பாடல், இதோ உங்களுக்காக.

நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்குல்ல. நேரம் 3:51 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் வெள்ளித்தெரியில் கிருஷ்ணகுமார் குன்னத், அதாவது கே.கே. அவங்களுடைய பயோகிராஃபியும் அவங்க பாட்ட பாடல்களும் கேட்டு அப்படியே ரசித்து போய்கொண்டு இருக்கிறோம் இல்லையா. இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து கே.கே. தனது பள்ளி தோழியான ஜோதி கிருஷ்ணாவை திருமணம் செய்து கொண்டுள்ளார். இவருக்கு வந்து நகுல் என்ற மகனும் தமாரா என்ற மகளும் உள்ளனர். புகழின் உச்சில் இருந்த போதும் எளிமையான வாழ்க்கை முறையை கடைபிடித்தார் இவர். விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் பல திரைப்பட விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அவர் தனது குரலுக்காக இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் மற்றும் ரசிகர்களிடையே மிகுந்த மரியாதையை பெற்றார். பல்வேறு இசை நிகழ்ச்சியில் சிறந்த நேரடி லைவ் பாடகராகவும் பாடப்பட்டார், புகழப்பட்டார்.

இவருடைய மறைவு அப்படின்னா 2022 மே 31 அன்று கல்கத்தாவில் உள்ள ஒரு கல்லூரி விழாவில் நேரடி இசை நிகழ்ச்சியில் பாடிய பிறகு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. அவரது மறைவு இந்திய இசை உலகிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி

சுவாரஸ்யமான தகவல்கள் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இவங்க வந்து முறையான இசைப்பயிற்சி இல்லாமலேயே இந்தியாவின் முன்னணி பாடகராக உயர்ந்தார். 3500க்கும் மேற்பட்ட விளம்பர ஜிங்கிள்களை பாடியுள்ளார் இவர். அப்புறமா ஸ்டுடியோ பதிவு போலவே மேடை நிகழ்ச்சிகளில் மிக துல்லியமாக பாடும் திறமை கொண்டவர் இவர். எளிமையான குணம் மற்றும் ரசிகர்களின் அன்பாக பழகும் இயல்பான குணம் இவர்கிட்ட இருந்துச்சு. காதல், சோகம், உற்சாகம், பக்தி என அனைத்து உணர்வுகளையும் குரலில் வெளிப்படுத்தும் அபூர்வ திறன் இவருக்கு இருந்துச்சு. இசை உலகில் சில குரல்கள் வந்து காலத்தை தாண்டி வாழ்கின்றன அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியாகணும். அவற்றில் ஒன்று கே.கே. அவர்களின் குரல். அவர் பாடிய ஒவ்வொரு பாடலும் ஒரு உணர்வை மட்டுமல்லாது ஒரு நினைவையும் நமக்குள் விதைத்திருக்கிறது. கே.கே. இன்று நம்முடைய இல்லாவிட்டாலும் அவரது இனிமையான குரல் என்றும் ரசிகர்களின் இதயங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. நேர்கள் கேட்டு நிறைவேற்றது தேனி நேரத்தில் வெள்ளித்திரை. அப்போ நான் கிளம்புற டைம் வந்துச்சு, அதனால நேர்கள் எல்லாருக்கும் டாடா பாபாய் சொல்லிடலாம். டாடா பாபாய் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை.

இன்னைக்கு வந்த தேனி நேரத்தில் வெள்ளித்திரையில் கிருஷ்ணகுமார் குன்னத் அவங்களோட பயோகிராஃபியும் அவங்க பாடின பாடல்களும் கேட்டு அப்படியே ரசித்து அப்படி போய் கொண்டிருந்தோம் இல்லையா, அப்படியே நிறைவு பகுதியை நோக்கி அப்படியே வந்துட்டோம். கே கே பற்றிய

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சூரியசக்தி மின் உற்பத்தி கடந்த 4 ஆண்டுகளில் 138% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நிலக்கரித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழக அரசு குறைத்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்தவொரு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமை சட்டம் மற்றும் நீர்வள திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக, கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாமல் இருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சமச்சீரான வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்யும் என்று அதிமுக கூறியுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஜார்ஜியாவில் நடைபெற்ற பத்துமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் மற்றும் சூரச்சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். யோகஹோமா சர்வதேச டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 4:03. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம்.
4: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம். ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அதன் பொருளாதார வளர்ச்சியால் மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தாலும் அளவிடப்படுகிறது. ஆரோக்கியமான மக்கள்தான் ஒரு நாட்டின் உண்மையான செல்வம். ஆனால் மருத்துவ செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள்

தரமான மருத்துவ சேவையை பெறுவது மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்திய அரசு 2018 ஆயுஷ்மான் பாரத் என்ற மிகப்பெரிய தேசிய சுகாதார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இரண்டு முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது. முதலாவது, நாடு முழுவதும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு மையங்கள் அமைத்து ஆரம்ப சுகாதார சேவைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது. இரண்டாவது, பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா என்ற மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் ஏழை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சையை இலவசமாக வழங்குவது. பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீட்டு வசதி வழங்கப்படுகிறது. இந்த தொகையை பயன்படுத்தி இதய அறுவை சிகிச்சை, சிறுநீரக சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சை, எலும்பு அறுவை சிகிச்சை, மகப்பேறு

0: சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சை, எலும்பு அறுவை சிகிச்சை, மகப்பேறு சிகிச்சை, விபத்து சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகளை அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் பணமின்றி பெற முடியும். இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு எந்த வரம்பும் இல்லை. குடும்பத்தில் உள்ள அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். முன்பிருந்த நோய்களுக்கும் சிகிச்சை பெறும் வசதி உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகள் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற முடியும். இதை தேசிய அளவிலான இடப்பெயர்வு வசதி என்று கூறலாம். வேலை அல்லது கல்விக்காக வேறு மாநிலங்களில் வசிப்பவர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் அரசு மருத்துவமனைகள் மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவமனைகளும் இணைக்கப்பட்டுள்ளன. இதனால் மக்கள் தங்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையை தேர்வு செய்து சிகிச்சை பெற முடிகிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன் மற்றும் பின் தேவையான சில மருத்துவ செலவுகளும் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றன. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்தியாவின் மிகப்பெரிய அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டமாக மட்டுமல்லாமல் உலகின் மிகப்பெரிய பொது சுகாதார திட்டங்களுள் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. கோடிக்கணக்கான மக்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர். பல குடும்பங்கள் உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகளை எந்தவித நிதி சுமையும் இல்லாமல் பெற்றுள்ளனர். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், அனைவருக்கும் தரமான மருத்துவ சேவையை வழங்குதல், ஏழை மற்றும் பின்தங்கிய மக்களின் மருத்துவ செலவை குறைத்தல், மருத்துவ செலவினால் ஏற்படும் வறுமையை தடுத்தல், சுகாதார சமத்துவத்தை உருவாக்குதல், இந்திய மக்களின் சராசரி ஆயுட்காலத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துதல் ஆகும். இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். குறிப்பாக குடும்பத்தில் ஒருவருக்கு பெரிய நோய் ஏற்பட்டாலும் மருத்துவ செலவை நினைத்து சிகிச்சையை தவிர்க்க வேண்டிய நிலை இன்றும் பல இடங்களில் குறைந்துள்ளது. அண்மையில் மத்திய அரசு 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் அவர்களின் வருமானத்தை பொருட்படுத்தாமல் இந்த திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீட்டு வசதியை விரிவுபடுத்தியுள்ளது. இது முதியோரின் மருத்துவ பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும். இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் அரசு நிர்ணயித்துள்ள சமூக மற்றும் பொருளாதார அடிப்படைகளின் கீழ் தேர்வு செய்யப்படுகின்றனர். தகுதியுள்ளவர்கள் தங்களது அடையாள ஆவணங்களுடன் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் அல்லது உதவி மையங்களை அணுகி பதிவு செய்து பயன்பெறலாம். எந்த திட்டமாக இருந்தாலும் அதை பற்றி மக்கள் விழிப்புணர்வு பெறுவது மிகவும் அவசியம். எனவே அரசு மட்டுமல்லாமல் கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள், ஊடகங்கள் மற்றும் இளைஞர்களும் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். ஆரோக்கியம் என்பது மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவதை விட நோய் வராமல் தடுப்பதும் தேவையான நேரத்தில் தரமான மருத்துவ சேவையை பெறுவதும் மிகவும் முக்கியம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. நிறைவாக, ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் பொருளாதார வசதி இல்லாத மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவையை உறுதி செய்யும் மகத்தான மக்கள் நலத்திட்டமாக திகழ்கிறது. இந்த திட்டத்தை பற்றி அனைவரும் அறிந்து தகுதியுடையவர்கள் அதன் முழு பயனையும் பெற வேண்டும். ஆரோக்கியமான குடும்பம், ஆரோக்கியமான சமூகம், ஆரோக்கியமான இந்தியா என்பதே இந்த திட்டத்தின் உயர்ந்த லட்சியமாகும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆயுஷ்மான் பாரத், பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: குமரி பண்பலை நூற்றாண்டில் நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பொழுதெல்லாம் கேட்டாலும் சலிக்காத திரை இசை பாடல்கள். திரை இசை பாடல்களில் அனுபமா சுரேஷ் பீட்டர்ஸ் குரல்களில், ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் திருடா திருடா பட பாடல்.

0: கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: பட்டாம் பூச்சிகளாய்
2: பண்பலை 101

0: செல்லச்சிட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:15. இந்நேரத்தில் நாம் கேட்கவிருக்கும் பாடலின் படம் ஐ. இப்பாடலுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான், ஒலிக்கும் குரல்கள் ஆதித்யா ராவ், நட்டாலி ஆகியோர்.

0: சார்பில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: நேரில் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி குமரி பண்பலை நூற்று ஒன்றில் திரை இசை. கந்தசாமி படத்திற்காக டேவிஸ் ஸ்ரீ பிரசாத் இசையில் விவேகாவின் வரிகளில் லெஸ்லி லேவிஸ் ஆண்ட்ரியா குரல்களில் கேட்கலாம் இந்த பாடலை.

நேயர்கள் இதுவரை கேட்டது திரைசை. இனி நாம் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு.

उड़कर जाता, सारी खबरें लेकर आता, काम काम कर गाना गाता, सबके मन को

நேயர்களே, உங்களை நினைவிற்கு இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. சிறுவர்கள் உற்சாகமாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாடி மகிழலாம். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 4 ஆண்டுகளில் 138% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நிலக்கரித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களின் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதன் மற்றும் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலம் ஒராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை தாவேக அரசு குறைத்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்தவொரு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமை சட்டம் மற்றும் நீர்வள திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக, கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாமல் இருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சமச்சீரான வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்யும் என்று மதிமுக கூறியுள்ளது. தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்னாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஜியார்ஜியாவில் நடைபெற்ற பட்டூமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்பால் மற்றும் சுராஜ் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். யோகோஹாமா சர்வதேச டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியா சார்பில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த செல்வப்பிரபுவுக்கு 20 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய் பகலுக்கு

0: குழுமையாய்
1: இரவு பொழுதின் இனிமையாய்
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 5:03:30. காலச்சக்கர ஓட்டத்தை 60 நிமிட துகளில் கையடக்க வடிவில் வழங்க முடியுமா? வழங்க முடியும் என்றால் அதுதான் முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். இரு உள்ளங்களின் சங்கமம்தான் அன்பு, பாசம், காதல் எல்லாமே. அதில் நல்லது எது, கெட்டது எது என்று வேறுபடுத்தி பார்க்க முடியுமா என்ன? அந்நாளில் கதாநாயகன் கதாநாயகா இந்த பாடலில் அபிநயித்தவர்கள் பின்னாளில் ஆன்டி ஹீரோ ஹீரோயினாக திரையில் மின்னி மிளர்ந்தார்கள் என்பது வரலாறு. அவர்கள் டூயட் பாடி நடித்திருப்பது காண அருமை. பாடலின் படம் மக்களை பெற்ற மகராசி, மருதகாசியின் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் சரோஜினி குரல்களில் கேட்கலாம்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: நிகழ்ச்சி முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். வானில் காயும் பால் நிலா, நிலவின் முகம் காண அதனை ஒப்புமை பார்க்கிறது மனம். அது அவன் மனம் கமர்ந்த பூவை நிலவு மகள் சிரிப்பில் அழகு மயிலின் சிரிப்பும் இணைய பின் என்ன, சிறகுகளே இல்லாமல் மனக்கண் முன் காட்சி 3D எஃபெக்டில் வலம் வர அருமையான பாடல் நம் செவிகளுக்கு விருந்தாக. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சவுந்தரராஜன் பி. சுஷிலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில் கேட்கலாம் கர்ணன் பட பாடல்.

0: காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. கடந்த 2ஆம் தேதி சுமார் 5.5 மணி அளவில் குளச்சலுக்கு நேராக 33 கடல் மைல் தொலைவில் ஆழ்கடல் விசைப்படகிலிருந்து கடலில் விழுந்து காணாமல் போனவர் நபர் பற்றிய அறிவிப்பு. இவர் பெயர் ஏ. மிக்கேல் ராஜா. வயது 46, உயரம் 5.5 அடி, நிறம் மாநிறம், கருப்பு நிற தலைமுடி. காணாமல் போன நேரம் இவர் நீல கலரில் முழுக்கை சட்டையும் வெள்ளை கருப்பு கோடு போட்ட லுங்கியும் அணிந்திருந்தார். இவரது மூக்கில் ஒரு காயத்தழும்பும் இடது கையில் டிராகன் மற்றும் முதுகில் நட்சத்திரப்படமும் பச்சையை குத்தப்பட்டிருக்கும். இவரை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் காவல் ஆய்வாளர், கடலோர பாதுகாப்பு குழுமம், கன்னியாகுமரி பிரிவை நேரிலோ 0465224684888 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். அல்லது காவல் உதவி ஆய்வாளர், கடல் காவல் நிலையம் குளச்சல் என்ற முகவரியில் நேரிலோ 0465122610 மற்றும் ஒரு எண் 7305122151 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம்.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

முள்ளுச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 70களில் சுழல்கிறது. நிலையத்தில் நேரம் 5:15. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. ஆனால் எனக்கு நடக்கிறதே காரணம் என் அதிர்ஷ்ட லக்ஷ்மி நீ என்னோடு இருப்பதால் தானோ? இதைவிட பெரிய ஐஸ் வைக்க முடியுமா என்ன? எது எப்படியோ நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங்க்கு ஒரு சபாஷ் போடலாம். இப்பாடலுக்கு இசை வரிகள் எம்எல் ஸ்ரீகாந்த், கூடவே வாணி ஜெயராமின் குரலும் அசத்துகிறது. கேட்கலாம் பாடலின் படம் நினைப்பது நிறைவேறும்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: காலச்சக்கர ஓட்டம் கையடக்கு வடிவில் முல்லைச்சரத்தில் நிலையத்தில் நேரம் 5:22. சட்டென்று ராஜயோகம் வரும் என்று யாருமே எனக்கு சொன்னதில்லை, நானும் நினைத்ததில்லை. உன் பூமுகம் கண்ட அந்த ஒரு நொடி என் வாழ்வில் குருவுடன் சுக்கிரனும் கைகோர்த்து விட்டது. பிறகென்ன, மனம் போல வாழ்க்கைதான், வாழட்டும் பல்லாண்டு. இந்து போல் என்றும் வாழ்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: உன் யோக ஜாதகம், நீ என்னை சேர்ந்தது இன்பலோக நாடகம், உன் உறவில் கண்டது.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்காணலுக்கு நிகழ்ச்சி முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். நேரம் இப்பொழுது 5:29:15. விஞ்ஞான அறிவுக்கு புலப்படாத விந்தைகள் இன்றும் ஏராளம் உண்டு. முன் ஜென்மத்தில் ஐந்தறிவு பிறவியாகவும் மறுஜென்மத்தில் இணைந்த தம்பதிகளாகவும் இணைகின்ற உள்ளங்கள் இவர்கள். அந்த வனத்தின் அழகில் மகிழ்ந்து ஆடிப்பாடும் பாடல், வேற்றுலகில் நுழைவது போன்ற நடன அமைப்பு, மனமயங்கும் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில், சங்கர் கணேஷ் இசையில், கண்ணதாசரின் வரிகளில் கேட்கலாம் நீயா படப்பாடல்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா.

0: என்னமண்ணா சிரிக்கிறீர்கள்?
1: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்
0: அதுதானே பார்த்தேன். இவராவது போருக்கு செல்வதாவது.
1: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
2: முல்லைச்சரம் தொடர்கிறது. காலச்சக்கர கடிகாரம் 80களில் சுழல்கிறது. பாதை மாறி போன பயணம் செல்லும் இடத்தை அடைவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இங்கே தலைக்கு மேலே தவழும் பஞ்சு பொதி மேகம் வழி தவறி போக அது முகம் கருத்து அழ குளுமையான மழை பூமியை நனைக்கிறது. கற்பனையின் கவித்துவம் வைரமுத்துவின் பேனா வரிகளில் இன்றும் கரோக்கியில் இந்த பீஜியம் ரொம்பவே பிரபலம். இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம் பயணங்கள் முடிவதில்லை படப்பாடு.

இன்றளவு 7:65 குழவர் லகத்தில் தென்னையில் ஓடுபயிர் வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குளச்சல் எஸ் செல்வராஜ் அவர்கள். அமுது சுரபியில் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு ஏற்படும் மடிநோய் தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள். கேட்டு பயன்பெறலாம். முளைச்சரம் தொடர்கிறது. காதல் வானில் சிறகடித்து பறக்கும் சின்ன சிட்டுக்கள், குமரி மண்ணின் அழகையெல்லாம் இந்த பாடலில் படத்தில் காணலாம். பச்சை பாய் விரித்த பசுமையான புல்வெளியில் துள்ளி ஓடும் மான்களாய் அழகிய புதுமுகங்களாய் அந்நாளில் இசை ராஜ்குமார் இசையில் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்களில் சின்ன பூவை மெல்ல பேசு

கீழே விழுவது மறுபடியும் எழத்தான். நீ எத்தனை முறை உன் கடைக்கண் பார்வையால் என்னை விழ வைத்தாலும் நான் தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் போல எழுந்து விடுவேன். லவ்ல கஜினி அட்டம்க்கெல்லாம் ரொம்பவே சாதாரணம். ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், தாமரையின் வரிகளில் என்றென்றும் புன்னகை.

அவள் கண்களின் அழகை காண வண்டி கட்டி ஊர் ஜனமே வாங்க. சங்கு கழுத்து அழகை பார்க்க வேண்டுமா? நெடுந்தூர பயணம் செல்ல உணவு எடுத்தது போல சாரசாரையா வாங்க. என்னுடைய உடல் கூட்டிலிருந்து உயிரெடுத்து பம்பர சாட்டையால சுழலவிடும் விந்தை பெண் அவள். மொத்தத்தில் நான் நானாக இல்லை. இதெல்லாம் ஏகாதசியின் வரிகள் வேல்முருகன் குரலில் ஜி வி பிரகாஷ் இசையில் கேட்கலாம். ஆடுகளம் படப்பாடல்.

கிரைண்டிங் மிஷினில் அரைச்சி ஜூஸ் மாதிரி புழிஞ்சிட்டே. இது ஆசை வார்த்தைகள். இது கூட டெரரா கொஞ்சம் மாதிரி வருது. யங்ஸ்டர்ஸோட ஃப்ரீக்வன்சி பார்த்து எடுத்துவிட்ட வார்த்தைகள் கேட்கலாம் ரொம்பவே சரளமாய் இந்த பாடலில். மோகன்ராஜன் வரிகளில், சீன் ரோல்டன் இசையில், பிரதீப் குமார் சிவாங்கி குரல்களில், லப்பர் பந்து பட பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை சேச்சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளை ஒலிபரப்பாகும். நமது நிலை நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று மாலை ஒலிபரப்பாகும் நமது நிகழ்ச்சிகள். மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை. இன்றிரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இயங்கு. 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், 7 ஜீவர் ஜி மணிகண்டன். 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் குறு சிந்தனை, தென்னையில் ஊடுபயிர் வாழை சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குளச்சல் எஸ் செல்வராஜ் அவர்கள். அமுது சுரபி தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு ஏற்படும் மடிநோய் தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள்.
2: நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே, இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
3: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
4: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
5: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
6: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நிகழ்ச்சிகள் தொடர்கிறது. இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள். சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 8:30 திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தின் நேயர் வெள்ளிச்சந்தை தா ரூபா கிறிஸ்டோபர் அவர்கள். 9:15 செய்திச்சுடர். 9:30 பன்னிசை திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை. நாளை அதிகாலை 5 மணி முறை 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம் நீங்கள். தொடர்வது நாளை ஒலிபரப்பாகும் நமது நில நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள், படைப்பு மதுரை வானொலி. 6:15 குறளமிடம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலையில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, மாலை 5 மணி. நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து

கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியம், நரிக்குறவர் நல வாரியம் மற்றும் புதுரை வண்ணார் நல வாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்கள் பதிவு செய்திடவும், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வாரிய உறுப்பினர்களுக்கு கட்டணமின்றி இணைய வழி வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறுவதற்கு சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் 4 மணி வரை வேலிப்பிலாம் மோதிரமலை நூல் நிலையத்திலும், இம்மாதம் 16ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் 4 மணி வரை வாழையத்தூய வயல் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியிலும் நடைபெறும். எனவே சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் வாரிய உறுப்பினர்கள் முகாமில் உரிய ஆவணங்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவ பாரத் மை பாரத் அமைப்பின் சார்பில் விக்சித் பாரத் நோக்கிய போதைப் பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் என்ற தேசிய அளவிலான மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தின் முதன்மை நோக்கம் இளைஞர்களிடையே போதைப் பொருள் மற்றும் மதுப்பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பதன் மூலம் ஆரோக்கியமான, பொறுப்புணர்வு மிக்க மற்றும் திறன்மிக்க இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் இத்திட்டம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை பல்வேறு கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவில் நாட்டுப்புறப்பாடல், நடனம், மைம், தெருநாடகம், ஓவியம், பேச்சுப்போட்டி, குறும்படம், ரீல்ஸ் தயாரித்தல், முழக்க வாசகம் எழுதுதல் மற்றும் ஸ்லாம் கவிதை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இதில் 15 வயது முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்கலாம். மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் போட்டியாளர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவர். மாநில அளவில் தேர்வு செய்யப்படுவோர் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ள தேசிய நஷா முக்த் யுவா மாநாட்டில் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் வாய்ப்பை பெறுவர். எனவே மாவட்டத்திலுள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தேசிய சேவை திட்டம் NSS, தேசிய மாணவர் படை NCC, பாரத் சாரணர் மற்றும் சாரணியர் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள், இளைஞர் மன்றங்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இவ்விழிப்புணர்வு இயக்கத்தில் ஆர்வமுடன் பங்கேற்று போதையில்லா வீக்ஷித் பாரத் என்ற உயரிய தேசிய இலக்கை அடைய தங்களது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதுபற்றிய தகவல்கள் அறிய 7012401355 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

சேவை செய்திகள் உங்களுக்காக. குழித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையில் 101வது வாவுபலி பொருட்காட்சி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை 20 நாட்கள் நடைபெறுகிறது. தினமும் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் இந்த பொருட்காட்சியில் விவசாய விளைபொருள் கண்காட்சி, கைவினை கண்காட்சி ஆகியவை இடம்பெறுகின்றன. பொருட்காட்சியில் வருகிற 12ஆம் தேதி ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்கள் நினைவாக பலி

0: ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330-66.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
4: செல்
6: 7305365016.
7: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
8: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
7: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
8: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
9: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர் வடசேரி நாகர்கோவில்.
10: நாகர்கோவில் ஹோலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிகு முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
11: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
12: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
13: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
12: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520 12356.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: என்னடி எங்க வரணும் அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
3: வா வா, சீக்கிரம் போகலாம்.
4: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
5: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
6: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
7: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
8: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
9: சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
10: இப்பொழுது நாம் கேட்கலாம் மெல்லிசை.
11: இருட்காட்டிலே என தொடங்கும் கல்லை துரை இயற்றிய பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன், பாடலை பாடுவோர் கிருஷ்ணசந்தர், பி அருந்ததி ஆகியோர்.

ஜோதி வடிவானவனே என தொடங்கும் பாடலை பாடியவர் டி என் கிருஷ்ணசந்தர். செல்வகுமார் இயற்றிய பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
1: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா से करीब 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
4: हैं। यहाँ पे रश्मि प्रभा आपट मावटा त्रिपुरा का पकतले बड़कमी ग्राम वो अंजुकर् 27,000 வாங்கிருக்கோம். 24 ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444 அழைக்கவும்.
1: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
8: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
9: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை

0: வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிஜேபியைச் சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் காலை உணவின் போது கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாள்தோறும் 1 மணி நேரமாவது நாடாளுமன்ற நூலகத்தை உறுப்பினர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இதற்கு ஏதுவாக சட்டங்கள் திருத்தப்பட்டிருப்பதாக கூறினார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: 2026-26 ஆண்டுக்கான வேளாண்மை துறையின் திருத்திய நிதிநிலை அறிக்கை நாளை 6/8/2026 பேரவைக்கு அழைக்கப்பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து துறை வாரியான மானிய கோரிக்கைகள் பேரவையில் முன்மொழியை பெற்று அவற்றின் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு உள்ளிட்ட அலுவல்களுக்கு அதற்குரிய நேரமும் தேதியும் குறிக்கப்படும். பேரவை நாள்தோறும் காலை 9:30 மணிக்கு சரியாக கூடும். பேரவை 8/9/2026 செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவு பெறுவதாக இன்று கூடிய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக நிதித்துறை செயலர் திரு சித்திக் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: பல புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 200 யூனிட் ஃப்ரீ பவர் கொடுக்கிறதுக்காக 1545 கோடி, பயிர்க்கடன் 75,000 ரூபாய் வரை முற்றிலுமா வரும், அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 35,000 ரூபாய் என்று வரும், 6,082 கோடியும், அண்ணன் சீர் திட்டத்தில் 812 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரம் 560 கோடி, வெற்றி வீடு 1,000 கோடி, சிங்கப்பெண் ஃபோர்ஸ் அதில் 313 கோடி, மொத்த வரி வருவாய் 3,00,000 கோடி என்று எஸ்டிமேட் செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் செலவு 4,05,802 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் பற்றாக்குறை 55,775 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மூலதன கணக்கில் செலவுகள் 56,985 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு மொத்த பற்றாக்குறை 1,22,000 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. மாநிலத்திற்கு தேவையான புதிய தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பான எவ்வித அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக கருத்து தெரிவித்துள்ளது. புதிய அறிவிப்புகள் இல்லாத பட்ஜெட் இது என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மக்கள் நலத்திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், சில பிரிவுகளில் முன்னேற்றம் காண்பதற்கான அம்சங்கள் இருந்த போதிலும் பட்ஜெட்டின் பெரும்பகுதி ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தவிக அரசின் நிதிநிலை அறிக்கை சமச்சீரான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்துச் சென்று வெற்றி தமிழகம் என்ற இலக்கை உறுதி செய்வதற்கான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சேவை

0: உரிமைச் சட்டம், நீர்ப்பாசன திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு திறன் நகரம், முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள் போன்ற அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் வேலைவாய்ப்புக்கான புதிய அறிவிப்புகள் இடம்பெறாததும் ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்துறைக்கு 2,142 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று மதுரை மடீசியா செயலாளர் திரு அசோக் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்க இது வகை செய்யும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கை வரும் 7ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நுகர்வோர் உரிமைகள் தின விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாகன சேவையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று தொடங்கி வைத்தார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 18,905 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஜெய்ப்பூருக்கு வரும் 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை வியாழக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேசியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 54 கிலோ எடைப்பிரிவில் ஹர்மன் கில்லும் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் எட்டிஷா தாஸும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிரினா ஹிரானோட்டாவை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று ரக்ஷிதா ஸ்ரீ மற்றும் மான்சி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூன்றி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:40.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
1: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில் 2330 66. நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடி, நாகர்கோவில். கால் 8870198870.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: சிவகுமாரின் வரிகள் ஜிவி பிரகாஷ் இசையில் குரலில் கூடவே சைந்தவியும் இணைந்து பாடிய அந்த பாடல் தலைவா.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி,
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
4: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே. வாசிப்பை நாளும் நேசிப்போம், நல்ல நூல்களை சுவாசிப்போம். கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
5: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
4: வாசிப்பை சுவாசிப்போம்.

நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: அந்த பாடலின் படம் பம்மல் கே சம்பந்தம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
2: தமிழ்நாடு அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. தவிக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கையை நிதி, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மக்கள் நலன் சார்ந்து மக்களாட்சி நடத்திய மாபெரும் மக்கள் தலைவர்களான பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகளை தன்னகத்தே கொண்ட பெருமை வாய்ந்த இப்பேரவையின் முன் 2026-27 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை சமர்ப்பிப்பதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த நிதியமைச்சர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்

சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற திருக்குறளை சொல்லி தமது உரையை தொடங்கினார். இந்த நிதியாண்டில் வரவு செலவு திட்டத்தின் முக்கிய துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி விவரங்களை வெளியிட்ட அமைச்சர், கல்வித்துறைக்கு 52,920 கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 39,609 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நகர்ப்புற வளர்ச்சிக்கு 38,715 கோடி ரூபாய், மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய், உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு 22,859 கோடி ரூபாய், நெடுஞ்சாலைத்துறைக்கு 21,524 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர், மேலும் பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி விவரங்களையும் பட்டியலிட்டார். இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் மொத்த வரவினங்கள் 3,50,766 கோடி ரூபாய் என்றும், மொத்த செலவினங்கள் 4,72,585 கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதாகவும் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறினார். பள்ளிகளுக்காக சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் என்ற புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்த இருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், இந்த திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மைப் பணிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் பள்ளி வளாகங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும் என்றும், இதற்கென இந்த ஆண்டு 139 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள் என்னும் பெயரில் நவீன உண்டு உறைவிட பள்ளிகளை அரசு நிறுவும் என்றும், பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் இந்த ஆண்டு 11 வகுப்பு பயிலும் 5,32,000 இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலைக்கவசம் மற்றும் தண்ணீர் பாட்டில் வைக்கும் வசதிகளுடன் கூடிய நவீன மிதிவண்டிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், இதற்கென 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் கூறினார். மின்சார வாகனங்களை பழுதுபார்க்கும் வகையில் மின்சார வாகனங்கள் மற்றும் மின்கலன்களின் பராமரிப்பு குறித்த பயிற்சி வழங்கப்படும் என்றும், அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 12,500 வாகன மெக்கானிக்குகள் உள்பட 22,500 நபர்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். டிஜிட்டல் மாற்றத்தில் தமிழ்நாட்டை முன்னிலையில் நிலைநிறுத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்படும் என்றும், செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ் மற்றும் இணைய கருவிகள் குறித்த அறிவுக்கான தமிழ்நாடு பள்ளி திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் திரு மரிய வில்சன் கூறினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மற்றும் பெண் ஆதி திராவிட விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் மண்ணின் மகள் திட்டம், ஆதி திராவிடர் குடியிருப்புகள் வாழும் மக்கள் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கான அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள் மற்றும் கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், மூத்த குடிமக்களுக்காக 1,000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் படிப்படியாக தொடங்கப்படும், ஒவ்வொரு நடமாடும் சிகிச்சை மையத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் மற்றும் ஒரு இயன்முறை மருத்துவர் பணியில் இருப்பார்கள் என்றும் அவர் கூறினார். ஊரக பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறியாடுகள் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்க்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊரக பகுதிகளில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் தகுதி வாய்ந்த 10,000 பெண்களுக்கு கறவை மாடுகள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்துடன் இணைந்து புதிய வீட்டுக்கூரை சூரிய மின் மானிய திட்டம் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், இந்த திட்டத்தின் கீழ் சூரிய மின் பலகைகள் பொருத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 1,00,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும், சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் உள்ள 50,00,000 தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கும் ஸ்மார்ட் மீட்டர்கள் அமைக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் கூறினார். கோயம்புத்தூர் அரியலூர் பகுதியில் 765 கிலோ வோல்ட் மின் பகிர்மான பாதை திட்டம் தனியார் கூட்டாண்மை முறையில் 4,000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும், 1,187 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 2 கட்டம் மற்றும் 1,640 கோடி ரூபாய் மதிப்பிலான விருதுநகர் கோயம்புத்தூர் 765 கிலோ வோல்ட் மின் பகிர்மான திட்டம் ஆகியவற்றின் செயல்பாட்டை அரசு விரைவுபடுத்தும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம், தமிழ்நாடு நகர்ப்புற

வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், முதல்கட்டமாக சென்னை பெருநகர பகுதியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்றும் கூறினார். சாலைகளில் குறைபாடுகள் இருந்தால் பொதுமக்கள் நம்ம சாலை செயலியின் மூலம் உடனுக்குடன் புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவித்தால் அந்த குறைபாடுகள் துரிதமாக சீர் செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதிகளை கொண்ட 1000 புதிய மின்சார பேருந்துகள் நடப்பு நிதியாண்டில் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலும், ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலும், ஸ்ரீபெரும்புதூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டங்களை மாநில அரசு பரிந்துரைத்து அவை இந்திய அரசின் தீவிர பரிசீலனையில் இருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். மேலும்

0: அரசின் தீவிர பரிசீலனையில் இருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் இருந்து கர்நாடக மாநிலம் பொம்மச்சந்திரா நகரம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு மற்றும் கர்நாடக அரசு ஆகிய இரண்டு அரசுகளுடனும் இணைந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களுக்கிடையிலான நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்கினையும் நலனையும் மற்றும் உரிமைகளையும் மாநில அரசு தொடர்ந்து பாதுகாக்கும் என்றும் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள், தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி காவிரி நீர் உரிய நேரத்தில் திறந்துவிடப்படுவதையும் தமிழ்நாடு உறுதி செய்யும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது திட்டம் போன்ற மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது உள்ளிட்ட சட்ட ரீதியான, தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ரீதியிலான தொடர் முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டின் நீர் உரிமைகளை அரசு பாதுகாக்கும் என்றும் கூறிய அமைச்சர், மேலும் நீண்டகால நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த அரசு முயற்சி மேற்கொள்ளும் என்றும் கூறினார். காவிரி, வைகை, குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும், மேலும் பெண்ணையாறு, செய்யாறு, பாலாறு, பெண்ணையாறு, தாமிரபரணி, வைப்பாறு ஆகிய நதிகளின் இணைப்பிற்கான விரிவான திட்ட அறிக்கையினை தயார் செய்வதற்கு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் மணப்பெண்களுக்கு 8 கிராம் தங்கக்காசு மற்றும் பட்டுப்புடவை வழங்குவதற்காக 812 கோடி ரூபாயும், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்குவதற்கு 560 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தற்போது செயல்பாட்டில் உள்ள முக்கிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பற்றிய பல்வேறு விவரங்களையும் நிதியமைச்சர் வெளியிட்டார். பொது விநியோக திட்டத்திற்கு மானியமாக 14,019 கோடி ரூபாய், மகளிர் உரிமை திட்டத்திற்கு 14,414 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். போக்குவரத்து கழகங்களுக்கு 10,108 கோடி ரூபாயும், சிறு குறு நடுத்தர குடும்பங்களுக்கு மானியமாக 2,021 கோடி ரூபாய், ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 9,300 கோடி ரூபாய், அரசு மின்சார நிறுவனங்களுக்கு நிதி உதவியாக 22,626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் என்ற பெயரில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு பணியில்லா கால மீன்பிடி உதவித்தொகை தற்போது வழங்கப்பட்டு வரும் 6,000 ரூபாய் 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், புதியதாக தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்றும், தமிழ்நாடு ஒற்றைச்சாளர இணையதளம் 3.0 மேம்படுத்தப்பட்ட வடிவில் செயல்படுத்தப்படும் என்றும், வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்தார். இன்று காலை சரியாக 10 மணிக்கு வழக்கம் போல திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறி அவை நடவடிக்கைகளை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தொடங்கி வைத்தவுடன் சரியாக 10:01 நிதிநிலை அறிக்கையை வாசிக்க தொடங்கிய நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சரியாக 12:31 தமது உரையை நிறைவு செய்தார். ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லாமல் இன்றைய அவை நடவடிக்கைகள் அமைதியாக நடைபெற்று முடிந்தன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சட்டப்பேரவையில் இன்று. எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10, ஆகாஷ்வாணி. மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் கடற்கரையில் மாபெரும் தூய்மைப் பணி முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு தூய்மைப் பணி குறித்த உறுதிமொழியை ஏற்று முகாமை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சுற்றுலா வளாகம், கடற்கரை, நெடுங்கல் தூண் வளாகம், கண்ணகி சிலை வளாகம், சிறுவர் பூங்கா மற்றும் சிலப்பதிகார கலைக்கூடம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற தூய்மைப் பணியில் நேரடியாக பங்கேற்றார். மாவட்டம் முழுவதிலிருந்து வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, வனத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து முகாமில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து சுற்றுலா வளாகத்தில் பனை மரங்களை அதிகரிக்கும் நோக்கில் பனை விதைகள் நடவு செய்யும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார்.
3: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த எழுத்தாளர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் அல்லது தமிழ்நாடு அரசின் இணையதளத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை படைப்புகளின் விவரங்கள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களுடன் வருகிற ஆகஸ்ட் 25 தேதிக்குள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் செயல்படும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். விவசாய அடையாள எண் பதிவு செய்துள்ள விவசாயிகள் தங்களது பெயரில் உள்ள அனைத்து பட்டா நிலங்களையும் கட்டாயம் இணை

0: பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பதிவு செய்து சில விவசாயிகள் தங்களது அனைத்து பட்டா நிலங்களையும் சேர்க்காமல் ஒரு பட்டா நிலத்தை மட்டும் பதிவு செய்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே பதிவு செய்துள்ள விவசாயிகள் தங்களது பெயரில் உள்ள அனைத்து பட்டாக்கள், ஆதார் எண் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண்ணுடன் அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அல்லது தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி மீதமுள்ள நிலங்களின் விவரங்களையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பயிர்க்கடன், உரம் வழங்குதல் உள்ளிட்ட அரசின் வேளாண் சேவைகள் விவசாய அடையாள எண்ணில் பதிவு செய்துபட்டுள்ள நிலங்களின் அடிப்படையிலேயே வழங்கப்படுவதால் அனைத்து விவசாயிகளும் தங்களது முழு நில விவரங்களையும் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி கரையில் பக்தர்கள் பாரம்பரிய முறையில் வழிபாடு நடத்தினர். காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி, காதால கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். காவிரியில் தண்ணீர் வராததால் நகராட்சி சார்பில் புஷ்கர தொட்டியில் நிலத்தடி நீர் நிரப்பப்பட்டு அதில் பக்தர்கள் நீராடி ஆடிப்பெருக்கை விழாவை கொண்டாடினர். தொடர்ந்து காவிரி அம்மன் ஆலயத்தில் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. காவிரியில் விரைவில் தண்ணீர் வரவேண்டும் என பக்தர்கள் பிரார்த்தனை செய்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓய்வூதியர்களுக்கான குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் வரும் செப்டம்பர் 11 காலை 10:30 மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் திருச்சிராப்பள்ளி மண்டல கருவூலம் மற்றும் கணக்குத்துறையின் இணை இயக்குநர் பங்கேற்கிறார். மாவட்டத்தில் மாநில அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றும் இதுவரை ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காதவர்கள் மட்டுமே தங்களது குறைகள் தொடர்பான மனுக்களை தேவையான விவரங்களுடன் ஆகஸ்ட் 19 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இரட்டை பிரதிகளில் அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே மனு அளித்து நிலுவையில் உள்ளவர்கள் தங்களது முந்தைய கடித எண்ணை குறிப்பிட்டு மீண்டும் மனு அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சார வாரியம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் மற்றும் நூற்பாலைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தங்களது மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பாமல் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கே அனுப்ப வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண்கள் முன்னேற்றம், மக்கள் நலன் குறித்த உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முத்துவடிவேல் உறுதிமொழி ஏற்க வைத்து பேரணியை துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய பேரணி முக்கிய சாலைகள் வழியாக தர்மபுரம் வரை நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்று மக்கள் தொகை கட்டுப்பாடு, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்ற பதாகைகளை ஏந்தி சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட, மறுசுழற்சி செய்ய முடியாத, ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்கும் நடவடிக்கையாக நகராட்சி சார்பில் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் உத்தரவின்படி மயிலாடுதுறை நகராட்சி அதிகாரிகள் நகராட்சிக்குட்பட்ட மளிகை கடைகள், தேநீர் கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகள், சாலையோர விற்பனை நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் பழச்சாறு கடைகளில் திடீர் ஆய்வு நடத்தினர்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்த 370 சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2019 இதே நாளில் இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 2 யூனியன் பிரதேசங்களிலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் வழங்கியது. உச்சநீதிமன்ற

0: நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33லிருந்து 37ஆக அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை மத்திய அரசு தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக உணவுத்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக விலையை கண்காணிப்பதற்கென 7 உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 41 உணவுப் பொருட்களின் விலை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கென 579 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பி எல் வர்மா தெரிவித்தார். எல்நினோ தாக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக கண்காணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கண்காணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பாஸ்போர்ட் சேவை மையம் இல்லாத மக்களவைத் தொகுதிகளில் அவற்றை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தற்போது 515 மக்களவைத் தொகுதிகளில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்பாட்டில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். எஞ்சியுள்ள தொகுதிகளில் உள்ள தலைமை அஞ்சலகங்களில் இதற்கான சேவை மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வன்முறையை அந்நாட்டு அரசு கைவிட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், தீவிரவாத கட்டமைப்புகளை அழிக்க பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகேவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவின் கடனுதவி திட்டத்திற்கான ஒப்பந்தமும் இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் கையெழுத்திடப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஓராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அனைத்து காவல் நிலையங்களிலும் மகளிருக்கான உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சாலை மற்றும் தீ விபத்துகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக உதவும் வகையிலான திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சத்தீஸ்கரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்கத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இன்று ராய்ப்பூரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. 500 கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாபில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தரன் தாரன் மற்றும் அம்ரிட்சர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டபோது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ள

கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரநாத் மஹேதோ தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. ராஞ்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரேன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ராஞ்சியில் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் இதனை வெளியிட்டார். 2,21,00,000 வாக்காளர்கள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பல்வேறு காரணங்களுக்காக 43,00,000 மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மிசோரமில் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் 8 நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் கடந்த மாதம் 17 முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் இதுவரை 23 மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் வெயில் காரணமாக 2,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சியோலில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலக பூம்ராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் 4-6, 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் பிரான்சின் லூயி லாரியை வென்றார். உலக பேட்மிண்டன் போட்டிக்கான அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி புதுதில்லியில் வரும் 17 தொடங்கி 24 வரை நடைபெறவுள்ளது. பட்டுமி ஓபன் ஊஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் கேஷ்வி, சனத், பிரியோபிரத் தலா 1 தங்கப்பதக்கத்தையும் ஆர்த்தி மற்றும் ராஜ் தலா 2 தங்கப்பதக்கங்களையும் வென்றனர். செயின்ட் லூயி செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஜோஷ்வா ஜாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: காலலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்புகளை கேட்கும் முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. அடுத்து வரும் 5 நாட்கள்

மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 27 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை அளவு 23 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். தோட்டக்கலை பயிர் மரங்களில் வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் இலவங்கப்பட்டை ஆகிய மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நில போர்வை செய்வது நல்லது. நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தில் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். தேங்காய் தோண்டுகளை குழிந்த பகுதியை மேல் நோக்கிய வண்ணம் வட்டப்பாத்திகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடையிலோ புதைத்து மழை நீரை சேமிக்கலாம். தென்னை மரத்தில் வாழையில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால், அதாவது மணிக்கு 12 முதல் 16 கிலோமீட்டர் வேகம், வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டு கொடுக்கவும். மிளகில் தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் மழை இருப்பதால் உரமிடுதல், பூச்சி மருந்து மற்றும் களை கொல்லி தெளிப்பதை தவிர்க்கவும். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்ட அரங்கில் வருகின்ற 7ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 10:30 மணிக்கு மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் பறக்க அருகில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்ற தலைப்பில் இம்மாதம் 21ஆம் தேதி அன்று ஒரு நாள் கட்டண பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. கட்டண தொகையாக 590 ரூபாய் செலுத்தி பயிற்சியில் பங்கு பெறலாம். இப்பயிற்சியில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பில் பராமரிப்பு முறைகளான இனங்களை தேர்வு செய்தல், பண்ணை அமைப்பு, தீவன பராமரிப்பு, கோழி இனங்களை தாக்கும் நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், விற்பனை யுக்திகள் ஆகிய தலைப்புகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0465228684 தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பதிவு செய்து கொண்டவர்கள் நேரடியாக இம்மாதம் 21ஆம் தேதி காலை 10:30க்குள் பயிற்சியில் பங்கு கொள்ளுமாறு மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளில் துத்தநாக சத்து மிகவும் முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இந்தோல் அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளில் பச்சையம் உற்பத்தி மற்றும் ஒளி சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடியிலைகள் நடுநரம்பு பகுதி வெளுத்து காணப்படும். அடியிலைகளின் பழுப்பு நிற திட்டுகள் ஏற்பட்டு இலை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து பதர்போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மட்கிய தொழு உரத்துடன் கலந்து அடிவுரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் அடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள் அதாவது முன்பருவ வளர்ச்சி காலத்தில் 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். அல்லது 1 கிலோ துத்தநாக சல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலை மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும் போது தெளிக்க வேண்டும். இலையில் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணோட்ட கலவையை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: மக்களும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னையில் ஊடுபயிர் வாழை சாகுபடி அனுபவங்கள், குளச்சல் எஸ் செல்வராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுதசுரபி தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு ஏற்படும் மடிநோய், ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ்

0: லோகேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: விவசாயிகள் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை உரங்களையும் பசுந்தாள் உரங்களையும் நாம் பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் வளத்தை பாதுகாக்க முடியும். வருங்கால தலைமுறைகளையும் நாம் பாதுகாக்கலாமே.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
0: இப்பொழுது தென்னையில் ஊடுபயிர் வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் குளச்சல் எஸ் செல்வராஜ் அவர்கள்.
3: ஐயா வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
3: ஐயா, விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவங்கள் இருக்கும்?
4: வருஷம் ஒன்று எங்கள் அப்பா காலத்திலே விவசாயம் தான், விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு அப்பா காலம் கழிஞ்சப்பறம் அதை நாங்கள் பின்தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கோம்.
3: உங்கள் அப்பா காலத்துலேருந்து பார்க்கும்போது விவசாயம் தான் வந்து நீங்கள் சாகுபடி செய்றீங்க. அது பிறகு வந்து நீங்களும் அந்த விவசாயத்தை எடுத்து வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க.
4: ஆமாம், பண்ணிட்டு
3: இருக்கீங்க. எந்த மாதிரி விவசாயம் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நாங்கள் இப்போ நல்ல பண்ண தின்னு குப்பை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஏக்கர் நிலையம் எடுத்தோம், பெரிய மரமாக தான் இருந்து. அந்த இடையில திசைகளி கொஞ்சம் வச்சிருக்கோம், செந்துழுவும் கொஞ்சம் வச்சிருக்கோம், இன்னும் மட்டி கொஞ்சம் வச்சிருக்கோம்.
3: இப்போ என்னன்னா தென்னைக்கடையில் ஊடு பேராட்டம் வந்து நீங்கள் வாழை வந்து சாகுபடி செய்றீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் வந்து நீங்கள் குத்தைய நிலம் எடுத்து நீங்கள் வந்து வாழை சாகுபடி செய்றீங்க. இப்போ அந்த நிலப்பரப்புக்கு வந்து நீங்கள் வந்து கரம் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா?
4: கரம் அந்த மாதிரி கொடுக்கல. இந்த புல்லுகள் எல்லாம் அதில் அவங்களுக்கு மாஞ்சு போயிருது. இல்லை புல்லுட்டுக்கு ஆளுகள் இப்போ வண்டி வச்சு தான் மட்டணும். அதனால அதை நாங்கள் பரமாரிச்சு கொடுக்கினாலும் அதுக்குன்னு ரூபா கொடுக்கிறது இல்லை. அதுக்கு வேண்டி உரத்த வண்டி நாங்கள் போட்டுக்கிட்டோம். பண்ணிலேருந்து உரம் கொண்டு வந்து தென்னுக்கும் கொஞ்சம் போடியும், அந்த வாழைக்கும் கொஞ்சம் போடியும், அந்த புல்லுகளும் வந்து பிடிக்காத அடிக்க அந்த மாதிரி செய்து அந்த மாதிரி கொண்டாடு.
3: இப்போ நீங்கள் குத்தைய நிலம்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த குத்தை ரூபா வந்து கொடுக்காம அந்த தென்னந்தோப்பை வந்து நீங்கள் பராமரிச்சு கொடுக்குறீங்க.
4: ஆமாம் ஆமாம்.
3: அதில் வந்து எந்த மாதிரி ரகம் தென்னை மரங்கள் நிற்கி?
4: கூடுதல் மற்ற மாதிரி நம்ம நாடன் தேங்காய் தான் கூடுதல் நிற்கி. இப்போ மற்ற மாதிரி எல்லாம் இப்போ வேற பல தென்னம்பிள்ளைகள் கொண்டு வச்சு அது நல்லா வரையலை. இல்லை ஒரு புல்ஸ் நல்லா வந்து காய்க்கிறது காய்ச்சணும், ஒரு சுண்டு புழு வந்து உழுந்து அந்த மாதிரி அது போயிடும்.
3: இப்போ தென்னைன்னு பார்க்கும்போது அது நெட்டை ரகங்கள் தான் வந்து நட்டுருக்காங்க.
4: ஆமாம்.
3: இப்போ அதுக்கு இடையில தான் வந்து நீங்கள் ஊடு பயிராட்டு வந்து இந்த வாழை வந்து சாகுபடி செய்கிறீங்க. வாழையிலேன்னு பார்க்கும்போது ரசகதளி, சிகப்பு, மட்டி இந்த மாதிரி ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்து எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த நிலப்பரப்பை வந்து நீங்கள் வந்து பண்படுத்துறேன்னு பார்க்கும்போது எப்படி பண்படுத்துறீங்க? ஆள் வச்சு பண்படுத்துறதா இல்லை இயந்திரம் மூலம் பண்படுத்துறதானா?
4: நல்ல பொண்ணு மற்ற மாதிரி இயந்திரம் வச்சு இது பண்ணியது. அதுக்கு பிறகு பூராவும் ஆலோசிச்சு
3: முதல் டைம்ல வந்து இயந்திரம் மூலம் வந்து அந்த நிலங்களை வந்து பண்படுத்தி போடுறீங்க.
4: அப்புறம் இடையில வாழாச்சி பிறகு மற்ற மாதிரி வண்டி சொன்னிச்சு பண்ண முடியாது. இப்போ ஆலோசிச்சு தான் நம்மளும் மட்டும் சாயந்தரமும் காலையிலையும் சாயந்தரம் காலையில மட்டும் நம்மளும் கொஞ்சம் தண்ணி அடிக்கிறது அது இல்லாமல் செய்வோம். செய்யறதுனால அது நமக்கு டெய்லி ஒரு 10-25 மூடு போல செய்தோம்னா டெய்லி காலையிலும் சேர்ந்துட மாட்டோம். அப்படி அதுன்னு போயிடும். அதுக்கு ஆளுகளை வச்சுக்கிடுவோம்.
3: இப்போ அந்த தென்னை மரங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளான தென்னை மரங்களுக்கு இடையில வந்து நீங்கள் ஊடு பேர் வந்து சாகுபடி செய்றீங்க
4: சார்? அதை பெரிய மரத்தை பார்க்கும்போது 60-70 வரைக்கும் உள்ள பெரிய மூடுகள், அதில் காய்கள் நல்லா இருக்கு. இப்போ
3: கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளான மரங்களும் இருக்கு.
4: இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு.
3: இப்போ அந்த மாதிரி மரங்களுக்கு இடையில வந்து நம்ம அந்த ஊடு பயிர் வந்து சாகுபடி செய்யும்போ அதனுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு?
4: இல்ல தென்னை அது நல்லா இருக்கு.
3: இல்ல தென்னையும் வாய்ப்பு இருக்கு. இதே இந்த ஊடு பயிரில் அந்த வாழை வந்து நல்லா வளர்ந்து
4: அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த ஒரு நம்ம செய்து இந்த புல்லுகள் எல்லாம் மெட்டி எடுத்து இந்த பொடி உரம் போடும்போது அது நல்லா இருக்கு.
3: இப்போ இந்த கன்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எங்கிருந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க
4: சார்? இது பூர்வலம் கொலை சிறுத்தும் போய் தான் இந்த மலையில உள்ள அந்த கண்ணுகள் தான் கூடுதல் நாங்க பண்ணியும்.
3: அது வந்து நீங்க போய் எடுக்கிறதா இல்ல வந்து வியாபாரிகள் கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க அவங்கள்ட்ட இருந்து வாங்குறது?
4: இல்ல இல்ல, நம்ம பெய் எடுத்தா தான் நிலப்பிள்ள பார்த்து வாங்க முடியாது. வியாபாரம் பண்ணியதுல வாங்கி வச்சு நமக்கு அதுல பெருசுமாதிரி தெரியல.
3: இப்ப நீங்க போய் எடுக்கம்போ வாழை தோப்புகள் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அந்த கன்றுகளை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து எடுக்கிறதா இல்ல வந்து விவசாயிகள் வந்து அந்த கன்றுகளை வந்து எடுத்து விற்பனை வச்சிருப்பாங்க அந்த கன்றுகளை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து எடுக்கிறதா?
4: இல்ல அப்படி இல்ல, நாங்க போய் அதுல தோட்டத்துல பார்த்து நல்ல கண்ணு பார்த்து நாங்க ஆள் வச்சு இலக்கி அந்த மாதிரி தான் கொண்டு வரோம்.
3: இப்ப நீங்களே வந்து ஆள் வச்சு வந்து அந்த இலக்கை நீங்க எடுக்கிறீங்க. இப்ப அப்படி எடுக்கம்போ இப்ப ஒரு தாய் வாழை அறுவடை முடிஞ்சிட்டு பக்க கன்றுகள் இருக்கும், எத்தனை கன்றுகள் வர நீங்க தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
4: அதுல நம்ம எடுக்கும் போது செந்துள்ள எல்லாம் பரவாயில் பருவத்தில் ஒரு 2 கண்ணு பரப்புன்னு ஒரு 2 கண்ணு அப்படித்தான் 1-2 கண்ணு தான் வரும். மொத்தத்துல எல்லாம் மொத்தத்துல இலகி தள்ளணும். இலகி தள்ளிட்டு 2-3 கண்ணு தான் இதில் எடுக்க முடியும். எல்லாத்தையும் எடுக்க முடியாது.
3: இப்போ கன்றுகள் வந்து நீங்க தேர்ந்தெடுத்துன்னு பார்க்கும்போது இப்போ கொலை வந்து அறுவடை முடிஞ்சு எத்தனை நாள் பிறகு அந்த கன்றுகளை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க
4: சார்? அது இப்போ 1 மாசத்துக்கு எடுத்துடணும்.
3: 1 மாசத்துக்கு?
4: ஆமா, அது பறவைக்குன்னு அது நல்லா இருக்காது. அது இலை தான் விட்டணும். அது பரவாயில்ல எல்லாம் அது பெரிய இது ஒன்றும் இல்லை.
3: எல்லா ரக கன்றுகளும் வந்து நீங்கள் குலசேரத்தில் போய் தான் வந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
4: ஆமாம்
3: ஆமாம். அது வந்து சைஸ்ன்னு பார்க்கும்போது எவ்வளோ இருக்கணும்?
4: அது இப்போ சார் எல்லா கண்ணை நம்ம இலக்கி ஒரு அவ்வளவுக்கு அந்த செந்தவளம் எல்லாம் 4 கிலோ 5 கிலோ

0: இதுக்கும் இருக்கு ஒரு கண்ணு. அது அந்த மாதிரி அந்த பெரிய கண்ணு கொண்டு வந்தா தான் நமக்கு அது கொண்டை வெட்டாம அடிக்க நமக்கு நட்டோம்னா அது நமக்கு பிரயோஜனம் நல்லா தான் இருக்கு.
1: நீங்க வந்து அங்கிருந்து இலக்கி அந்த கொண்டை வந்து வெட்டாம கொண்டு வரீங்க.
0: வெட்டாம கொண்டு வரணும்.
1: இது வந்து மற்ற ரகங்களுக்கும் அப்படி பண்றதா இல்ல வந்து நீங்க வெட்டி கொண்டு வரதா?
0: இல்ல இல்ல, மற்றவங்க நம்ம இலை கொண்டு வரதுன்னு இல்லட்டீங்கன்னா நம்ம வெட்டாம தான் கொண்டு வரணும். வெட்டாம கொண்டு நட்டோம்னா அதுல இருந்து வந்துடும். இல்லைன்னா அதுக்கு பிறகு பின்ன அது வெட்டி கொண்டு வந்தோம்னா அதுக்கு பிறகு அது கரிஞ்சி அதுக்கு பிறகு பின்னம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். அதுக்கு பிறகுதான் இலையாட்டு வரும். அப்படின்னு அதுலேருந்தே
1: இப்போ அங்கிருந்து இங்கே அந்த கன்றுகளை வந்து தேர்ந்தெடுத்து இங்கே கொண்டு வரம்பா, அந்த என்னுடைய வேர்கள் வந்து அப்படி விட்டு கொண்டு வரது இல்லை, அந்த வேர்களை வந்து நீங்கள் வெட்டி எடுக்கிறது தானே?
0: இல்லை இல்லை, வேற வெட்டி எடுத்துருவோம், வேற வெட்டி தள்ளி
1: அந்த தண்டை மட்டும் நீங்கள் வச்சுருப்பீங்க.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், மூட்டிலையும் செஞ்சு அதில் கொஞ்சத்தை வெட்டுவோம், எண்ணஞ்ச கொண்டு வந்து பொடி போட்டு தான் நடுவோம். அதனால அது வெட்டினாலும் அது கேடு இல்லை. பெரிய மூடாட்டு இருந்த நீ இட்டுச்சுன்னா கொஞ்சம் அடிப்பக்கத்தில் லேசாக வெட்டி கொண்டு வந்து பொடி போட்டு தான் நடுவோம். செந்தோளும் இல்லை, மற்றதுக்கெல்லாம் போடலாம் செந்தூர் கரெக்டாக பிரிடா முடி போடணும், இல்லைன்னா அதுலேருந்து புழு அறிகிறோம்.
1: இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த நிலங்களை வந்து பண்படுத்தி போட்டிருக்கீங்க. இப்போ அந்த நிலத்தில் வந்து நீங்கள் வாழை சாகுபடி செய்யணும்னு பார்க்கும்போது எவ்வளோ அடி ஆழத்துக்கு நீங்கள் குழிகள் எடுத்து நீங்கள் நடுறீங்க ஒவ்வொரு ரகத்துக்கும்?
0: செந்தூர்னு என்ன ஒரு 2.5 அடிக்கு 3 அடி தாத்து எடுக்கணும், எடுத்தால் தான் அது வாழை மாதிரி வரும். மற்றதுக்கெல்லாம் 2 இல்லைன்னா 1.5 அதே மாதிரி ரசகளி மட்டிக்கெல்லாம் அந்த மாதிரி போகிறோம். செந்தலுக்கும் தென்னம்பிள்ளை எடுத்த மாதிரி எடுக்கணும். எடுத்து என்னது மாதிரி அதுகள் போட நிறைய போடணும். ஆனைக்கு போட்ட மாதிரி நிறைய போட்டால் தான் அது வரும், இல்லைன்னா அது.
1: சரி, இந்த மாதிரி நீங்கள் ரகங்கள் தேர்ந்தெடுத்து நடம்போம். இப்போ வந்து ஒரே இடத்துல வந்து நீங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு செந்துள்வன் ரகம் வச்சுட்டு அடுத்து இன்னொரு இடத்துல வந்து ரசகதளி வச்சுட்டு இல்லைனா இன்னொரு இடத்துல வந்து மட்டி வச்சு அப்படி பண்ணுறதா இல்லை வந்து எல்லாமே கலப்பாட்டு பண்ணுறதானா?
0: கலப்பாடு இல்லை, ஒரு இடம் ஒதுக்கி ஒதுக்கி தான் வச்சிருக்கோம்,
1: எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கீங்க.
0: ஆமாம் ஆமாம்.
1: செவ்வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ இடைவெளி கொடுக்கணும், அதே போல் ரசகதளியை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ இடைவெளி கொடுக்கணும், மட்டியை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ இடைவெளி கொடுக்கணும்?
0: செந்துள்வனுடைய 7 அடி, மற்றதுக்கு 1.5 அடி.
1: ஆனால் வந்து நம்ம போதிய இடைவெளி கொடுத்து நட்டா தானே அதனுடைய பலனை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ செவ்வாழை பொறுத்தவரை பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 12 அடி வந்து விவசாயிகள் வந்து இடைவெளி கொடுக்குறாங்க.
0: 10-12 அடின்னு வேற மற்ற மாதிரி கண்டத்துக்கள் வேற தனி கண்டத்தில் வைக்கிறது தான் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 அடி. இப்போ தென்னுக்கடையில் எல்லாம் போட்டால் அதை குறைச்சி தான் போட முடியும். 10 அடிக்கெல்லாம் போட்டோம்னா அங்கங்கே ஒன்று நின்ற மாதிரி இருக்கும். எல்லாம் தான் நினச்சி போட்டு உரமும் நம்ம தாராளத்துக்கு தண்ணி உரம் அந்த மாதிரிலாம் இது பண்ணும்.
1: இப்போ நடுறேன்னு பார்க்கும்போது நீங்கள் உடனே அந்த கன்றுகளை வந்து இலக்கி உடனே நடுறதா இல்லை வந்து ஒரு 2 நாள் வந்து அந்த கன்றுகளை வந்து ஆற போட்டுட்டு நீங்கள் அந்த நிலங்களில் நடுறதானா?
0: இல்லை சார், அது கொண்டு வந்தா அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கொண்டு நட்டுருவோம். இல்லைன்னா வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னா 1 நாளோ 2 நாளோ இல்லைன்னா அந்த கொண்டு வந்து இங்கே நட்டு அது மண்ணுக்குள்ளே ஆக்கிடுவோம்.
1: இப்போ அது நடுறன்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்லுங்க வந்து அங்கேருந்து கொண்டு வந்து சில ரகங்கள்னு பார்க்கும்போது அந்த தண்டு அதாவது அந்த வாழையினுடைய அந்த கிழங்கு பகுதியை வச்சுட்டு அந்த தண்டு பகுதியை வந்து வெட்டி நடுறது. சில ரகங்கள்னு பார்க்கும்போது அங்கேருந்தே கொண்டு வந்து அந்த தண்டோட வந்து நீங்கள் நடுறேன்னு சொல்லுங்க. இப்போ அந்த தண்டோட நடன்னு பார்க்கும்போது அந்த இலைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது உடனே வர வாய்ப்பு இருக்குமா இல்லை நாட்கள் பிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
0: இல்லை இல்லை, அது ஒன்றும் இல்லை. கொண்டது கூட நட்டு தண்ணி நினைச்சு வந்துட்டோம்னா டக்குன்னு வேறு போட்டோம், டக்கு டக்குன்னு வந்துடும்.
1: இப்போ செவ்வாழை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதத்தை பயிர்?
0: அதெல்லாம் 1 வருஷத்தை பயிர், 1 வருஷத்தில் குறைஞ்ச ஒன்றும் ஆசிரியர் அது எவ்வளோ வேலை செய்யாதான் 1 வருஷம் ஆகி
1: செவ்வாழைக்கு.
0: செவ்வாழை
1: இது ரசகதளியை பொறுத்தவரை பார்க்கும்
0: ரசகளியெல்லாம் 10-11 மாதம், அது நல்ல வேலை செய்தால் 10-11 மாதம் நல்ல வேலை செய்து முடிக்க கொண்டுடணும். இல்லை அது வேலை செய்து குறைஞ்சிடணும்னா அதை எழுதிட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி வேலை செய்யணும்னா 10 மாதம்.
1: இப்போ மட்டியை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகம், செம்மட்டி வச்சிருக்கீங்களா இல்லை நாட்டு மட்டி ரகம் வச்சிருக்கீங்களா?
0: நாட்டு மட்டி தான் வச்சிருக்கோம்.
1: அது வந்து நீங்கள் கன்றுகள் வந்து குலசேரத்துல இருந்தா வாங்குறது?
0: ஆமாம் ஆமாம்.
1: அதுக்கு எவ்வளோ இடைவெளி கொடுக்குறீங்க மட்டியை பொறுத்தவரை பார்க்கும்போது?
0: அதுக்கும் இப்போ தென்னுக்கடலாம் சராசரி ஒரு இடைவெளி அந்த இதை கணக்கு பண்ணி செந்தோளம் கணக்கு கொடுத்த மாதிரி அது மாதிரி.
1: இப்போ நட்டுட்டு வந்து முதல் உரம்னு பார்க்கும்போது எத்தனை நாலு பேர் வந்து முதல் உரம் கொடுக்குறீங்க, என்னென்ன உரங்கள் வந்து கொடுக்குறீங்க?
0: நம்ம நட்டு ஒரு 2 இலை எடுத்த உடனே ஒரு பெரும் உரம் போட்டு முடியும் போட்டுட்டோம்னா அது படப்படா வந்துடும்.
1: அது சாணி உரங்கள் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், முதல் இதுலேயே சாணி உரம் கொடுத்துடணும். ஆமாம் ஆமாம், முதல் இதுலேயே 2 இலை எடுத்தோம்னா 2-3 இலை எடுத்தோம்னா இந்த சாணி உரம் போட்டு பொடியும் போட்டு போட்டோம்னா அது அதுக்கு பிறகு டக்கு டக்கு.
1: சாணி உரம் கொடுக்குறேன்னு பார்க்கும்போது உங்கள்கிட்ட பசுமாடுகள் இருக்கா இல்லை வந்து நீங்கள் வெளி இடங்கள் இருந்து வாங்குறதானா?
0: இல்லை இல்லை, வெளியே போய் வாங்கிடுறது.
1: வாங்குறதா? எங்கேருந்து வாங்குறீங்க?
0: எங்கள் பாண்டியில் போய் வாங்கிடுதா, திருநெல்வேலி சைடு இந்த பாளையங்கோட்டை
1: வெளி மாவட்டங்கள்லேருந்து வாங்குறீங்க? வாங்கினா அங்கிருந்து காஞ்ச சாணி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும்.
0: அங்கிருந்து வாங்கிட்டு வந்தாச்சுன்னு ஒரு டிம்போ ஃபுல்லாக முன்னாடி லாரியில் கொண்டு வரது, இப்போ லாரியெல்லாம் இல்லை, இப்போ பூரா டிம்போவில் கிடைக்கி 3-4 ஓலைக்கு தாச்சு.
1: ஃபர்ஸ்டே கொண்டு வந்து நீங்கள் கொண்டு போட்டுருவீங்க அந்த நிலங்களில் போட்டுட்டு செவ்வாழைக்குன்னு பார்க்கும்போது எத்தனை குட்டைகள் வந்து நீங்கள் சாணி உரம் கொடுக்குறீங்க, அது வந்து ரசகதளிக்காகட்டும் மட்டி ரகத்துக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ கொடுக்குறீங்க?
0: இல்லை சார், இப்போ செந்துழுக்குன்னு குட்டைக்கு 1 குட்டை போட்டுற முடியாது, அப்போ தான் அந்த மூட்டில் 5-6 குழந்த மாதிரி இருக்கும். மற்றதுக்கெல்லாம் 1.5 குட்டை வச்சு விசைகளுக்கும் மட்டிக்கும் 1 குட்டையும் கொண்டு வந்து 2 காய் தட்டி

0: போட்டுட்டு மண்ணை அணைச்சு கொடுக்குறீங்க.
1: ஆமாம், லேசாக மண்ணை அணைச்சி இந்த உரத்தையும் போட்டு லேசாக மண்ணையும் அணைச்சி.
0: இப்போ சாணி உரங்கள்னு பார்க்கும்போது எத்தனை டைம் கொடுக்குறீங்க?
1: சாணி உரம்னா நல்ல போட்டு வருவோம், முக்கால் வளையிட்டு அரைஞ்சு வரையில் இன்னொரு வருவோம், ரெண்டு வருவோம், வர மூணாவது பருவத்துக்கு இப்போ சாணி உரம் போடி இல்லை பொடி உரத்தை போட்டு அந்த மாதிரி அடிக்க.
0: அந்த மாதிரி மண்ணில் வந்து அணைச்சி கொடுத்துட்டு உடனே தண்ணி கொடுக்குறதா இல்லை ஒரு நாள் விட்டு பாய்க்கிறது தானா?
1: இல்லை, பொடி உரம் போட்டாச்சு நான் அன்னைக்கு உடனே தண்ணி இல்லை தண்ணி நினைக்கணும், நினச்சிக்கிட்டு தான் மறுபடியும் இது பண்ணியது.
0: இப்போ தண்ணி கொடுக்குறேன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஆற்று பாசனம் மூலம் தண்ணி கொடுக்குறதா இல்லை வந்து பம்பு செட்டு மூலம் வந்து நீங்கள் தண்ணி பாய்க்கிறீங்க?
1: பம்பு செட்டு
0: மூலம் தான் தண்ணி கொடுக்குறீங்க. இப்போ கொலைக்கிற பருவம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் வர ஆகும்
1: சார்? கொலைக்கும் பருவம்னு எடுத்துச்சுன்னா இப்போ இது இப்போ ஒரு வருஷம்னு எடுத்துச்சுன்னா நல்ல வேலை செய்தோன்னா 8-9 மாதத்தில் குலைக்கும். எப்படியும் அது 2-3 மாதம் உழையதுக்கும் 2-2.5 மாதத்துக்கு மேலும் அது ஆகிடுது. இப்போ மூத்த கண்ணுன்னா கொஞ்சம் முந்தி வரும், மற்றதுன்னா கொஞ்சம் லேட்டாகி வரும். அப்போ 2-3 உரத்தோட்டியில் ஒரு நாள் தோட்டியை மாட்டியில் 2-3 உரத்தோட்டி தான் வரும். அப்படி அது கொஞ்சம் முன்ன பண்ணால் மாட்டியோட வழிக்கு வர தான் வரும்.
0: சரி, அதனுடைய பராமரிப்புன்னு பார்க்கும்போது எப்படி நீங்கள் பராமரித்து கொடுக்குறீங்க? இப்போ அந்த காய்ந்த இலைகள் அந்த வெட்டி அப்புறப்படுத்துறதா இல்லை அந்த அதை அப்படியே போட்டு உரமாக்குறது தானே?
1: இல்லை, வெட்டிடுவோம் சார், அதை வெட்டிடுவோம், வெட்டி ஒன்று எரிப்போம். இல்லைன்னா கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா அதை மண்ணை தோண்டிட்டு உள்ளுக்கு போட்டு மேலே மண்ணம் போட்டு அவஞ்சு இறச்சிடும். இல்லைன்னா போட்டு கொஞ்சம் தூரம் நீக்கி போட்டு இறச்சிட்டு.
0: இப்போ அந்த தண்டு பகுதியில் வெட்டுறன்னு பார்க்கும்போது எப்படி வெட்டுறீங்க? இங்கே அந்த தண்டை மட்டும் விட்டு வெட்டுறதா இல்லை அந்த தண்டு கீழேருந்தே மொத்தமாக அறுத்து எடுக்கிறது தானே?
1: இல்லை, தண்டு கிட்டேருந்து தான் வெட்டியது, கீழேருந்து வெட்டியது இல்லை, அது அந்த கரிஞ்ச இடத்துலேருந்து அப்படி வெட்டியது. இல்லை, கரிஞ்சையிலேருந்து ஒரு ரெண்டு கொஞ்சம் இடம் கூட 2-3 இன்ச்சு கூட தாத்து வெட்டி அந்த மாதிரி.
0: இப்போ காய்ந்த அந்த இலைகள் இருக்குன்னு பார்க்கும்போது அதில் வந்து இந்த புழுக்கள் வந்து வர வாய்ப்பு இருக்கும்.
1: ஆமாம், புழுக்கள் வந்துடுது, புழுக்கள் மட்டும் இல்லை கரிச்சியும் ஊஞ்சலையும் அதிலேருந்து உருவாயிரு,
0: வண்டுகளும் வர வாய்ப்பு இருக்கு.
1: ஆமாம்,
0: இப்போ வண்டுகள் இருக்குன்னு பார்க்கும்போது எப்படி அது வந்து மேலே இருக்குமா இல்லை அந்த தண்டை வந்து தொலைச்சிட்டு உள்ளே போக வாய்ப்பு இருக்குமா?
1: உள்ளே போகுது சார், இது சில வேலைகள் நம்ம கவனிக்கலன்னா அது உள்ளே தொலைச்சிட்டு போயிருது.
0: கவனிக்கலன்னா உள்ள போயிடும்.
1: ஆமாம், அதுக்கு பிறகு அது செலவு மாதிரி ஒன்று வழியுது, அது அதுக்கு பிறகுதான் அதை கண்டுபிடிக்க முடியுது.
0: ஓ, அந்த திறவம் வெளியே வந்த பிறகு தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியுது. அல்லாமல் அந்த வண்டு இருக்கிறது நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அப்படின்னா அந்த வாழைகள் வந்து வளர்ச்சி எப்படி இருக்கும்? அந்த
1: வண்டு இருந்துன்னா அது வரகு வளர்ச்சி குறைஞ்சிருது வர வர. மனுஷன் மாதிரி அந்த சுவைக்கடை பிடிச்சின்னா இடம் வச்சு வளர்ச்சி கொஞ்சம் குறவு மாதிரி கொஞ்சம் இது கெச்சாப் குறவு மாதிரி இதுங்க அதுக்கு அந்த அதுக்கு குறைஞ்சிருது. அது இல்லாத வாழைகள் திருக்கணும் அந்த இடத்துல நம்ம வரத்துக்கு இல்லத்து தான் அங்கே பம்மிடுது.
0: இந்த செவ்வாழைக்கு மட்டுமா இந்த வண்டுகள் தாக்குதல் இருக்கு இல்லை மற்ற ரகங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குமா?
1: செவ்வாழைக்கு தான் கூடுதல் இருக்கு, மற்ற வாழை பெரிய அளவில் இல்லை, அதை தொட்ட ஒரு அளவுக்கு. பின்ன ஒரு தைலத்தை ஒரு அடி அடிச்சு போட்டுக்கிடியது இடையில
0: இடையில கொடுக்கறது.
1: ஆமா, ஒரு சொன்னா நம்ம பையன் எல்லாம் ஊக்க மாட்டு ஒண்ணு வராதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம்.
0: இருந்தாலும் உங்களுடைய கண்காணிப்பும் பராமரிப்பும் வந்து நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த களைகள் எல்லாம் என்ன பண்றீங்க?
1: புல்லாம் அந்த பரண்டி அப்படியே கொண்டு வந்து லேச மண்ணை தோண்டி அதுக்கு உள்ளாச்சி ஊற்றி இது பண்ணி
0: அது அந்த உரம் கொடுக்குற டைம் வந்து நீங்கள் அந்த களைகளெல்லாம் வந்து எடுத்து அதை உரமாக்குறீங்க?
1: ஆமாம், உரம் ஆக்கிடுவோம். ஆமாம்,
0: இது அந்த இயற்கையினால் பாதிப்பு வராமல் நீங்கள் அந்த கம்புகளோ இந்த கயறுகளோ கட்டி விடுற அனுபவங்கள் இருக்கா?
1: ஆமாம், ஒட்டுன்னு சொல்லி நல்ல கொலை போட்ட பறவைக்கு நல்ல காற்று வந்துட்டு என்ன பயன்தான்.
0: அது எத்தனை மாதத்தில் நீங்கள் அந்த கம்புகள் கொடுக்குறீங்க?
1: அது இப்போ கொலை போட்டு 1 மாதம் கழிஞ்சோடனே.
0: கொலை போட்ட பறவை தான் நீங்கள் போடுறீங்க அந்த கம்புகள்?
1: ஆமாம், கொலை போட்டு 1 மாதம் கழிஞ்சோடனே கம்பு போடணும், இல்லைன்னா 2-3 கவர் அங்கங்கே போட்டு கட்டணும்.
0: கம்புகள்னு பார்க்கும்போது நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சு அப்படி பண்ணுறதுனா?
1: வாங்கி வச்சது தான் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் இல்லாதாகி போச்சு, முச்சத்துக்கு இப்போ கவர் வாங்கி தான், கம்பு இப்போ வாங்க முடியாது கஷ்டம். அதுக்கு வந்து மற்ற கவர்கள் இருக்குது, இந்த பிளாஸ்டிக் கவர்கள் வண்ண கூட கவர் வண்டி போட்டு 2-3 இடத்துல அப்படி இழுத்து கட்டி.
0: ஒரு தடவை நீங்கள் அந்த கம்புகள் வாங்கின பிறகு எத்தனை ஆண்டுகள் வந்து நமக்கு பயன்படுத்தலாம்?
1: அது சார் நினையாமல் வச்சிருந்தோம்னா அது பாதுகாப்பாக இருந்துடும், 4-5 வருஷத்துக்கு அது அப்படியே இருக்கும்.
0: ஒரு தடவை எடுத்துட்டு நீங்கள் அதை வந்து நினையாமல் கவர்கள் வந்து கட்டி வச்சு அப்படி பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் வந்து பயன்படுத்தலாம்.
1: பயன்படுத்திக்கலாம், மலையில் அடிபட்டுட்டுன்னா அது ஒரு தடவையோட அது முடிஞ்சு போச்சு.
0: அப்போ நீங்கள் வந்து அந்த கம்புகள் கொடுக்குறேன்னு பார்க்கும்போது தார் வந்த பிறகு தான் வந்து நீங்கள் கம்புகள் வந்து கட்டுறீங்க?
1: ஆமாம், கொலையில் போட்ட பிறகு தான்.
0: அந்த பூவை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை சீப்பு வந்த பிறகு நீங்கள் ஒடிச்சு விட்றீங்க?
1: அது மொத்தத்துலேயே வந்துடும், வந்து ஒரு இன்னும் ஒரு 4-5 பூ கூட வந்த பிறகு தான் அதை வெட்டிக்க ஆரம்பிக்கும். ஒரு அடி போல் அது இல்லைன்னா ஒரு 1.5 அடியாவது வரணும், 4-5 பூ வந்த பிறகு தான் அதை வெட்டி ஒடிக்க ஆரம்பிக்கும்.
0: அந்த சீப்பு வந்து முடிஞ்சிட்டு ஒரு 3-4 பூ வந்த பிறகு ஒடிச்சு விட்றீங்க. வல்லம் அந்த மாதிரி போடுறீங்களா?
1: வல்லம் இப்போ வல்லம் போடக்க முடியாது, வல்லங்கள் இல்லை. இப்போ சாக்கு வண்டி போதியது தான் நடக்கு, குறிப்பிட்ட இடத்துல உள்ள காய்கள் நின்றுன்னா சாக்கு வண்டி பிளாஸ்டிக் வண்டி போதியது தான்.
0: இப்போ சாக்கு போடுறேன்னு பார்க்கும்போது அந்த தார் வந்ததுலேருந்து எத்தனை நாள் பிறகு நீங்கள் அந்த சாக்குள் வந்து கட்டுறீங்க
1: சார்? இப்போ அது 1 மாதம் கழிஞ்சோன்னா ஒரு 15 பூ எல்லாம் வெட்டி 1 மாதம் 15 நாள் கழிச்சாகல அதை பொதிஞ்சு விட்டுற முடியாது.
0: அது வந்து ஏணி வச்சு ஏறி தான் வந்து நீங்கள் பண்ணுறீங்க?
1: ஆமாம்,
0: சாக்கு கட்டுறேன்னு பார்க்கும்போது 2 பக்கம் கட்டுறீங்களா இல்லை 1 பக்கம் கட்டுறது தானா?
1: இல்லை 2 பக்கம் கட்டணும் சார், இல்லைன்னா மேலே மட்டும் பொதிஞ்சு பிரயோஜனம் இல்லை, பின்ன கீழ் ஓடி பின்னா வந்துடும். அப்போ மொத்தத்தில் பொதிஞ்சாகணும், அதனால் ஒரு சாக்கு வேணும்னா செல்லி வந்து

0: தவையும் இல்லை ரெண்டு சாக்கு வச்சு வறுத்து கட்டி அப்படி போடணும்.
1: இப்போ நீங்கள் சாக்கில் வந்து ரெண்டு பக்கம் கிட்டணும்னு பார்க்கும்போது அந்த விளைச்சல் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ அந்த நாள் கணக்கு வச்சுருக்கீங்களா?
0: ஆமாம், ஒரு நாளிலேருந்து நாளை கணக்கு பண்ணிடுவோம். இல்லைன்னா ஒரு பூரம் கட்டி மண்டம் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் திறந்து கீழ் பக்கத்தில் விட்டுருப்போம்
1: பார்க்குற அளவுக்கு,
0: அது பாக்கி கணக்கு பண்ணி. ஆமாம்,
1: அந்த கொலைகளை வந்து நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
0: அது இப்போ மொத்தத்திலே கொடுத்து பார்த்தா அது பெரியது இல்லை.
1: எப்படி நீங்கள் மொத்தமாக கொடுக்குறதா இல்லை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கொலையை வெட்டி நீங்கள் கடைகளுக்கு அந்த மாதிரி கொடுக்குற அனுபவம்?
0: அப்படி கொடுத்தா தான் சக்கரம் கொஞ்சம் கூடுதல் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றதுன்னா உடனே கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்.
1: வியாபாரிகள்னா மொத்தமாக கொடுத்துடலாம்?
0: ஆ, மொத்தமாக கொடுத்துடலாம்.
1: மொத்தமாக கொடுக்கணும்னா அவங்களே வெட்டி கொண்டு போவாங்களா இல்லை நீங்கள் வெட்டி கொடுக்க வேண்டியிருக்குமா?
0: மொத்தம் வெட்டி ஒரு இடத்துல வச்சு கொடுக்கணும், வெட்டி வச்சு எடை போட்டு அந்த மாதிரி கொடுத்தோம்.
1: எடை போட்டு தான் கொடுக்குறீங்க?
0: ஆமாம், எடை போட்டு குடிக்கதான், கிளைக்கு உள்ளவனு கணக்கு பண்ணி குடிக்கதான். அது இப்போ அப்படி குடிக்கிறது இல்லை. இப்போ 10-25 வெட்டினோம்னா நம்ம வெட்டி கொண்டு போய் நாலு கிடைக்காட்டு.
1: அப்படி கொடுக்குறீங்க?
0: ஆமாம்,
1: கடைகளுக்கு தான் கொடுக்குறீங்க?
0: ஆமாம், இப்போ
1: சந்தைகளுக்கு கொண்டு போய் விற்பனை பண்ணுறது கிடையாது?
0: இது இல்லை, கிளைக்கு இப்போ அங்கே குடிக்கலேருந்து இங்கே இந்த போ கிளைக்கு 2 ரூபா 3 ரூபா கூட கிடைக்கும், அதனால அதை கூடுதல் எங்கே கிடைக்குது அதை பார்த்து கிடையாது, வெட்டி அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க.
1: இப்போ அந்த கொலைகளை வந்து நீங்கள் கொலைவாளை கேட்டு அந்த மாதிரி கொடுத்த அனுபவங்கள் இருக்கா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். அது என்ன, இப்போ ஒரு கொலைக்கு 100 ரூபா கூட விற்கும் கல்யாணத்துக்குன்னு, என்ன அது தண்டோட கொண்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி கொடுத்தோம். அது சீசனுக்கு தானே, எப்பவும் அது நடக்காது தானே. அது
1: நீங்கள் அந்த கொலைகளை வந்து கொலவாளைக்காட்டு கொடுக்கம்போ இப்போ நீங்கள் வெட்டி கொடுக்குறதில்ல, அவங்களே வந்து வெட்டி எடுத்து கொண்டு போவாங்களா?
0: நம்ம கூட நிற்புங்கணும், இல்லைன்னா அவங்க அப்படி மாதிரி வெட்டிட்டு போவாங்க, இல்லைன்னா நம்ம கொடுத்த ஒன்றா இருக்கும் அவங்க வெட்டிட்டு போகிறது ஒன்றா இருக்கும், இந்த ஆள் வெட்டிட்டு போகிறதுனால. அது
1: இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த கொலைகளை வந்து நீங்கள் காமிச்சு கொடுப்பீங்க?
0: ஆமாம்,
1: இந்த மாதிரி கொலைகளை அவங்க வெட்டி எடுத்துகிட்டு போவாங்க, நீங்கள் கூட நின்று.
0: நான் கூட நிற்கணும், நம்ம கூட நிற்கணும்.
1: இப்போ உழைப்பை பொறுத்தவரை சொல்லுங்க, எப்படி உழைக்கிறீங்க? இப்போ சொந்த உழைப்பா இல்லை வேலைகளுக்கு ஆட்கள் வச்சு அந்த உழைப்பு செய்கிறதானே?
0: அது பிராயம் போயிட்டு முன்னமெல்லாம் கொஞ்சம் தொந்தரில் உழைச்சோம், இப்போ பிராயம் போய் இப்போ சம்பளத்து காலையில் இல்லாமல் உட்காது.
1: இல்லை இருந்தாலும் நீங்கள் கூட அந்த உழைப்பின் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம கூட நிற்கணும், நின்னா தான் மேலே நம்மாட்டியே நம்ம எடுத்தால் தான் அவங்க, அதுக்கு பிறகு தான் பையன் வருவோம்.
1: என்ன அளவு வருமானம் இருக்கு?
0: நம்ம உழைக்கினாலே வருமானம் பரவாயில்ல சார், நம்ம கொண்டு விற்கியதும் நம்ம பார்த்துட்டு கொண்டு போய் எங்கே கூட கிடைக்கும் நன்றாக கிடைக்கணும்னு என்னால அது அது நமக்கு பரவாயில்லாம் போகுது, அது சொன்ன செல்ல முடியாது ஓரளவுக்கு.
1: இப்போ மட்டி ரகங்கள்னு பார்க்கும்போது அதுவும் நீங்கள் கடைகளுக்கு கொடுக்குறது இல்லை சந்தைகளில் கொடுக்குறதுனா? ஏன்னா மட்டிக்கு வந்து தனி விலைகள் கூட இருக்குது.
0: ஆமாம் ஆமாம், அது கடையில் குடிக்க தான் கூடுதலும் கடைகள், 4 கடை 10 கடையில் கேட்டு
1: மட்டிக்கு. செவ்வாழை பொறுத்தவரை பார்க்கும்போது அது எவ்வளோ ரூபா வச்சு எடுக்கிறாங்க? ரசகதளி பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ ரூபா வச்சு எடுக்கிறாங்க? மட்டி ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ ரூபா வச்சு எடுக்கிறாங்க?
0: இப்போ மட்டிக்கு பயங்கர வேலை, கொண்டு உத்திக்கி செய்யும்போதுல 80 ரூபா கிட்ட நம்ம இல்லை குறவு இல்லாமல் தருவணும்.
1: ஓ, மட்டிக்கு கிட்டத்தட்ட 80 ரூபா வாங்குறாங்க?
0: ஆமாம், அப்போ நமக்கிட்ட வேற ஒரு ஆள் வந்துருந்தா அது கிளைக்கு அதுக்கு மேலே போட்டு விற்கணும், அப்போ 90-100 ரூபா கிட்ட வாங்கணும், வாங்கி விற்றா தான் அவங்களுக்கு முதலாகும். லஞ்சம் 2-4 போவோம், மற்ற மாதிரி போவோம், அப்படி இப்படிலாம் ஒன்ற மாதிரி போவாங்க.
1: இப்போ செவ்வாழைன்னு பார்க்கும்போது ஒரு கொலைன்னு பார்க்கும்போது எவ்வளோ கிலோ இருக்கும்? இப்போ மற்ற ரகங்கள்னு பார்க்கும்போது எவ்வளோ கிலோ இருக்க வாய்ப்பு இருக்கு?
0: நான் முன்னமே நடிக்கும்போதில் ஒரு இது வந்து 25 கிலோ
1: செவ்வாழை.
0: செவ்வாழை இப்போ அந்த அளவுக்கு எல்லாம் ஆறாது, 15-16-17.
1: மற்ற ரகங்கள் மட்டி?
0: மட்டி எல்லாம் 10-12 கிலோ
1: நல்ல ஒரு வருமானம் இருக்குன்னு சொல்லாமா?
0: ஆமா ஆமா ஆமா, வருமானம் தான், உழைப்புக்கு தான் தான் அது வருமானம் தான். இன்னும் உழைக்கணும், இப்ப என்ன இப்ப மலைகள் இந்த ஜீவன் நல்ல மழை பெய்யணும், மழை இல்ல,
1: மலைகள் வந்து குறவா இருக்கு. ஆனா சொந்த உழைப்பு வந்து முக்கியத்துவம் கொடுத்தா இந்த வாழை சாகுபடி வந்து ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லாமா?
0: இருக்கு, இல்லைன்னா செய்ய முடியாது, இல்லையா பூரா வருஷத்துக்கு அந்த மாதிரி இல்ல, இருக்குது, நம்ம குடும்பமாவது நடக்கும் இல்லையா டிசைன் முறைக்கு, அதனால இருக்கு, இருக்கனால்தான் அதை நம்ம செய்யும்.
1: ஏன்னா வேலைக்கு ஆட்கள் விட்டாலும் உரங்கள் போடுறது, இந்த வாழைகளை வந்து அணைச்சு கொடுக்கறதுல வந்து சொந்த உழைப்பு கொடுக்கறதுனால பார்க்கும்போது இந்த வாழை சாகுபடி வந்து ஒரு வருமான வாய்ப்பு இருக்குன்னு
0: சொல்லலாம். வருமானம் இருக்கு.
1: அப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது தென்னையில் ஊடுபயிர் வாழை சாகுபடி அனுபவங்கள் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா, நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் சார்.
2: இதுவரை தென்னையில் ஊடுபயிர் வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் குளச்சல் எஸ் செல்வராஜ் அவர்கள், டி எட்வின் ஜெயராஜ், அமுத சுரபி. இனி தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் உரையாடல் கேட்கலாம்.
1: எனக்கா காலையில வீட்டில் உள்ள வேலையை பார்க்காம கொஞ்ச நாள் கொண்டே பார்த்துட்டு இருக்கேன், வயல்ல கிடந்து அப்பப்போ வேலைகளை வந்து செய்துட்டே இருக்கீங்க, என்ன விஷயம், என்னாச்சு?
3: ஏ தம்பி, உனக்கு விஷயமே தெரியாதாப்பா, இன்னைக்கு விவசாய நிலங்கள் குறைஞ்சி போச்சு, மக்கள் விவசாயம் பண்ணதுக்குள்ள ஆர்வமும் குறைஞ்சி போச்சு. இதை பெருக்கிறதுக்கும் விவசாய நிலங்களை அதிகப்படுத்துறதுக்கும் நம்முடைய மத்திய அரசு நிறைய நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதுல தேசிய

0: பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி உனக்கு தெரியாதாப்பா?
1: ஏக்கா, இந்த இயக்கம் எல்லாம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 2007 ஆம் ஆண்டுலேயே இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க.
0: சரி, திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னேன், அந்த திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியுமாப்பா?
1: ஏக்கா தெரியும் அக்கா. ஏன் தெரியுமா, வந்து உணவு உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் அதே போல் வந்து உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கும் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இதுன்னு பார்க்கும்போது அரிசி வகைகளாகட்டும், பருப்பு வகைகளாகட்டும், எண்ணெய் வித்துக்கள் ஆகட்டும், அதே போல் சிறுதானிய பயிர்களாகட்டும், இந்த பயிர்களை வந்து நம்ம உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி அதை வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி காலங்கள்னு பார்க்கும்போது வெளிநாட்டிலேருந்து தான் வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தடை செய்து நம்ம உள்நாட்டிலே அந்த விவசாய நிலத்தில் வந்து பயிர் சாகுபடி செய்து உள்நாட்டு மக்களுக்கு போதிய உணவு வகைகளை கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க.
0: தம்பி, நீ சொல்றது சரிதான்ப்பா. ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்துல விவசாய நிலங்கள் வந்து சும்மா அப்படியே தரிசா போட்டிருக்காங்க, அதனுடைய உபயோகத்தை குறைச்சிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு தேவையான எண்ணெய் வித்துக்களையும் பருப்பு வகைகளையும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இறக்குமதி செய்யக்கூடிய அந்த விகிதத்தை குறைச்சி விவசாயிகள் மத்தியில் ஆர்வம் ஊட்டி அவங்க வந்து அதிக நிலப்பரப்பில் அந்த விவசாயத்தில் ஈடுபட்டு அவங்களும் ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவராகவும் வேலைவாய்ப்புக்கான ஒரு வழிவகைகளையும் அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் நம்முடைய அரசு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம்லப்பா.
1: கண்டிப்பாக சொல்லலாம்க்கா. நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இந்த அரிசி வகைகளும் பருப்பு வகைகளும் வந்து உள்நாட்டிலே வந்து உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு. இப்போ அதுக்கு என்னென்னா புது மாற்றாக புது புது தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து சொட்டு நீர் பாசனம் மூலம் வந்து அந்த பயிர்களை வந்து விளைவிச்சு எடுத்து அதை வந்து இன்னைக்கு வந்து உள்நாட்டிலே வந்து விற்பனை செய்கிறாங்க.
0: ஆமாம் தம்பி. இன்னொன்று, நம்ம எண்ணெய் வித்துக்கள் அதாவது சோயாவாகட்டும் சூரியகாந்தி ஆகட்டும் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய நாட்டில் அதிக அளவில் இடங்கள் இருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கான ஆர்வமும் முயற்சியும் அதுக்கான பயிற்சியும் நம்முடைய மத்திய அரசே கொடுத்து அவங்களுடைய வருமான வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்களை செய்யறதுக்கான ஒரு அருமையான திட்டம் தான்ப்பா தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லக்கூடியது.
1: கண்டிப்பா சொல்லலாம்க்கா. என் தெரியுமா, இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்க்கும்போது ஒவ்வொரு பயிர்களை வந்து சாகுபடி செய்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்தவரை பார்க்கும்போது அரிசி வகைகள் வந்து சாகுபடி செய்கிறாங்க, பருப்பு வகைகள் வந்து சாகுபடி செய்கிறாங்க, அதே போல பார்க்கும்போது சிறுதானியங்கள் கூட வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சாகுபடி செய்கிறாங்க. இதே இது ஆந்திரையை பொறுத்தவரை பார்க்கும்போது அதிக அளவில் வந்து அரிசி வகைகளை வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்கிறாங்க. இதே இது வட இந்தியை பொறுத்தவரை பார்க்கும்போது அதிக அளவில் வந்து எண்ணெய் வித்துக்களை வந்து விவசாயிகள் பயிரிடுறாங்க. அதே போல பார்க்கும்போது பஞ்சாப் மாநிலத்தெல்லாம் பார்க்கும்போது அதிக அளவில் வந்து கோதுமை வந்து சாகுபடி செய்கிறாங்க. இதே இது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான பயிர்களை வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்து அந்தந்த இடங்களில் வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க.
0: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் விவசாயிகளுடைய அந்த பார்வை வந்து ரொம்ப குறுகி போச்சு. விவசாயிகள் விவசாயம் பண்ணக்கூடிய அந்த நிலங்களும் நம்மளுக்கு வந்து நிறைய இருந்தாலும் அந்த விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள் வந்து சுருங்கி போச்சு. அதனாலேயும் நம்மளுடைய விவசாயம் பாதிக்கப்படுது. இதன் மூலம் நாம வந்து வெளிநாட்டில் இருந்து தான் அந்த சில பல எண்ணெய் வித்துக்களும் பருப்பு வகைகளும் அரிசி வகைகளும் கோதுமை இந்த மாதிரியான விஷயங்களை கூட நம்ம இறக்குமதி செய்துட்டு இருக்கோம். இந்த இறக்குமதியை குறைச்சி நம்ம அந்நிய செலவானியை கூட்டுறதுக்காகவே நிறைய விஷயங்களை தான் நம்முடைய மத்திய அரசு ஒரு பெரும் முயற்சி எடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா.
1: அப்போ அதனால தான் வந்து நீங்கள் வந்து அந்த தரிசு நிலத்தை வந்து இந்த மாதிரி பயிர்கள் அதாவது உணவுப் பொருட்களையும் தானிய பொருட்களையும் விவசாயம் செய்து அதுலேருந்து நீங்கள் உற்பத்தியை பெருக்கிறதுக்கு வந்து நீங்கள் அந்த தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் மூலம் வந்து நீங்கள் செயல்படுத்துறீங்க.
0: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து வெளிநாடுகளையே நம்ம வந்து நம்பி இருக்காம நம்ம உள்நாட்டிலேயே நம்மளுக்கு தேவைக்கான அந்த விஷயங்கள் அதாவது உணவு உற்பத்திகளை நாம உற்பத்தி பண்ணி நம்முடைய நாடை தன்னிறைவு மிக்க ஒரு நாடாக மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு விவசாயியும் முன்னெடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம நாடு வளம் பெறும்பா.
2: அமுத சிறவி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள் தொடர்ந்து கால்நடைகளுக்கு ஏற்படும் மடிநோய் தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள்.
3: இப்போ கால்நடையில வந்து மாடா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும் பரவலா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மடிநோய் வர்றது. இப்போ இந்த மடிநோய் வர்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து சுற்றுச்சூழல் வந்துட்டு சுத்தமா இல்லாதது தான். நம்ம கொட்டகையை வந்து சரியான முறையில சுத்தம் செய்யாம வச்சுக்கிறது, இல்ல மாடோ இல்ல ஆடோ கட்டியிருக்க அந்த அடித்தளம் வந்து சரியான முறையில இல்லாம மண்தரையில கட்டி போடுறது, இல்ல சேத்துல கட்டி போடுறது, இந்த மாதிரியான அசுத்தமான முறைகள்னாலதான் வந்துட்டு மடிநோய் வந்து அதிகமா வருது. இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம பால் கறக்கிற முறை. இப்போ சில பேர் பார்த்தோம்னா கட்டை விரலை வந்து மடக்கி வச்சு ஒரு மாதிரி கீறி கீறி பால் கறப்பாங்க. இந்த மாதிரி பால் கறக்கும் போது காம்பு வந்து டேமேஜ் ஆகி அந்த காம்பு டேமேஜ் ஆகுறதுனால மடிநோய் வந்துட்டு வருது. இன்னொன்னு வந்து கை கழுவாம நம்ம வந்து பால் கறக்கிறது. பால் கறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைகளை

0: நல்லா சுத்தம் பண்ணிட்டு தான் பால் கறக்கணும். அப்படி வந்து நம்ம கொஞ்சம் அசுத்தமா பால் கறக்கிறதுனால நம்ம மூலியமாவும் மாடுகளுக்கு மடிநோய் ஏற்படுது. இன்னொன்னு வந்து பாலை வந்து சுத்தமா கறக்காம விடுறது, அதாவது முழுமையா கறக்காம விடுறது. இப்போ கொஞ்சமா மட்டும் பாலை கறந்துட்டு மிச்ச பாலை வந்து மடியிலே விடும்போது அந்த மடியிலே தேங்கி இருக்க பால் மூலியமா நம்மளுக்கு வந்து மடிநோய் வந்து உண்டாகுது. இன்னொன்னு பாலை கறந்த உடனே வந்து மாடை படுக்க விடுறது. ஏன்னா பாலை கறந்த உடனே வந்து அந்த காம்புல இருக்க தூவரம் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஓப்பனா இருக்கும். அப்ப ஓப்பனா இருக்கும் போது தர அசுத்தமா இருக்கும் போதோ இல்ல வேற சில காரணங்கள்னாலயும் வந்து வெளியே இருக்க கிருமி வந்து மடிக்குள்ள போயிட்டு மடிநோய் ஏற்படுத்துது. இப்போ இது வராம என்ன பண்ணலாம்னா பால் கறந்த உடனே வந்து தீவனம் போடலாம். அப்போ தீவனம் போடும்போது அது ஒரு அரை மணி நேரத்துக்கு நின்று அசை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து இந்த தோரம் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடும். இப்போ ஒரு அரை மணி நேரம் நம்ம தீவனத்தை போடுறது மூலியமா அந்த இந்த மாதிரி மடிநோய் வராம நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ மடிநோய் வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னா மடி ரொம்ப வீக்கமா இருக்கும், வீக்கம் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் இல்லை கட்டியாகவும் இருக்கும். மடியை நம்ம தொட்டு பார்த்தாலே ரொம்ப சூடா இருக்கும். மாடு வந்து காலை உதச்சிட்டே இருக்கும், மடியை தொட விடாது. ஏன்னா வலினால வந்து காலை எட்டி எட்டி உதச்சிட்டு இருக்கும். இன்னொன்னு பாலை கறந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பால் வரும். ஒன்னு வந்து வெள்ளையா திரித்திரியா வரும், இல்ல மஞ்சளா திரித்திரியா வரும், மஞ்சளா தண்ணியா வரும், இல்ல ரொம்ப வந்துட்டு அட்வான்ஸா போகும்போது பாலே வராம வெறும் தண்ணி மாதிரி வரும். ரொம்ப சிவியரான கேசஸ்ல வந்து மடி ஃபுல்லா வந்துட்டு சீல் வச்சிரும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். நோய் தொற்றுனால மடிநோய் ஏற்படுறது கொஞ்சம் சதவீதம் தான். இப்போ ஒரு கால் நோய் வாயினை வந்துச்சுன்னா கூடவே மடிநோய் வரும், ஒரு தோல்கடலை நோய் வந்துச்சுன்னா கூடவே மடிநோய் வரும். ஆனா இதனோட சதவீதம் வந்து ரொம்ப கம்மி. நம்மளோட பராமரிப்பு முறைய சரி செஞ்சுக்கிட்டாலே 80% கிட்ட மடிநோய் வராம நம்ம தடுத்துக்கலாம்.
1: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு டி எல் ஜேக்கப்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிஜேபியைச் சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் காலை உணவின்போது கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாள்தோறும் ஒரு மணி நேரமாவது நாடாளுமன்ற நூலகத்தை உறுப்பினர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் அளித்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின்போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இதற்கேதுவாக சட்டங்கள் திருத்தப்பட்டிருப்பதாக கூறினார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். எல்னினோ அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்.

0: மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை உலகத்தரத்திற்கு மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெருநகரங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் நிலவும் சவால்களை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிர்கொள்ள முடியும் என்றும் கூறினார். மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதனின் பதவிக்காலம் ஒராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஒராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மீன்பிடி தடைக்காலத்தின்போது வழங்கப்படும் நிதியுதவி 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயாக உயர்த்துவதற்கான அறிவிப்பு தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் 1,93,000 மீனவ குடும்பங்கள் பயனடையும் என்றும் திரு ஸ்ரீநாத் கூறினார். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கை வரும் 7ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யோகஹாமா சர்வதேச டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 11-8, 11-6, 12-10 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சோபியா போல்கனோவாவை வென்றார். உலக பூமரங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தோனேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜார்ஜியாவில் நடைபெற்ற பத்துமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தோனேஷியா ஒபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ஸ்ரீ மற்றும் மான்சி சிங் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: கண்களுக்கு வானவில்லின் 7 வண்ணங்களைப் போல நம் காதுகளுக்கு வசீகரத்தை அளித்து தருவது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 8:05. பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் ஒரு 2907-722. இந்த 2 எண்களுக்கும் இணைப்பு எண் 046-52. அலைபேசி எண் 8900-327-0309. இணைப்பு கிடைக்கப்பட்டவுடன் உற்சாகமாக பங்கேற்று உரையாடி மகிழுங்கள். வணக்கம். வணக்கம் குட்டிமா, உங்களோட பேர் சொல்லுங்க. ஜோகன் கல்லு கூட்டத்திலிருந்து பேசுறீங்க அப்படிதானே? ஜோகன் ஜோகன் இன்னைக்கு எந்த மாதிரி சொல்ல போறீங்க சொல்லுங்க கேக்கலாம்.

0: ஜோஹன், இந்த பாட்டு பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: அம்மா.
0: அம்மாவா? சரி, பங்கிட்ட

0: யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: அம்மா.
0: அம்மாவா? சரி, பங்கை தம்மைக்கு பாராட்டுக்கள்.
1: வணக்கம்.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
7: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
8: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
9: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரணி மடம், நாகர்கோவில். 2330-66.
10: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
11: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: சொன்னாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.

0: வணக்கம் வணக்கம்,
1: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
1: முத்துக்குமரன்.
0: முத்துக்குமரன். ஊர் என்னம்மா? முத்துக்குமரனோட ஊர் பேர் என்ன?
1: கீழமணக்குடி.
0: கீழமணக்குடி. முத்துக்குமரன் என்னம்மா சொல்ல போறீங்க?
1: பாட்டு.
0: பாட்டு. சரி, சொல்லுங்க, கேட்கலாம். முத்துக்குமரன், எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? முத்துக்குமரன் பாட்டு பாடுறீங்களா, இல்லைன்னா அப்படியே சும்மா இருக்கீங்களா? எந்த கிளாஸ்மா படிக்கிறீங்க? பங்கேற்றமைக்கு பாராட்டுக்கள்.

0: வணக்கம் வணக்கம்,
1: வணக்கம்.
0: பேசுறது யாருமா?
1: தெரியாது.
0: என்னமா இது? சிறு,
1: ஹலோ,
0: உங்களோட ஊர் பேர் சொல்லுங்கம்மா. மேல மேல கிருஷ்ணன்புதூர் வந்து யார் பேசுறீங்க? சரி, என்னம்மா சொல்ல போறீங்க? கொஞ்சம் முன்னாடி நீங்க தானே லைன்ல வந்தீங்க இல்லையா? வேற வேற பேர்ல பேசுறீங்களா?

0: It is also going to empower the central government to extend applicability of the proposed legislation to any entity or class of entities operating in the financial sector subject to certain conditions, it said. The bill seeks to define the expression special cause for which a court may, by order in writing, compel an officer of the bank to produce any banker's books or to appear as witness to prove matters, transactions or accounts in any legal proceedings where the bank is not a party. The Bankers' Books Evidence Act 1891 was enacted during the pre-independence era to facilitate the use of certified copies of bank records as evidence in legal proceedings without requiring production of the original records. The 1891 Act was enacted at a time when banking records were predominantly maintained in a physical form. Today was the 13th straight day since the monsoon session began on 20th July that the House could not complete the question hour. So far, Lok Sabha has passed six bills, out of which four have been passed without a debate. The six bills are Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 and the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026, the Registration of Births and Deaths Amendment Bill 2026, the Appropriation No. 3 Bill 2026 and the Supreme Court Judges Number of Judges Amendment Bill 2026 and the Bankers Books Evidence Bill 2026. The bill to amend the Anti-Paper Leaks Law saw a 10-hour long debate in the House, while the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026 saw a debate in which only two members participated. Even as the question hour could not be taken up, Electronics and Information Technology Minister Ashwini Vaishnav informed the Lok Sabha in a written reply that the government remains conscious of the risks children face online, including exposure to harmful content, cyberbullying, exploitation and digital addiction. However, the government has not announced any proposal to prohibit social media accounts for children under 16 years. He said the government studies global regulatory approaches on online child safety and examines international developments while reviewing India's legal and policy framework, taking into account constitutional requirements, technological considerations, privacy, innovation and digital inclusion. And that's all in Parliament Review.
1: Mannin pugal paadi makkal kuralagi vanna vanna thagavalgaludan ennathil verundi என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:30. திரைக்களஞ்சியம் 60 நொடி 1 நிமிடமாகி 60 நிமிடம் ஒரு மணியாகி 24 மணி நேரம் நாளாகி அவை பாதியாய் இரவு பகல் என பிரிந்து 7 நாள் 1 வாரமாகி 4 வாரங்கள் மாதங்களாகி 12 மாதங்கள் 1 வருடமாகி 1 வருடத்தில் சுழற்சியாய் அடைமழை, பாறையை உருக வைக்கும் வெயில், ஆளையே தூக்கிச் செல்லும் காற்று, அதிகாலையில் இழவிடாமல் துயில சொல்லும் கடுங்குளிர், இதமான வெயில், மென்மையாக வீசும் தென்றல், பகல் பொழுதை அதிகமாக கொண்ட நாட்கள், விடியாமல் இருக்கும் நீண்ட இரவுகள், மா பலா கனி கொடுக்கும் தருணம், நெல் விளைச்சல், வற்றல் வடகம் காய வைக்க ஏதுவான நாட்கள், இவையெல்லாம் அடிப்படையாக கொண்டது ஒன்றை மட்டும்தான். அதுதான் காலக்கடிகாரம். காலம், மழைக்காலம், குளிர்காலம், கோடைக்காலம், இவையெல்லாம் நமக்கு நன்கு பழகி போன ஒன்று. பள்ளி திறக்கும் பொழுது புத்தம்புது சீருடை, காலணி, புத்தகம், புத்தகப்பை அத்தனையும் ஜோராக நினைத்து அழகு பார்க்கும் மழை, இறைவன் அளித்த கொடை காலம். பருவங்களாய் பிரிவுகள் கொண்டது இளவேநீர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் என பல கிளைகளை உள்ளடக்கியது. சுழற்சி அடிப்படையில் வருவது கோடையில் வெயிலுக்கு இதமான நிழல், உண்ண சுவையான கனிகள் தரும் மரங்கள், எத்தனை அழகு இந்த படைப்பு. காலம் அத்தனை வழிகளையும் மறக்க செய்யும். காலங்கள் காலம் எனும் தலைப்பில் பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார் நமது நேயர் வெள்ளிச்சந்தை ரூபா கிறிஸ்டோபர் அவர்கள். திரைக்கள

நிகழ்ச்சியும் உங்கள் ரசனைக்கு விருந்தாக. ஒப்பிட்டு பார்த்தது சரியான நியதி இல்லை என்று நம்முடைய கருத்து நிலவினாலும், தங்கம் போன்ற மனசு உனக்கு என்று ஒப்புமை பார்ப்பது நல்ல மனதே வியப்பது இயல்பான ஒன்று. மனதிற்கு இனியவளை இயற்கை எழிலில் ஒவ்வொரு வடிவத்திலும் கண்டுகளித்து பாராட்டுவது சிறப்பு இந்த பாடலில். ஒப்புமை செய்த கவிஞனுக்குத்தான் பாராட்டு முறை என சொல்ல வேண்டும். மென்மையான பி வி ஸ்ரீனிவாஸ் குரலில், கண்ணதாசனின் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாவ மன்னிப்பு படப்பாடு.

நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திரைக்களஞ்சியத்தில் காலம் என்ற சொல் இடம்பெறும் பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார் நமது நேயர் வெள்ளிச்சந்தை ரூபா கிறிஸ்டோபர். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, இது தெரிந்த ஒன்று.

ஆனாலும் தொண்டு தொட்டு வரும் ஆயிரங்காலத்து பயிரான இல்லறத்தில் தலைவன் தலைவி அன்பு மாறிப்போகுமா? நாங்கள் அப்படியல்ல, எப்பொழுதும் மார்க்கண்டேய காலம்தான் எங்களுக்கு என்று மார்த்தட்டி குதூகலிக்கும் ஜோடிகள். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில், வைரமுத்துவின் வரிகளில், இளையராஜன் இசையில், வாழ்க்கை படப்பாடல்.

நினைவுபடுத்தும் காலம் ஒன்றுதான், அது அனைவரும் நேசிக்கும் இயற்கை மகளின் மௌன புன்னகை நமக்கும் தான். பி ஜெயச்சந்திரன் குரலில் வரிகள் மற்றும் இசை, டி ராஜேந்தர். பாடலின் படம் ரயில் பயணங்களில்.

0: ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: குவளை மலர் போன்ற கண்கள் காற்றுக்கு கால் முளைத்தது போன்ற அசைவு நடனத்தில் இடைவரை விரிந்த கூந்தலின் பின்னல் அதன் நர்த்தனம் தனி அழகு. இப்படி ரசனையாய் செல்கிறது கவிதை. அத்தனை வரிகளும்

என்ற சொல் இடம்பெறும் பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார் நமது நேயர் வெள்ளிச்சந்தை நேயர் ரூபா கிறிஸ்டோபர் அவர்கள். பாராசூட்டிலிருந்து குதித்து புல்வெளியில் லாவகமாக இறங்கி உடனே டூயட் பாடி ஆடுவது சாத்தியமா? திரைக்காதலில் அதெல்லாம் சாத்தியம். குளிர்ந்த மேகம் தலைமுதல் கால் வரை நனைத்தால் சில்லிடும் உணர்வு. ரவிவர்மரின் ஓவியம் போன்ற பெண்ணை தேடிப்பிடித்து கண்ட வியப்பில் பேனாமுனை கோர்த்து இணைக்கிறது வரிகளை. வாலியின் வரிகளில் கங்கை அமரன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்களில் வாழ்வே மாயம் படப்பாடு.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் காலங்கள் என்ற சொல் இடம்பெறும் பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார் நமது நேயர் வெள்ளிச்சந்தை ரூபா கிறிஸ்டோபர் அவர்கள். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:54. நிகழ்காலம் நம் கையில் இருக்கும் வரை வாழ்ந்துவிட்டுதான் செல்வோமே. கையை விட்டு கிடந்த பின் நினைவுகள் கனவுகள் ஆகிவிடும். கனவான காலம் மீண்டும் வராது. வேண்டுமானால் அதை நினைத்து ஏங்கலாம், பாடலாம். எய்த அம்பும் சொன்ன சொல்லும் திரும்பி வருமா என்ன? ஹரிஷ் ராகவேந்திரா மதுமிதா குரல்களில், நா முத்துக்குமாரின் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில் 7G ரெயின்போ காலனி படம் பாடல்.

திரைக்களஞ்சியத்தில் நேயர்கள் இதுவரை கேட்டது காலம் என்ற தலைப்பில் பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிய வெளிச்சந்தை நேயர் ரூபா கிறிஸ்டோபர் அவர்களின் பாடல்களில் நமது நேயருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பாடல்களை உங்களுக்காக தொகுத்து வழங்கியவர் ஜமுனா பெனட். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து.

0: with seven players advancing to the second round of women's singles, while all six men's singles players crashed out in the opening round. In the women's singles, Anmol Garb, Tanvi Sharma, Mansi Singh, Rakshita Ramraj, Ashmita Chaliha, Isha Rani Baru and Shreyansi Valishetty progressed to the second round with impressive victories. However, in the men's singles, former world number one Kidambi Srikanth, Mithun Manjunath, Kiran George, Ronak Chauhan, Sanit Dayanand and Tarun Manepalli all suffered first round defeats. The Intermeteorological Department, IMD, has issued an orange alert for very heavy rainfall conditions over Uttarakhand, Jharkhand, Gangetic, West Bengal, Odisha, Madhya Maharashtra, Konkan and Goa tomorrow. The IMD has forecast heavy rainfall over the Andaman and Nicobar Islands, Bihar, Chhattisgarh, coastal Karnataka. And now before we end the bulletin, the headlines once again. Parliament passes bill increasing the strength of Supreme Court judges to 37. Lok Sabha clears legislation giving legal recognition to digital banking records. Meta CEO Mark Zuckerberg apologizes to Government of India over child abuse material, deepfake content and platform lapses. Nation marks 7 years of abrogation of Articles 370 and 35A. Prime Minister Narendra Modi says constitutional changes ushered in development and empowerment in Jammu and Kashmir and Ladakh. New Delhi asks Islamabad to end bloodshed in Pakistan-occupied Jammu and Kashmir. And at Korea Masters Badminton Tournament, Tanvi Sharma and Anmol Garb among seven Indians to enter second round of women's singles. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் August 1 முதல் 7 வரை கொண்டாடப்படுவதையொட்டி டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி பங்கேற்ற நேர்காணலின் இரண்டாவது பகுதியை நேயர்கள் இப்போது கேட்கலாம்.
4: ஸ்பெஷலாக வந்து இந்த சிசேரியன் மதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து முதல்ல அவங்கள கவனிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த நேரத்தில் வந்து டெலிவரி முடிஞ்ச ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஃபீடிங் கொடுத்து தான் ஆகணும், தாய்ப்பால் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிசேரியன் அண்டர்கோ பண்ணுற மதர்ஸ், அந்த தாய்மார்கள் வந்து என்ன பண்ணணும், ஏன்னா பெற்றோருக்கும் அந்த நேரத்தில் தெரியாது உண்மையாக என்ன பண்ணுறது, இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது.
5: சிசேரியன் பண்ண மதருக்கும் நார்மல் டெலிவரி பண்ண மதருக்கும் தாய்ப்பால் படி எந்த ஒரு டிஃபரன்ஸும் வராதுங்க ஜென்ரலி. ஸோ தாய்ப்பால் வந்து வித்தின் 1 hour ஆஃப் த பேபிஸ் பர்த் கொடுக்கணும், கோல்டன் அவர் ஃபீடிங்ன்றது WHO எல்லாருக்கும் வந்து ஒரு பரிந்துரையாக சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிசேரியன் பண்ண உடனே ஆன் த டேபிளே பீடியாட்ரிஷன் கொண்டு வந்து பேபியை வந்து ஃபீடிங்க்கு அவங்களோட குழந்தையோட மார்பில் வந்து வச்சு அப்படியே தன்னால் இயற்கையாக ஆரம்பிக்கும். அந்த ஃபீடிங் சைக்கிள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பால் வந்து ரொம்ப நாள் வந்து ஃபீட் ஆகுது, அதாவது அந்த ஃபீடிங் சைக்கிள் இன்னும் ப்ராப்பராக இருக்குது, அந்த பாண்டிங் வருதுன்றதுனால இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சில பேரால் முடியாது, பேஷண்ட்டோட நேச்சர் அந்த மாதிரி டைமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோனர் மில்க் இருந்ததுன்னா டோனர் மில்க் கொடுக்கலாம், பெஸ்ட் அதுதான், ஏன்னா இன்னொரு ஹியூமனோட மில்க் தான் அது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் ஃபார்முலா கொடுத்துட்டு எப்பெல்லாம் முடியுதோ வந்து ஃபீடிங் வந்து இனிஷியேட் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் நல்லா அவங்க ஆனதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து அவங்க கொடுக்கலாம். ஆனால் முக்கியமாக பாலை சங்கில் தான் கொடுக்கணும், பாட்டிலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா தாய்ப்பாலை வந்து அதுக்கப்புறமா வந்து ரிஜெக்ட் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால சங்கில் கொடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
4: தாய்மார்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து குறைவுங்கிறது வந்து எந்த காலத்துலேருந்து ஆரம்பிக்குது, ஏன்னா காலேஜ் படிக்கும்போது அவங்க அவங்க உடம்புலேயே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து தான் வந்து மதர்ஸ் ஆகுறாங்க, தாய்மார்கள் ஆகுறாங்க, அந்த கட்டத்தில் வந்து அவங்க தங்க உடம்புலேயே என்ன சத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறமா வந்து அவங்க உடனே வந்து ஒரு தாய் ஆயிட்டாங்க அப்படின்னும்போது உடனடியாக அவங்க வந்து அந்த குழந்தையை கவனிக்கக்கூடிய ஒரு அந்த மனநிலையில் இருக்க மாட்டாங்க. இதில் ரெண்டு விஷயம், ஒன்று அவங்க உடம்ப பார்த்துக்கிறது, அடுத்தது அவங்களுடைய மனநிலையை பார்த்துக்கிறது. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
5: ஒரு பெண்ணோட உடல்நிலைங்கிறது அவங்க ப்ரெக்னென்சியில் தான் வந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்கன்றது நம்மளால் மறுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு வாட்டி டெலிவரிக்கு வந்தாங்கன்னா அடுத்த வாட்டி இந்த டாக்டர் எப்போ பார்க்குறாங்க அப்படின்னு, ஜென்ரலாக கைனகாலஜிஸ்டில் டாக்டரையே திருப்பி அடுத்த டெலிவரிக்கு பார்க்குறாங்க, இல்லைனா ஒரு 50 வயசுக்கு மேலே ஏதோ ஒரு பிரச்சனை, கர்ப்பப்பையில் பிரச்சனை, ப்ளீடிங் வருது அப்படின்ற போது மட்டும்தான் பார்க்குறாங்க. குறிப்பிட்ட ஒரு 5-10% பேரை தவிர எல்லாருமே இதை தான் பண்றோம் அப்படிங்கறத நம்மளால மறுக்க

0: கிடைக்கவே முடியாது. பட் ஹெல்த்துங்கிறது ஒரு மேரத்தான், ஒரு நாள் விஷயம் கிடையாது, ஒரு 10 மாதம் விஷயம் கிடையாது. ரெண்டு விதமாக வந்து மக்களை பார்க்குறேன். குறிப்பாக வந்து இப்போ இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, டைமிங்க்கு சாப்பிட்றது கிடையாது, டைமிங்க்கு எதையுமே எடுக்கிறது கிடையாது. அவங்க நிறைய கேலரிஸ் கன்சியூம் பண்ணுறாங்க, நிறைய சாப்பிட்றாங்க, ஆனால் எதுவுமே ஊட்டச்சத்து நிறைந்தது அவங்க சாப்பிட்றதே கிடையாது. வெளியில் டைமுக்கு சாப்பிடாம இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இது தவிர இல்லாமல் நிறைய பழக்கங்களுக்கு அட்மிட் ஆகிறது, லேடிஸு உட்பட எல்லாருமே. இது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் கிடையாது. எல்லாமே பண்ணிட்டு உடல் பருமன் அவ்வளோ அதிகமாக இருந்துட்டு டெலிவரி மாத்திரம் நார்மல் ஆகணும், எனக்கு தாய்ப்பால் இயற்கையாக வரணும்னா வராது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நாங்கள் பார்க்குறோம். உட்காந்துட்டே இருப்பாங்க ஆனால் டெலிவரி மாத்திரம் நார்மல் ஆகணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. இன்னொரு ஒருத்தவங்க வந்து நிஜமாவே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அதாவது ஊட்டச்சத்து ரொம்ப குறைவு, அவங்களால தேவையான வந்து விஷயங்கள் வந்து சாப்பிட முடியறது இல்லை. இதுக்கு தான் கவர்மெண்ட் நிறையவே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி ஸ்கீம் கொடுக்கற கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லாவுமே எங்கேயுமே கிடையாது. குறிப்பு மகப்பேறு காலத்துல அவங்க கொடுக்கற அயன் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், அந்த கிட்டில் வர்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே அந்த கவர்மெண்ட் கிட்டில் வர்ற விஷயங்களை ஒழுங்கா எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு அவ்வளவும் வந்து போதும். இது ஆனா மகப்பேறு காலத்துல மட்டும்தான், அதுக்கு முன்னாடி அவங்களோட சத்துகள், அதுக்கப்புறமா இருக்கிற சத்துகள், அது வந்து குடும்பத்தாரோடைய அவங்களோட பொறுப்பு. இப்ப எல்லாருக்குமே ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ தான் பிறக்குது, அது பிறக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ. அதனால அந்த பெண் குழந்தைகளை வந்து நல்லா வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து கவனிக்கணும். ஆனா அவங்களோட உடல் பருமன் நிறையவும் போடாம இருக்க கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே வந்து டேஞ்சரஸ் தான். கரெக்டான ஊட்டச்சத்துக்கள் எடுக்கணும், முக்கியமா புரதச்சத்து. ஆனால் அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண விடணும், வாக்கிங்கோ இல்லாட்டியும் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டில் வந்து அவங்கள ஈடுபடுத்தணும். அதை முதல்ல இருந்தே இல்லை டான்சிங் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுத்தணும். அண்ட் விழிப்புணர்வு, இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடணும், இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, கேக்கு பன்னு பிஸ்கெட்டுன்னு நம்ம ஸ்கூல் வாசலில் கிடைக்கிறத மாத்திரமே சாப்பிடக்கூடாது, காய்கறிகள் பழங்கள்ன்றது டெய்லி வீட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணணுன்ற ஒரு விஷயம். பிரெக்னன்சியில மாத்திரம் வந்தா பத்தாது, முன்னாடியிலேருந்து லைஃப் ஸ்டைலாக மாறணும்.
1: இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டயட்டு டயட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாடர்ன் கான்செப்ட்ஸ்க்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டயட் பீரியட் முடிஞ்ச உடனே எங்க வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தான் போறாங்க. இந்த மனநிலை எப்படி மாத்துறது?
0: அவேர்னஸ் தான். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் மாதிரி படிக்கலாம், அவங்கள மாதிரி வேலைக்கு போகலான்ற அந்த நல்ல விஷயங்களை எடுத்துட்டு வந்தாங்க. இதனால வந்து நிறைய வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நிறைய வந்து தகர்த்திருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். பட் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களோட இயற்கை சார்ந்த இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலையும் அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்மளோட முன்னோர்கள் என்ன சாப்பிட்ருக்காங்க, நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க, இதை தான் நம்மளும் சாப்பிடணும். இப்போ நிறைய இந்த ஃபேன்சி ஃபுட்டெல்லாம் வந்திருக்கு, டெய்லி காலையில் வந்து சாலட் சாப்பிட்றது, டெய்லி காலையில் தேங்காய் பால் குடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணதே கிடையாது. இப்போது தேங்காய் பாலுன்றது இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபேட், ஃபுல்லாக இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2000 கேலரிஸ். அதை நான் ஃபுல்லாக வந்து வாக்கிங் போயிட்டு அதை சாப்பிட்டா அவங்க ஹெல்த்தின்னு நினச்சிக்கிறாங்க. ஹெல்த்து இருக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வந்து சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் வந்து இன்னும் மில்லட் சாப்பிட்டாங்க, ராகி சாப்பிட்டாங்க, அதை நீங்கள் வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க. ப்ளஸ் நீங்கள் ஏற்கனவே உடல் உழைப்பு இப்போ எல்லாருக்குமே குறைவு, எல்லார் வீட்லேயுமே வந்து இப்போ காரு பைக்குன்னு இருக்குது, அப்படியே இல்லைனாலும் நம்ம யாரும் நடக்கிறது முன்னாடி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம நல்லா இருப்போன்றது தான் என்னோட ஒரு கருத்து.
1: இப்போ வந்து அதிக அளவு தாய்ப்பால் கொடுத்தா வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அழகு கெட்டு போயிடும் அப்படின்லாம் வந்து ஒரு கற்பனையான விஷயங்கள் இருக்குது இன்னமும். ஸோ இதை பற்றி என்ன நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
0: ஒரு ஒரு ஸ்டேஜில் பெண்களுக்கு ஒரு ஒரு விதமான அழகு அண்ட் பாடி கண்டிஷன். இப்போ எவ்வளவோ நம்ம பார்க்குறோம், நிறைய ஹீரோயின்ஸ் வந்து தாய்மார்களாகியும் அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து ஃபிட்டாக நடிக்க வராங்க. அது ஃபிட்னஸ்ன்றது அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அது கொடுக்கறதுனாலலாம் அழகு குறையாது, அது ஒரு ஸ்டேஜ் அவ்வளோதான். இப்படி வந்து ஒரு 15 இயர்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம 25 இயர்ஸில் இருக்கிறதுலையோ அந்த மாதிரி 45 நம்ம இருக்க போகிறது கிடையாது. அந்த ஸ்டேஜஸை நம்ம எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த மகப்பேறுன்றது ஒரு ஸ்டேஜ், 25 to 35 வரைக்கும் தான் குழந்தை பிறக்கும்ன்றது ஒரு பயாலஜி. அதை வந்து எவ்வளோ நம்ம தடுக்க ட்ரை பண்ணாலும் 35 மேலே குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான் ஆகுமே தவிர்த்து அதிகமாக ஆக போகிறது கிடையாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லா ஸ்டேஜையுமே நம்ம அக்செப்ட் பண்ணணும்.
1: அதாவது வந்து அவங்களுக்கும் ஒரு மனசில் ஒரு பாதிப்புன்றது ஒன்று வருது. இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே எப்பவுமே இருக்கணும், அந்த யூத் வந்து குறையக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இப்போ அது வந்து அவங்களோட மனசையும் ஓரளவுக்கு பாதிக்குது, போஸ்ட்மார்ட்டம் பிரச்சனைகள் வருது.

0: இந்த அழகுன்றதெல்லாம் ஐ திங்க் இதெல்லாம் இந்த சமூக வலைதளங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க, அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, இல்ல அவங்க வந்து குழந்தைங்களோட வெளியில போவாங்க, என்னால போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கம்பாரிசன் தான். முன்னாடி அந்த கம்பாரிசனுக்கான சான்சஸ் கம்மியா இருந்தது, இப்போ அதிகமாயிடுச்சு. ஒருவேளை இதெல்லாம் வந்து நம்மளா நம்மள ஒரு நெருக்கடியில வந்து தள்ளிட்டு இருக்கோமோ அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்.
1: அதாவது தாய்ப்பால் வாரம் இந்த வருஷத்துக்கு ஒரு தனி கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, சஸ்டெயினபிள் ஸ்டார்ட். அதாவது ஒரு குழந்தைக்கு நார்மலாக நம்ம எப்படி வந்து ஒரு ஆரம்ப வாழ்க்கையை கொடுக்கறது, அவங்க வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் தொடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி.
0: நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி ஒரு இந்த மாதிரி இந்த சஸ்டெயினபிள் ஸ்டார்ட் அப்படிங்கிறது ஒரு மதர் மற்றும் இருந்தால் பத்தாது. இது ஒரு ஒரு ஃபேமிலி, ஒரு இட் நீட்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ சைல்டு அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு ஒரு சப்போர்ட், உங்கள் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டு, உங்கள் மதரோட சப்போர்ட்டு, உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டு, அவங்க இருந்தால் தான் நீங்கள் வேலைக்கும் போயிட்டு குழந்தையும் பார்த்துக்க முடியுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்றது நான் நினைக்கிறேன். இந்த சஸ்டெயினபிள் ஸ்டார்ட்ன்றது இதுதான். எப்படி நான் என்னால் பிரெஸ்ட் ஃபீடிங்கை சஸ்டெயின் பண்ண முடியும்?
1: முத முறை ஒரு குழந்தைய பெற்றெடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து இப்போ ஒரு நிறைய ஃபேன்சி ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ரெக்னென்சியை கொண்டாடுறது ஒரு ஃபேன்சி, அதுக்கு வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் வைக்கிறாங்க, அதை நல்ல ஹைலைட் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு குழந்தை ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்கணும், அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படியும் வந்து மகப்பேர் வந்து அவங்க தாய் வீட்டில் தான், முத பிள்ளைங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் பிறக்கிறாங்க, அப்போ எல்லாருமே சுற்றி இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வேலைக்கு வரும்போது அந்த சப்போர்ட்டை தேடுறாங்க, அவங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து பெரும்பாலான நேரங்களில் கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களோட மனசை எப்படி அவங்க வச்சுக்க முடியும்?
0: முக்கியமாக வந்து இதில் ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது சில ஐடி கம்பெனிகள்லேயே வந்து ஒரு சின்ன கிரிஷ் அண்ட் சைல்டு பார்த்துக்கிற மாதிரி ஏரியாவையும் வந்து வச்சுருக்காங்க. ஆஃபீஸே எம்ப்ளாய் பண்ணி மிட்வைஸை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஊரில் ஜாயின்ட் ஃபேமிலி கல்ச்சருன்றது ஒரு சாதாரணமான விஷயம், அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது, பட் ஃபாரின்ல கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல இப்படி தான் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நம்மளை மாதிரி 9 to 5 இல்லாட்டி 8 hours to 10 hours போகணுன்ற கட்டாயம் ஃபாரின்ல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் சில கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் வரைக்குமே வந்து தாய்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க சில ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில். ஸோ இப்படி தான் அவங்க அந்த ப்ராக்டிசஸை சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க. பட் ஒவ்வொரு கண்ட்ரியோட கல்ச்சர், அங்கே இருக்கிற வந்து ஒர்க் கல்ச்சர், ஒர்க் எத்திக் எல்லாமே வித்தியாசமானது. முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலைகளுக்கு தான் நம்ம வந்து பேர் போயிருக்கோம். ஸோ இங்கே மாதிரி இடத்துல எந்தெந்த லேடிஸ்க்கெலாம் சப்போர்ட் இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வர்றவங்கலேருந்து டாப் மோஸ்ட் இருக்கிற பொசிஷன் வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்குமே ஒன்றுன்னு இருக்குது. ஸோ லேடிஸே லேடிஸை சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான லீவை கொடுக்கணும். இல்லை இந்த மாதிரி கிறிஸ்டஸ் வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு ஒர்க் பிளேஸில் அவங்க சப்போர்ட்லேயே வந்து ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து கட்டாயமாக அந்த லேடியை திருப்பி வந்து வேலைக்கு வந்து இது பண்ணும். நான் நிறைய பார்க்குறேன், நான் பார்க்குற நர்சஸ்ஸு நிறைய டாக்டர்ஸே குழந்தைங்களை எனக்கு வளர்க்க முடியல அப்படின்னே ஒரு நர்சிங் ப்ரொஃபஷன்லேருந்து வெளியில் வர்றது ரொம்பவே வந்து எனக்கு மன உளைச்சலை கொடுக்கும். ஏன்னா அவங்கள எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட், நைட் டியூட்டிஸ் பார்க்க முடியலைன்னுவாங்க, காலையில் வந்து வெறும் 5 hoursக்கு வரேன்னுவாங்க, எப்படி ஹாஸ்பிட்டல் நடத்த முடியும் எங்களால்? இதுக்கு முழு காரணம் வந்து அவங்களுக்கு ஃபேமிலிஸ்க்கு ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் இல்லாததை, அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கணும்.
1: இது ஒரு நல்ல அறிவுரைன்னு நினைக்கிறேன் நான். இளம் பெண்கள் வந்து அவங்களோட தைரியத்தை விட்டு கொடுக்காம இந்த உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்லையா, அவங்களுடைய மன ஆரோக்கியம், ஏன்னா இவங்க மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் குழந்தையோட மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். இவங்க டென்ஷனாக இருந்தாங்கன்னா அந்த டென்ஷனும் வந்து குழந்தைங்கள பாதிக்கும் தானே.
0: கட்டாயமாக வந்து அது உண்மைதான் மேடம். பட் இந்த டென்ஷன்றது இப்போ ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஜெக்டிவ், சின்ன விஷயத்துக்கே சில பேர் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆகாதீங்கன்னு சொல்ல தான் முடியும், பட் அவங்கவுங்க மனநிலை. ஆகாமல் எப்படி நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதையும் மீறி உங்களுக்கு தாய்ப்பாலுன்றது வரும், பட் ஆனால் வந்து அது வராமல் நம்ம கொடுக்கும்போது இன்னும் வந்து கண்டினியூஸாக நல்லாயிருக்கும்.
1: ஸோ இதில் வந்து கணவர்களுடைய ரோல் என்னது, அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுடைய புதிதாக பிறந்த குழந்தைய வந்து எப்படி பார்க்கணும்?
0: இப்போ நிறைய பேர் ஆஃபீஸில் பெட்டர்னிட்டி லீவுன்னு 2 வாரம் கட்டாயமாக கொடுத்துட்றாங்க. 2 வாரம் ரொம்ப குரூஷியலான வாரம். இப்போ லேட்ச் பண்ண கற்றுக்கிறாங்க, பேபி எப்படி ஃபீடிங் போடுறாங்க, இது எல்லாமே ஹஸ்பண்ட்ஸுமே கூட இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சைன் இந்த காலத்தில். அண்ட் குழந்தைய வந்து சப்போஸ் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா, இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த தாய்ப்பாலை கொடுக்கறது, குழந்தை மனைவிக்காக வந்து சமைச்சு வைக்கிறது, இந்த மாதிரி இல்லை

0: குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹஸ்பண்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போல்லாம் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வந்து செக்கப்புக்கு, டெலிவரி செக்கப்புக்கே வராங்க. ஸோ அந்த கல்ச்சர் வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மாறி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. வெளியூர் பற்றி எனக்கு தெரியல, பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மாறிடுச்சு.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம், உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்து எங்கள் நிலையத்துக்கு வந்து எங்களோட பேசினதுக்கு.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 9:30. பன்னிசை. இப்பொழுது நாம் திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்களை கேட்கலாம்.

கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

திருவள்ளுவர் கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

நீங்கள் இதுவரை கேட்டது பன்னிசை பாடல்கள். திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 10:45. நிலாமுற்றம். நிலாமுற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்கள் ஆர்வமுடன் பங்கேற்ற உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907222. இவ் இரண்டு எண்களுக்கும் இணைப்பெண் 0462. அலைபேசி எண் 8903252739. அலைபேசி எண்களோட டிராபிக் ஜாம் தான். இப்போ பார்க்கலாம் முதல் நேயர். வணக்கம். எந்த ஊர்ல யார் பேசுறீங்க ஐயா?
1: நன்றி
0: நேயரே.

0: ரெடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டுருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.

0: அப்படின்னாலே ஆஃபர் தானே. எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: வணக்கம்.
5: வணக்கம், நான் சுந்தாங்கடா ராதா மராபரன்.
4: சொல்லுங்கம்மா, இந்த நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: இமய என்ற படத்தில் தன்னையே கொடியிருந்து கவிதை தரும் கவிதை என்று அந்த பாடல்.
4: சரி, அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. அழைப்புக்கு நன்றி. நேயரே,
5: நன்றி நன்றி.

மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றம் நேர் விற்ப நேரலை நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:15. இந்நேரத்தில் நமது நாளை நிகழ்ச்சி பற்றி ஒரு சிறிய அலசல். நாளை காலை 7 மணிக்கு அப்படியே தொடர்ந்து வரும் உங்களுக்கு வட்டார செய்திகள் முற்றத்தில் இருந்து அரும்புகளின் குறும்புகள். அது ஒரு சூப்பரான நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:30 தென்கட்சி கோஸ்வாமி நதர்களின் இன்று ஒரு தகவல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவசியமான ஒரு நிகழ்ச்சி, பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி, 8:35 3-in-1. 9:02 உங்களோட அபிமான நேரலை நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. நாளை காலை 9:45 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். 10:02 தமிழ்நாடு அரசின் 2026 மற்றும் 2027 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை. தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர். வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு கேட்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் நமது நேய வணக்கம்.
2: அன்பான இரவு வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, உங்களுடைய ஊர் பெயர்?
2: நன்றி
1: நேரே.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: நேர்லி நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்க்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏஆர் ஜமீலா பொன்மலர் அவர்கள். பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. செல்ல பிராணிகள் தவிர்த்து உங்களை கவர்ந்த பறவை அல்லது விலங்கு, இது பற்றி நீங்க பேசலாம். தேநீர் நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம், இதில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேரலை பங்கேற்கிறார் குமரி மாவட்ட சிவில் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க செயலாளர் மற்றும் சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் ஜி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். கேட்டு பயன்பெறலாமே. நேரம் இப்பொழுது 10:22:50. இந்நேரத்தில் தனது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
2: படம் கைதி கண்ணாயிரம், அதுல சுசீலா அம்மா பண்ண கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும் என்கிற பாடல் வேண்டும்.
1: எல்லாருமே இப்ப வந்து அருமையா பாட தொடங்கிட்டீங்க. சரி, ஆமா, எல்லாருக்கும் அது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அமைஞ்சிட்டு பாடல் கேட்கலாமா?
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நேயரே.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றம் நேர் விருப்ப நிறைய நிகழ்ச்சி. நேயர்களுக்கு ஒரு சின்ன நினைவுபடுத்துதல். நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் உழவர் அனுபவம் நேர்முகம், மீன் வளர்ப்பு குறித்த அனுபவங்களை பகிர்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களின் அனுபவ கருத்துகள். இவை அனைத்தும் படைப்பு சென்னை வானொலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கான நேரலை, அதுதான் பட்டாம்பூச்சிகள். நாளை இரவு 8:05 உங்கள் அபிமான நிகழ்ச்சி கடித வழி நேயர் ஒற்ப பாடல்கள். 9:30 பத்மநாபர் ஐயங்கார் நாடகம், சுதேசி சுடர் நாடக மலர்.

0: நாளை கேட்கலாம் 9:30. இப்போ நம்ம 4 பாட்டு கேட்டாச்சு. 5வது பாடலுக்காக இணைப்பில் இருக்கும் நமது நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு. உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோயில் புதுக்குடியிருப்பு கபீர் ரஹ்மான்.
0: உற்சாகமான வணக்கத்திற்கு சொந்தக்காரரே, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: அம்மா எனக்கு பணமா பாசமா இந்த படத்துல இருந்து சுசிலா அம்மா பாடின ஒரு இனிமையான பாடல். மாறியது மாற்றியவர் யாரோ அப்படி ஒரு இனிமையான பாடல். இந்த இரவு நேரத்துல நேர்களுக்காண்டி எனக்கு அனுப்பிருந்தாங்க.
0: நன்றி நேரே.
1: வாழ்க்கை நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: அம்மா, எனக்கு நிச்சயதம்பரம் படத்துல வந்து ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி?
0: சரி, அந்த மாதிரி எப்பவாச்சும் உங்க வண்டி வந்து பஞ்சர் ஆகி தள்ளின அனுபவம் இருக்கா?
1: அப்படி ஒண்ணும் இல்ல.
0: இல்ல, சரி, பாடல் கேட்கலாமா?
1: அது நன்றி
0: நன்றி நேரே.

0: தனது பாடலுக்காக. வணக்கம்.
1: வணக்கம், நெட்டாங்கோடு மணிகண்டன்.
0: நெட்டாங்கோடு மணிகண்டன், உங்களுடைய விருப்ப பாடல்?
1: கரகாட்டம் படத்திலிருந்து மாங்கு இலி பூங்கு இலி, அந்த பாட்டு.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: சரிம்மா, சரி, நன்றி.
0: நன்றி நேயரே.

0: நமது நேயர்கள் பலவிதம், அவரது ரசனையும் அவ்விதமே. இனி 8வது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நெய்யூர்லேருந்து உதயகுமார்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: மேடம், வேதா இசையமைத்த கண்ணதாசன்.

0: ஜூடி படத்துல
1: சொல்லுங்க,
0: உன்னிகிருஷ்ணன் எஸ் ஜானகி பாடின பாடல், காதல் கடிதம் தீர்த்தவே மேகம் இல்லாம காகிதம், வைரமுத்துவின் பாடல்.
1: தலைக்கு மேல ஒரு பெரிய காகிதமே இருக்குல்ல.
0: ஆமா ஆமா.
1: சரி, பாடல் கேட்கலாமா? நன்றி நேரே.

0: வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்லும் குரல்
1: தில்லைநகர் ஜெயக்குமார்.
0: உங்களுடைய விருப்ப பாடல்?
1: படம் வந்து அபூர்வ சகோதரிகள்.
0: சரி, ஆனா உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி கேக்குது. சரி, பாடல் கேட்கலாமா?
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றி நேயரே.

0: நிகழ்ச்சி நிறைவு செய்யும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க
1: நல்லா இருக்கு மேடம்.
0: உங்களுடைய ஊர் பேர் சொல்லலாமே
1: மேடம். புது வசந்தம் படம் பாடல். வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகங்களே. புது
0: சரி, உங்களோட பாடல் வந்து முழுமையாக ஒளிபரப்பாது. இன்னும் ஒரு 3 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கு. பாடல் கேட்கலாமா?
1: நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம் நிரல் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை உங்களுடைய ஆர்வமான பங்கேற்புக்கு வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியில் உங்களுக்காக இதுவரை பாடல்களை வலமுற செய்தவர் ஜமுனா பெனட். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் மனசு மயங்கும் திரையிசை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். இதழில் கதை எழுதும் நேரம் 11:02.

செம்பருத்தி படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். தினம் தினம் பாட காரணம் தேடும் உறவுதான் என்றால் சுகம்தானே.

11:22 கடிகாரமல் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் நல்லவனுக்கு நல்லவன் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 மனசு மயங்கும். தேன் துளிகள் காற்றில் கலந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் பாரிஜாத பூவின் தேன் துளிகள்.

தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள், இணைந்திருக்கிறோம் மனசு கிறங்கும். அடுத்த பாடல் பூங்குருவி பாடியது.

11:42 தங்கமகன் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். காற்றும் கிறங்கும் இது மனசு மயங்கும். நீ எவ்வளவு இடைவெளியில் இருந்தாலும் உன்னை மறக்காத வரம்தான் பிரபஞ்சத்தின் முதன்மை.

ராஜபார்வை படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். சிறிய பறவை சிறகை விரிக்க ஆசைப்பட்டால் விட்டு விடுவதுதானே சுதந்திரம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு, காற்றோடு நீங்கள். உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழகம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. காற்றின் மொழி.

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவ் டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவ் டு யூ டு?

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து மார்முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

மேல ஒரு கண்ணு, இல்லால கடியோ வந்தாள் சின்ன பொண்ணு, வந்தால நடியோ ரோசா குமாரா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பொங்கும் மங்கலம். மதுரை எம்பிஎன் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: சாந்தாபுரம் எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் தபில்.
0: முதலில் நம்பிக்கெட்டவர் எவரையா, பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம்.

மதுரை எம்பி என் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து தேவி நீயே துணை என்ற பாபநாசம் சிவன் பாடல், கீரவாணி ராகம், ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை எம்பிஎன் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: சாந்தாபுரம் எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் தபில்.
2: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
3: அருள்மணி மாலை.

தங்க நிறமே நிஜனே செஞ்சுடர் போல் மிளிர்வோனே இங்கிதமாய் வரமருளும் ஸ்ரீயாஞ்சனேஜனே செங்கமலம் பூத்திடும் நற்பொழுதில்

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம்.

நினக்கென பாடுகின்ற சுப்ரபாதம். நாதமெனும் அமுதமாம் ஸ்ரீராம

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய ஹனுமன் சாலிசா.

நேரம் 5:30. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக M.S. ஷீலா பாடிய அச்சுதாஷ்டகம்